நேரம் 5:50. மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையிலேயே செல்லும். ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலா திசையிலும் செல்லும்.

பக்தி பாக்களால் நம் மனதை பரவசமூட்டி சென்றது அருள் மாலை. மீண்டும் அருள் மாலை நாளை காலை 5 மணிக்கு. சுந்தர தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் 1.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்.

காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நேயின் வசந்த விடியல். இதில் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர்

தைலா சில்க் சென்டரின் பூந்தளின் நேரம் இன்றைய தளிராக சங்ககிரி தர்ஷன் சஜிதா. 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை சொலாக. 7:00 சுகமான காலை. இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமக்ஸ் பனிமகள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜினேயின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. 8:10 புமக்ஸ் பனிமகள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:00 விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வண்ணம், குப்பை நாம் மறந்த பொறுப்பு. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி ரமேஷ் அவர்கள். 9:30 மங்களமங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50

பொறுப்பை நாம் மறந்த பொறுப்பு. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். 9:30 மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10 பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 சிறப்பு தேடி வரும் பண்பலை. கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகிலிருந்து. 12:00 ஆர்கேஜினேயின் யாதுமாகி. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். நிகழ்ச்சி நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை நீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தர் சேலம் மாவட்டம் வேம்படி தாளம் தண்டபாணி அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் வீசன் சூரியன்பிரன் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 புமெக்ஸ் மணிநகல் ஜட்டிகள் டிராயர்கள். மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5:00 ஆர்கேஜினேயின் சித்திரச்ச வானம். 5:30 வைக்கிங் வனின்சன் பிரீவ்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:50 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை. 6:40 பண்ணையும் பசுமையும். இயற்கை வேளாண்மையில் மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கோ. மாலதி அவர்கள். 7:00 அடுத்தது என்ன? தமிழ்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா. வெனிலா மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை. பாத்திமா பிரியா அவர்கள். இரவு 8:00 இளமை பேசுகிறது சொல்லவடை பட்டும் பாடாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு. 8:55 சேவை செய்திகள். 9:00 தவிழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல். 10:00 நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. 11:00 அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் இணைந்து இருங்கள். நேர்களை கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12:00 வரை. இனி வசந்த விடியல் நிகழ்ச்சி முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கர்

சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. சூரியனின் தங்க கதிர்கள் பூமி மீது மெல்ல மெல்ல படர பனித்துளிகள் வைரமாய் ஜொலிக்கும் நேரம். பறவைகளின் இனிசையில் விடிந்திருக்கும் இந்த அழகான காலை பொழுதில் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மீரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 20 குரல் எண் 1070.

0: பிச்சை கேட்கும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகிவிடும். வைத்துக்கொண்டு இல்லையென்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் அதைவிட உள்ளம் உருகுகிறதே. அதைப் போலவே பொருளும் இல்லாமல் அழிந்துவிடும். குறள் எண் 1069 அதிகாரம் 20.
1: இரவுள்ளம் உருகும் கரவுள்ளதூவும் இஞ்சி கடும்.
0: பிச்சை கேட்கும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகிவிடும். வைத்துக்கொண்டு இல்லையென்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் அதைவிட உள்ளம் உருகுகிறதே. அதைப் போலவே பொருளும் இல்லாமல் அழிந்துவிடும். குறள் எண் 1069 அதிகாரம் 20.

0: ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்,
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் மனதோடு ராகம். இன்று காலை 8:30
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

கடற்கரையில் தனிமையில் பேசும் தெஞ்சலும் மௌனமும் இறைவனின் சன்னிதியில் நாம் உணரலாம். காலத்தை கையில் வைத்திருக்கும் இறைவனை கடற்கரையில் தரிசனம் செய்யலாமா? வாருங்கள், அழைத்து செல்கிறோம். ராமநாதபுரம் சேதுக்கரையில் அருள் செய்யும் ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு கங்கை முதலிய ஆறுகளில் மூழ்கினால் மட்டுமே பாவம் போகும். ஆனால் சேதுவை கண்டவுடனே பாவங்கள் தொலையும். அவர்கள் தேவர்கள் ஆவார்கள் என்று ராமாயணத்தில் சேதுக்கரை பற்றி கம்பர் வியந்து சொல்கிறார். கடற்கரையில் சேதுக்கரை பகுதிக்குத்தான் விபீஷணன் முதலில் வந்தார். அதாவது விபீஷணர் சரணாகதி ஆணையிடம். இங்கிருந்துதான் இலங்கைக்கு ராமர் பாலம் அமைத்தார் என்பதால் தான் ஆதிசேசு என்றழைக்கிறார்கள். விஸ்வகர்மாவின் மகன் நலனால் கடல் மீது சேதுக்கரையிலிருந்து இலங்கை வரை பாலம் அமைக்கப்படுகிறது. பாலம் கட்டி முடித்த பிறகு ராமர் அதற்கு நலசேது என்று பெயர் சூட்டுகிறார். அதாவது நலசேதுவின் ஆரம்பம் சேதுக்கரை. இங்குதான் கரையில் கடலை நோக்கி ஒரு அருமையான ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது. கடல் அரிப்பிலிருந்து தப்ப கடலையொட்டி வலுவான மதில் சுவர் இருக்கிறது. மிகப்பெரிய கூடம்தான் கோயில். கூடத்தின் மேற்கு நோக்கி நடுவில் கருவறையில் ஆஞ்சநேயர் அருள் செய்கிறார். நாயக்கர்கள் கால களை இலகை பார்க்கலாம். நின்ற திருக்கோலத்தில் 7 அடி உயரத்தில் கடலில் நலசேதுவை பார்த்தபடி இருக்கிறார். அவருடைய 2 திருப்பாதங்களும் சேதுவில் நடப்பதற்கு தயாராக இருப்பதை போல இருக்கிறது. இடுப்பில் சங்கிலியில் இணைக்கப்பட்ட கத்தி, அவரது தூக்கிய வலது திருக்கரத்தால் அபய முத்திரை காட்சி ஆசிகள் தருகிறார். இடது

பிடித்திருக்கிறோம். சௌகந்திக்கா மலரின் காம்பினி மார்போடு பிடித்திருக்கிறார். பகவானின் முகமலர்ந்த தாமரை மலர் போல மலர்ச்சியோடு இருக்கும் மலர்ந்த கண்கள் விழிப்போடும் அதே சமயம் அமைதியோடு சாந்தமாக பல்வேறு பாவனைகளையும் காட்டுகிறது. அவரது வால் கால் அருகில் சுருண்டு இருக்கும். சீதா பிராட்டியாரை மீட்க வானர சேனையோடு இலங்கை செல்ல ராமபிரான் நல செய்து கட்டியதை கொண்டாடும் வகையில் வருடந்தோறும் தீர்த்தவாரி உஸ்தவம் மிக விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது.

0: ஆலய சுவர்கள் எல்லாம் மஞ்சள் பூசிக்கொண்டு ராமா ராமா எழுத்துக்களால் மிளர்கிறது. ராமநாமத்தை உச்சரித்து ஆஞ்சநேயர் வெற்றியை நிலைநாட்டிய இடமாக இருப்பதால் இந்த இறைவனை வணங்கி தொடங்கும் செயல்கள் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. சுயம்புவாக ஏழடி உயரத்தில் அருள் தரும் சேது பந்தன ஆஞ்சநேயர் மட்டுமே கருவறையில் இருக்கிறார். உற்சவர் கிடையாது. மேலே நீண்டு அகன்று பறந்திருக்கும் ஆகாயம், அதை தொட்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு நீல நிறக்கடல்கள் கீழே இரண்டையும் அருளால் இணைக்கும் ராமநாமத்தை எப்போதும் ஜெயிக்கும் ஆஞ்சநேயர் என்று அற்புதமான பக்தி சூழலை அனுபவிக்க சேதுக்கரை சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லலாம். ஆஞ்சநேயர் அருள் பெறலாம். இதுவரை ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நுறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த விடியல்.
3: ஆர்கேஜி நெய்.
4: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
5: பட்டு ரெடிமேட் வில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: மாந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி தம்பியும் ஒரு பாப்பாவும் வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன?
1: தர்ஷன்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க தர்ஷன்?
1: சங்ககிரி.
0: உங்க பேர் என்ன செல்ல குட்டி?
1: மை நேம் இஸ் எம் சஜிதா.
0: யார் இந்த பூவெல்லாம் வச்சு விட்டாங்க உங்களுக்கு?
1: அம்மாங்க சார்.
0: என்னென்ன கலர் பூ வச்சிருக்கீங்க?
1: பிங்க், எல்லோ.
0: ஆஹா, சிரி சிரி. உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: பிங்க், டார்க்.
0: சரி செல்ல குட்டி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: சண்டன்.

0: பென்சில் சார்.
1: எங்க சொல்லுங்க கேப்போம்.
0: திஸ் இஸ் எ பென்சில் தட் இஸ் எ ட்ரீ விக்கி இஸ் ரன்னிங்.
1: அவ்வளவுதானா, வருது போச்சு. சரி சொல்லக்குட்டி, நீங்க என்ன சொல்ல போறீங்க
0: சார்? மேங்கோ பத்திங்க சார்.
1: எங்க சொல்லுங்க.
0: மேங்கோ இஸ் எ வெரி டேஸ்டி ஃப்ரூட், நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. மேங்கோ இஸ் கிரீன் அண்ட் எல்லோ கலர். மேங்கோ இஸ் இன் கம்ஸ் இன் சம்மர் சீசன். இட் குட் ஃபார் அவர் ஹெல்த்.
1: ஓஹோ, சரி சரி. உங்க வீட்டில் மரம் வச்சிருக்கீங்களா? எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? அஞ்சு மரம் வச்சிருக்கீங்களா? அதுல ஒரு மரம் நான் எடுத்துட்டு போயிருவா எங்க ஊருக்கு. எடுத்துட்டு போய் அங்க போய் நான் மாம்பழம் பறிச்சுக்கிறேன். ஏண்டாமா, உங்க அப்பா பேர் என்ன சொல்லும்?
0: கருப்புசாமி சார்.
1: கருப்புசாமியா? கருப்புசாமி அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? சரி சரி, உங்க அப்பா பேர் என்ன சொல்ல குட்டி? என்ன வேலை
0: பாக்குறாங்க?
1: என்னெல்லாம் சாப்பிட்டு செஞ்சு தருவாங்க? உங்களுக்கு பிடிக்குமா?
0: என்ன
1: கொஞ்சம் தரீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? எப்ப தருவீங்க? இப்பயே தரீங்களா? ஆஹா, நாங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம் லெமன் சாப்பாடு. ஆஹா, நீங்களே சாப்பிடுங்க. நீங்கள் கொஞ்சம் தானே கொண்டு வந்திருப்பீங்க, எனக்கு பத்தாது இல்லை, அதனால் நீங்களே சாப்பிட்டுக்கங்க. ஆ சரின்னு தலையை ஆட்டிட்டாங்க. நீங்கள் படித்து பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போகிறீங்க?
0: நீங்க
1: தப்பு பண்ணுவீங்களா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
0: வித்யாசாகர் சார்.
1: ரெண்டு பேரும் படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சார்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: UGC அங்கீகாரம் பெற்ற PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, PSG College of Education சங்ககிரி, BA, BCom, MA, MCom, MSc போன்ற பட்டப்படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தகுதியான மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள். ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885530.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG மேல சமைச்சு கொடுக்க.
5: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க, அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: பண்பலை 100.5 இன்று காலை.

0: 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.

0: ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்,
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் மனதோடு ராகம். இன்று காலை 8:30
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு வரும் வானவில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களை, இன்று காலை 9 மணிக்கு வானவில்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

நீர்களின் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினேயின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் மரின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி அறிமுக நேயர்களுக்காக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார்.

0: இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர் கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிற நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நம்மளுக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால் நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நாம் நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.

0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மார்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்ட் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருப்பது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கிய வசந்த விடியல்.
3: ஆர்கேஜி நெய்.
4: கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை எதிர்பார்த்து நிகழ்காலத்தில் உழைத்தால் நாம் நினைத்த வெற்றி புதிய பாதையில் பூங்கொத்துகளோடு வந்து சேரும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மீறி. நன்றினீர்களே. இனி சுகமான காலை.

ஐந்தில் சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

இனிய காலை வணக்கம் நேர்களே. பறவைகள் பாடும் முதல் பாடல், தென்றல் சொல்லும் முதல் வணக்கம், கதிரவன் தரும் புன்னகை, அத்தனையும் சேர்ந்து படைக்கும் அழகான தருணம் இந்த காலை. இன்றைய நாள் சுறுசுறுப்பான நாளாகவும் சந்தோஷமான தொடக்கமாகவும் அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும் வெப்பத்தை தாக்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும் நிழல் வலைகள் அமைத்தும் கயோலின் 5% கரைசல் தெளித்தும் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தும் பிங்க் பிக்மெண்ட் மெத்தலோட்ராஃபிக் 500 ml ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். ஆர்கேஜி நேயின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. கோடை பண்பலை 100.5 இதயம் வருடும் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.
1: இஞ்சிருங்க

0: பண்பலை 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
7: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

சரசம், இனிய குணம் அல்லது தடாகம் அல்லது தேக்கு அல்லது பரிகாசம் அல்லது வெண்ணெய், சரசம் இனிய

0: அறிவிப்பு. கொடைக்கானல் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மற்றும் புதிய திறன் மின்மாற்றி அமைக்கும் பணிகள் இன்று நடைபெறுவதால் கொடைக்கானல் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் வழங்கும் பகுதிகளான கொடைக்கானல் நகர், வில்பட்டி, பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டி, கூக்கால், பழம்புத்தூர், குண்டுப்பட்டி, பெருமாள்மலை, பியல்செட், கோம்பைக்காடு, பண்ணைக்காடு, ஊத்து, தாண்டிக்குடி, மங்களங்கொம்பு, குப்பம்மாள்பட்டி, கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், கடைசிக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என வத்தலகுண்டு மின் செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.
1: நேரம் காலை 7:24 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. இது சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
1: யோகி பாபு நடிப்பில் மதுரா தயாரிப்பில் அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம் சன்னிதானம் PO.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை
2: வழங்கும் மனதோடு ராகம். இன்று காலை 8:30
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: மண்ணா நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறோம்.
12: அரண்மனையில் கோழி குழம்பு கொதித்துக் கொண்டிருக்கிறது. கோழி குழம்பின் வாசம் மூக்கை துளைத்துக் கொண்டிருந்தது. மூக்கிற்கு கிட்டியது நாக்கிற்கு எட்டுவதற்குள் நகர்வலம் என்ற பெயரால் அழைத்து வந்து விட்டீர்களே. கேட்டால் கடமை கண்ணியம் என்கிறீர்கள். நான் எப்போதுதான் கோழி குழம்பை ருசிப்பது அமைச்சரே? பதில் சொல்லுங்கள், சொல்லுங்கள் அமைச்சரே.
11: வாரம் 4 நாட்கள் அசைவு உணவாக அடித்து வெளுத்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ கிடைக்காதவனுக்கு கிடைத்ததை நான் தடுத்து விட்டதை போலல்லவா செலுத்திக் கொள்கிறார். மண்ணா அதுவெல்லாம் அங்கேயேதான் இருக்கும். முதலில் இந்த நகர் சிறப்பாக முடிப்போம். இன்று என்ன நாள்? June 5, உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த சுற்றுச்சூழல் நாளில் நம்முடைய நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நகரவலம் சென்றால் தானே நமக்கு தெரியும்.
12: சரி அமைச்சரே, என்ன மக்கள் எல்லாம் பரபரப்பாக கடைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களே.
11: ஆனால் பாருங்கள், ஒருவர் கையிலும் துணிப்பை இல்லை.
12: அங்கே பாருங்கள், ஒருவன் கோடாரியை வைத்துக் கொண்டு மரத்தடியில் என்று எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறான்.
11: அவன் மரத்தை எந்த திசையில் இருந்து வெட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான்.
12: அப்படியா, அடப்பாவி. அமைச்சரே, அங்கே பாருங்கள், ஒருவன் நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கிறான். நடக்கிற வழியிலேயே எச்சில் உமிழ்ந்து விட்டு சென்று கொண்டே இருக்கிறான் ஐயா.
11: அவன் மட்டும் இல்லை மண்ணா, நாட்டில் பலரும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி செய்வார்களா என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும்.
12: சரியான கேள்வி அமைச்சரே. அமைச்சரே, நீருக்கு நிறம் இல்லை என்பார்களே, இந்த ஓடையில் என்ன அமைச்சரே விதவிதமான நிறத்தில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது.
11: ரசாயன கழிவு சாயப்பற்றை கழிவு எல்லாம் நீரில் கலந்தால் பின் எப்படி மண்ணா இருக்கும்?
12: அப்படியா, சரி அமைச்சரே. இங்க என்ன கருப்பு நிறத்தில் ஒரே புகையாக இருக்கிறது.
11: அது ஒன்றுமில்லை மண்ணா, அது அங்கே பாருங்கள், சிகப்பு சட்டையில் ஒருவன் வாகனம் ஓட்டிக்கொண்டு செல்கிறானே, அவன் ஒருவன் செய்த வேலைதான். அந்த ஒருவன் எத்தனை விதமான மாசுக்களை ஏற்படுத்திக் கொண்டு செல்கிறான் பாருங்கள். அவனுடைய வாகனத்தில் புகை வடிகட்டி இல்லை. அளவுக்கு மீறிய வேகத்தில் செல்வதால் புகை அதிகமாக வருகிறது. அது மட்டுமல்லாமல் சப்தமும் காதை பழக்கிறது. காற்று மாசுபாடு ஒலி மாசுபாடு ஏற்படுத்துவதோடு ஒற்றை கையில் வாகனத்தை விபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டிக்கொண்டிருக்கிறான். காரணம், இன்னொரு கையில் சிகரெட் வேறு.
12: இதில் அந்த புகை வேறா, கொடுமையே.
11: ஆமாமண்ணா, சுகாதார சீர்கேட்டை வேறு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இப்படித்தான் நம்முடைய சுற்றுச்சூழல் பெரும்பாலும் இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் இயற்கை நமக்கு அளித்த கொடையான இந்த பொன்னான பூமியை பாதுகாப்பதற்கு என்னதான் வழிமண்ணா?
12: அமைச்சரே, ஒவ்வொரு மனிதனும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி என்பது நமக்கானது மட்டுமல்ல, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களில் மனிதன் என்பவன் கோடியில் ஒரு துளி, அவ்வளவுதான் அமைச்சரே. ஆனால் இந்த மனித இனம் ஒன்றுதான் தன்னுடைய வாழ்க்கைக்காக வசதிக்காக தேவைக்காக இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறான் அமைச்சரே. முதலில் மனிதன் ஒன்றை உணர வேண்டும் அமைச்சரே. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு பண மதிப்பில் சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டால் மட்டும் போதாது. நாம் அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்தே நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் இருந்த தலைமுறையினர் நம்முடைய கையில் இந்த பூமியை எப்படி ஒப்படைத்தார்களோ அதே போல் நாமும் எல்லா உயிரினும்

0: உயிரினங்களும் பாதுகாப்பாகவும் பாதிப்பு இல்லாமலும் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏற்ற சூழலோடு அடுத்த தலைமுறையின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் அமைச்சரை. இதுதான் நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அதனால் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்திலிருந்தாவது மனிதன் பல்லுயிரையும் பாதுகாக்கும் நோக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளும் உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுவோம் அமைச்சரை.
1: சிறப்பாக சொல்லி முடித்தீர்மனா, இந்த பூமி மாசடைவதற்கான காரணிகளில் பெரும்பங்கு வகிப்பது இந்த வாகன புகைதான். நாம் தான் அடுத்த தெருவில் இருக்கும் மளிகை கடைக்கு கூட வாகனத்தை எடுத்துக்கொண்டு முறுக்கிக் கொண்டளவு செல்கிறோம்.
0: அமைச்சரே, நேற்று முன்தினம் உலக சைக்கிள் தினத்தில் கூட பேசினோமே, மனிதர்கள் அதிகமாக சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று. குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பயணங்களுக்காவது மனிதன் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் அமைச்சரை. இப்படி செய்வதனால் காற்று மாசுபாட்டை நம்மால் இயன்ற அளவு தடுத்துவிட முடியும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அமைச்சரை.
1: அருமை அருமை அருமையாக சொன்னீர்மனா. என்னமனா திடீரென உங்கள் கால்கள் குதிக்கிறதே?
0: அரண்மனையில் கோழி குழம்பு கொதிக்கிறதே?
1: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு, குப்பை நாம் மறந்த பொறுப்பு. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள்.

0: ும்
1: 25 படங்களுக்கு கதை வசனமும்
0: 10 படங்களுக்கும் கதை எழுதி இருப்பவர்
1: தஞ்சை ராமையதாஸ்.
0: பல நாடகங்களை எழுதிய இவரின் பகடை 12
1: பின்னாளில் குலேபகாவலி திரைப்படமானது.
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்
1: தஞ்சை

0: எடுக்கும் விதமாக
1: ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: உலக சட்டவிரோத பதிவு செய்யப்படாத
1: மற்றும் முறைப்படுத்தப்படாத மீன்பிடிக்கான சர்வதேச நாளாக
0: அந்நாள்
1: இன்று
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 2017. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.

நேரம் காலை 7:49 இதயம் விரும்பும் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை.

இனி நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினேயின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது. கோடையப்பம் தானுங்க, உச்சத்துல

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் நேரம் காலை 8:03 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடராகும். இன்றைய மனதோடராகும் அறிமுக நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது. முதன்முறையா உங்களை வந்து கோடை பண்பலைக்கு அடையாளப்படுத்த போறீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே பேசாத நேயர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி பேச போறாங்க இன்றைய மனதோடராகும் நிகழ்ச்சியில. பேச வாங்க இந்த எண்களில் 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. முதல் நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்துல இருந்து முகமது இப்ராஹிம்.
1: முகமது இப்ராஹிம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் மல்லிகடைக்கு போயிட்டு
1: இருக்கேன்.
2: மல்லிகடைக்கு சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன்.
1: ஆஹாஹா, இன்னைக்கு போலையா? கிளம்பலையா? இன்னைக்கு
2: இதா கிளம்பிட்டு இருக்கேன் மேடம்.
1: சரிங்க சரிங்க.
2: அறிமுக நேர்ஞ்சதுனால
1: பேசிட்டு அதுக்கு அப்புறமா போலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க.
2: ரொம்ப நாளா பேசணும்னு ஆசைங்க.
1: சரிங்க சரிங்க. எல்லா நிகழ்ச்சியும் கேப்பீங்களா?
2: உங்க எல்லா நிகழ்ச்சியும் கேப்பேன் அப்பப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப.
1: சரி சரி. எத்தனை வருஷமா மளிகை கடையில வேலை பாக்குறீங்க?
2: ஒரு 5-6 இருக்கும்.
1: சரி. அதுக்கு முன்னாடி?
2: அதுக்கு முன்னாடி படிச்சிட்டு இருந்தேன்.
1: அப்படிங்களா?
2: ஆமா.
1: சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: வலிமை படத்துல இருந்து நாங்க வேற மாதிரி பாட்டு
1: வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்ச் காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர்.

0: ஆயில் வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
6: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு ஆங்கில பேச்சு ஒன்று கேட்டுட்டு இருந்தேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. எப்படின்னா, மன வலிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, மன வலிமை இல்லாதவர்கள் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சைக்காலஜி இதிலெலாம் ஒரு ஆர்வம், என்ன ஏது அப்படின்னு ஒரு ஆர்வமாக தேடிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் மெசேஜ், அதர்ஸ் கான்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. இப்போது நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இப்போது இறக்கமாக இருக்கிற சுவாபம் இருக்கும் நம்மக்கிட்ட, இந்த இறக்கத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ரொம்ப இறக்கமாக இருக்கிறவனு சொல்லுவான், அந்த காலத்தில் தலையில் முழகம் அரைச்சிடுவான்ப்பா அப்படின்பா. இது சமூகத்தில் உண்டு. யார் ரொம்ப நல்லவங்களோ, இல்லை யார் ரொம்ப மென்மையானவங்களோ, இல்லை யார் ரொம்ப இரக்கமானவங்களோ, அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இரக்கமாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், ஆனால் அந்த லிமிட்டேஷன் என்ன நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பகவான் புத்தர் சொல்கிறார், உனக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் நான் உனக்கு மருந்து கொடுக்க முடியும், இந்த மருந்தின் மூலம் நீ எப்படி நலம் பெறுவாய் என்று உனக்கு நான் ஒரு நம்பிக்கை ஊட்ட முடியும், ஆனால் அதற்காக உன்னோடு பக்கத்தில் வந்து என்னால் படுத்துக்கொள்ள முடியாது. ஐயோ அம்மா, நான் பக்கத்திலே இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. நான் உனக்கு மருந்தளிக்க முடியும், நம்பிக்கை அளிக்க முடியும், ஆனால் உன்னோடே வந்து பக்கத்தில் படுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. இது புத்தருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் இவ்வளவு நம்ம செய்யலாம், இவ்வளவு நம்ம செய்ய முடியாது. மன வலிமை உள்ளவர்கள் உங்களை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிடக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. Others can't take advantage of you. உங்களை ஒருவர் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு விடக்கூடாது. உங்கள் நல்ல குணத்தை கூட ஒரு சலுகையாக அவர்கள் எடுத்து கொண்டு விடக்கூடாது. இது ஃபஸ்ட் திங். நம்பர் 2, நோ டு சே நோ. KNOW, நோ, தெரிந்துகொள். டு சே நோ, என்போ, சாரி சார், நோ, இப்போ இதை கொடுக்க முடியாது அப்படின்ற சொல்ல, என்னால் கொடுக்க முடியாது, இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லா காலகட்டத்திலையும் நான் அதுக்காக அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நோ, சில சந்தர்ப்பத்தில் இந்த நோ சொல்ல தெரியாததால் வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? நோ டு சே நோ. உடல் முதுமை இல்லை வேறு சிரமங்கள் பதிலாக பிளெயினாக சொல்லணும், இழுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் கிரிட்டிசிசம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இதை ஆக்கப்பூர்வமாக எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இதான் மன வலிமை உள்ளவர்கள். சார், உங்கள் பேச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் பேச்சில் சார் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், என்ன பண்ணினா இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். சாப்பிடும்போது துளி உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அப்புறம் யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். இப்போ சில பேர் சொல்லும்போது என்ன சொல்ல வந்தார் நமக்கு தெரியாது, ஏகப்பட்ட வார்த்தையை போட்டிருப்பார். இவனை சமாதானம் பண்ணணும்னு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க, இவன் என்ன சொல்ல வந்தானே நமக்கு தெரியாது. எனவே நண்பர்களே, நான் இது ஆகாது என்றும் சொல்லவில்லை, ஆகும் என்றும் சொல்லவில்லை, நடக்காது என்றும் சொல்லவில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளா, இப்படி 100 வார்த்தை போட்டால் நீ என்ன சொல்ல வர்ற? யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை நேராக சொல். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அமைதியாக சொல், சாரி சார், ஐ டிஃபர் வித் யூ, இது என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன குறைஞ்சி போச்சு? கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங், மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். இன்றைக்கி என்ன மாறி இருக்குதோ அதுக்கு

0: தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். மாற்றங்களுக்கு தயாராக இல்லாதவங்க காணாமல் போடுவாங்க. ஃபைண்ட் சொல்யூஷன். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி, ஐயோ உடம்பு சரியில்லாமல் போச்சே, உனக்கு இப்படி ஆகி போச்சே, இதெல்லாம் வேஸ்ட்டு. இறக்க இருக்கலாம், அழுக இருக்கலாம், அன்பு இருக்கலாம். ஏதாவது செயலில் ஈடுபடுறவனுக்கு தவறுங்கிறது வராத என்ன? தவறுகளை கடக்க தெரிந்தவர்கள் அதான் மன வலிமை உள்ளவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு வரும் வானவில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு வானவில்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
8: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: ஆஹா, செம்ம வாசனை.
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: அறிமுக உள்ளங்களுக்காக கொடைப்பண்மலை 100.5 மனதோடு ராகம். நேரம் வந்தா 8:21 ஆயிடுச்சு. வாங்க, வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம்.
12: பேர் சொல்லுங்க.
13: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நாட்டில் போஸ்ட் ஆக்கிரமிக்கிறேன்.
12: பேருங்க?
13: குமார் சார். குமார் சாமி.
12: குமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
13: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
12: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா?
13: ஆமாங்க, விவசாயம் தான்.
12: என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க?
13: எடுத்துட்டு
12: போவீங்களா ரேடியோலாம்?
13: நன்றிங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: ஆர்கேஜி நெய்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தமிழ் துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் திருமதி க. வெண்ணிலா மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை. பாத்திமா பிரியா.
1: கணக்க பாக்குறியா? எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. அப்படா சொன்ன மாதிரி 15,000 ரூபாய் வச்சுட்டு பேரனை கூட்டிட்டு போயா?
2: தாத்தா எனக்கு கணக்கு தெரியும் தாத்தா, நான் வட்டி கணக்கு போட்டா.
3: 50,000 ரூபாய் வட்டி போட்டு 30 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு?
2: 50 30 சைபர் அடிச்சோம்னா 15 2 30,000 தாத்தா.
3: 30,000 போதும். வாடா.
4: எதே விட்டீங்க
1: நீ? அந்த பையன் என்னமா கணக்கு போட்டான் தெரியுமா? இவ்வளவு போட்டான், நல்லா படிக்கட்டும்.
0: உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 24 24 26 மற்றும் அறியன் 24 24 29 இன்னும் அறியன் 290 333 கொடைக்கானல் முன்னிணைப்பாக 0 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5
5: என்ன ஆனா படிச்சுக்கிட்டே பண்ண, ஏன்னா அந்த படிப்பு உன் பேஷனுக்கு வேற லெவல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அட அப்படியே நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வையன், அட்லீஸ்ட் அந்த படிப்பு உன் வாழ்க்கைக்காக ஹெல்ப் பண்ணும்ல.
6: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: ஆர்கேஜி நெய் வழங்கிய மனதோடு ராகம்.
8: ஆர்கேஜி நெய்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீர்களும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வண்ணம், குப்பை நாம் மறந்த பொறுப்பு. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி ரமேஷ் அவர்கள். நேயர்களை வரவேற்க ரவிச்சந்திரன். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில இருக்கும். நேரம் வந்து 8:33 ஆயிடுச்சு. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அனித்திர கிராமத்திலிருந்து

0: மேடம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க.
0: நான் வந்து டிரைவர் மேடம். டிரைவர் ஓட்டி போகும்போது எஃப்எம்ல அதிகமாக கேட்பேன்.
1: சரிங்க சரிங்க.
0: நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அறிமுகம் என்னால போட்டேன் எடுத்து.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரி சரி, நீங்க பேசுறதுலயே தெரியுது.
0: ஆ
1: சொல்லுங்க, உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்ன?
0: எங்களுடைய பொழுதுபோக்கு பின்னாடி மரக்கன்று எல்லாம் வச்சிருக்கேன், பின்னாடி தோட்டம் பின்னாடி.
1: சரிங்க.
0: அதை டெய்லி போய் தண்ணி ஊற்றுறது. வெள்ளரிக்காய் போட்டுருக்கு, கத்திரிக்காய்.
1: சரி,
0: எல்லாம் போட்டு தோட்ட வேலைகளாக பார்த்துட்டு பொழுது போட்டுருக்கு. காலையில சாயந்தரமும் போடும்.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: வேட்டையன் படத்துல இருந்து மனசுல ஆகும்
1: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

இப்படி சோடு.

0: ராஜபாளையத்தில் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் POP.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
3: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
1: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
4: கோடை பண்பலை வானொலி
5: மீண்டும் வரா.
1: 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்திலிருந்தும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்திலிருந்தும் வலமர இருக்கிறது.
6: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் 8:42. அடுத்த அறிமுக உள்ளத்திற்கு வணக்கம்.
1: வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திலிருந்து லட்சுமி பேசுறேன்.
0: லட்சுமி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?

0: வந்து வீட்ல தான் இருக்கங்க. தோட்டம் பார்த்துட்டு இருக்கோம்.
1: அப்படிங்களா, சொந்தமா தோட்டம் வச்சிருக்கீங்களா?
0: தோட்டம் எங்களுது இல்லைங்க, நாங்க வந்து
1: வேலை செய்றீங்க போறோம். வேலை செய்றீங்க, சரி. இப்ப என்ன போட்டிருக்கீங்க தோட்டத்துல?
0: நாங்க இப்ப கொஞ்சம் வெண்டை நட்டிருக்கங்க, கொஞ்சம் சோளம் போட்டிருக்கோம்.
1: தோட்டத்துல இருந்தா பேசிட்டு இருக்கீங்களா?
0: ஆமாங்க, நாங்க தோட்டத்துல தான் இருக்க.
1: வேலையெல்லாம் முடிஞ்சா லட்சுமி அம்மா இருக்கு,
0: நடந்துட்டே இருக்குங்க.
1: என்ன சமையல் இன்னைக்கு?
0: இன்னைக்கு சாம்பார் கீரை பொரியலுங்க.
1: மதியானத்துக்கு இப்பயே ரெடி பண்ணிட்டீங்களா?
0: ஆமாங்க. எங்களை
1: சரிங்க சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: நாங்கள் எனக்கு மாஸ்டர் படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க.
1: உங்களுக்காக பாடல் கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர்தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: இருக்கும்
4: வெறி தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
1: நல்ல நாள்
6: தான்,
1: நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம்தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான்.

0: அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்றார், என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்திலே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அறிமுக நேயர்களை சந்தித்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீரி நன்றி நேயர்களை. கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இனி விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 தினமொரு வண்ணத்தில் விரியும் வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குப்பை, நம் மறந்த பொறுப்பு. நேயர்கள் தங்களது என்ன கருத்துக்களை சொல்ல வாருங்கள் இந்த எண்களில். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, மற்றும் அனைத்து பொதுவான நேயர்கள் அழைக்கலாம் 24 24 26 290 333. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ரவிச்சந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே.

0: நம்ம தமிழ்நாடு முழுக்கவே எங்கேயாவது ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு வருவார். தூங்கிட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா ஊர் டக்குன்னு எந்திரிச்சிருவார். என்னங்க எப்படிங்க ஊர் வந்ததை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வாசம் ஒன்று வந்துச்சுல, அந்த வாசம் வந்தாலே இந்த ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்லை, நிறையா இடங்களில் அந்த மாதிரியான ஊர்கள்லாம் இருக்குது. ஒரு மனிதனுடைய நாகரிகத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினா அவன் கட்டிய கட்டிடங்களை பார்க்க வேண்டாம், அவன் உருவாக்கும் குப்பைகளை பார்த்தாலே போதும் அப்படின்னு ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் சொல்லியிருக்கார். குப்பை நாம் மறந்த பொறுப்பு, அதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. குப்பை நாம் மறந்த பொறுப்பு. எங்கேயாவது குப்பை நிறையா குவிஞ்சிருக்குன்னா அதை பார்த்தோன்னா நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா, இதெல்லாம் குப்பை கிடையாது, நாம் செய்யாமல் விட்டுட நாம் செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து தவறிய தருணங்களால் உருவான ஒரு பெரிய குவியல், நாம் மறந்த பொறுப்பு அது அப்படிங்கிறதா நமக்கு நினைவுக்கு வரணும். இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம், சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைய காத்திருக்கிறார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியியல் நிபுணர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். நிறையா வேலைகளுக்கு இடையில், நிறையா பொறுப்புகளுக்கு இடையில், நிறையா கூட்டங்களை ஒதுக்கி வைத்து விட்டு நேயர்களுக்கு இந்த நாளில் இந்த தகவலை நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு தன்ன ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை அவர் இன்றைக்கி சந்திக்க இருக்காரு. அவரை சந்திக்கலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளையை தொடர்ந்து.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
4: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 9:11. இது கோடை பண்பலை வானொலி 100.5. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படக்கூடிய உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியர் டாக்டர் பி. ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம்.
12: வணக்கம். வணக்கம் சார். கோடை பண்பலைக்கும் மற்றும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப
12: மேலும் மிக முக்கியமான நாளாக உள்ள இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப இன்னைக்கு வந்து இவங்க சொன்ன கருப்பொருள் குப்பை சம்பந்தமான இத பேச போறோம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல தோராயமா 1.2 லட்சம் டன் வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்,
0: ஒரு நாளைக்கு ஜென்ரேட் உருவாகிற குப்பைகளுடைய அளவு வந்து 1.2 லட்சம் டன்,
12: 1.2 லட்சம் டன்ல இருந்து 1.5 லட்சம் டன்னுங்க, அவ்வளவு வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. அதுல இருந்து ஒரு தோராயமா ஒரு 9-10% பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்,
0: பிளாஸ்டிக்
12: அதாவது ஒரு சொல்லணும்னா ஒரு 10,000 டன், 10,000 டன் வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. சோ இப்ப வந்து உங்களுக்கு புரியும் ஏன் இது வந்து குப்பைய வந்து நாம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படிங்கறதுக்கான காரணமே வந்து அத வந்து முறையா செக்ரிகேட் பண்ணாம, அதாவது பிரிக்காம அத எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு போடும் போதும் அது பிளாஸ்டிக்கும் சேரும் போது அது ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்ப கொண்டு வந்து முடியுது.
0: இதுதான்
12: அது வந்து அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
0: நம்ம இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து

0: உருவாக்கப்பட்டது, ஏன் அதை வந்து நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்போவே நம்ம நேயர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள் வச்சுருப்பாங்க, இந்த வருஷம் இந்த கருப்பொருளை அனுசரித்து இப்படி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியாக இந்த வருடத்திற்குரிய கருப்பொருளாக என்ன வச்சுருக்காங்க இங்க?
1: வணக்கம். இது வந்து இப்ப 1972 தான் ஒரு ஸ்டாக்ஹோம் மாநாடு ஸ்வீடன்ல வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்போட முக்கியத்துவத்தை வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தும் போது அப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ஸே புரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு 1973 இருந்துதான் இந்த உலக அளவுல வந்து சுற்றுச்சூழல் தினமா அறிவிச்சு இந்த June 5 வந்து நாம உலக சுற்றுச்சூழல் தினத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கோம்.
0: சரிங்க.
1: இந்த சுற்றுச்சூழல் தினம் வந்து ஏன் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா, சுற்றுச்சூழல்ங்கிறது ஜென்ரலா வந்து வெறும் மரம் மலை ஆறு இது மட்டும் இல்லை, நாம சுவாசிக்கிற காத்து தண்ணி உண்ணும் உணவு வாழும் நிலம் என அனைத்தும் சுற்றுச்சூழலோட தொடர்புடையது. ஸோ இதையெல்லாம் தான் உலகம் வந்து பாத்தீங்கன்னா இது பல்வேறு சுற்றுச்சூழல் சவாலை வந்து நாம எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். முக்கியமா காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், அப்புறம் காற்று மற்றும் நீர் மாசுபாடு, பல்லுயிர் இழப்பு, காடழிப்பு, நிலவள சீர்கேடு, இந்த பிரச்சனை எல்லாம் தான் வந்து நம்ம மனித குலத்துக்கு எதிர்காலத்தையே பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இதை மேற்கொண்டுதான் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள், அதாவது தீம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு உலக சுற்றுச்சூழல் தினத்துல ஒரு கண்ட்ரியை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு தீம் இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தோட கருப்பொருள் வந்து காலநிலை நடவடிக்கை, அதாவது கிளைமேட் ஆக்சன் சொல்லுவோம்.
0: அதுக்கு ஏத்தது மாதிரி
1: வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம் மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இது வந்து நாம இப்போது அனுபவிச்சுட்டு வர்ற ஒரு உண்மை நிகழ்வுன்னு சொல்லலாம். முதலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜா ஒரு 30 degrees ஒரு 35 degreesங்கிறத தாண்டி இப்ப கிட்டத்தட்ட 35 degrees ஒரு செல்சியஸ்ல வந்து இப்ப ஒரு இந்த ஏப்ரல் மே மாசத்தை நாம கடந்து போறதுங்கிறது இது ஒரு காலநிலை மாற்றத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவாதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.
0: இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை வந்து நாம சந்திக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த காலநிலை மாற்றம் இவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கு நாம ஒரு பக்கம் செய்யற தவறுகள் தான் காரணம் அப்படிங்கிறதோட நேயர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்டலாம். அதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 100.5
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: நேரம் 9:17. இது உங்கள் கோடை பண்பலை வானொலி 100.5. ஐயா, மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வணக்கம். இணைப்பில் நேயர் ஒருத்தர் இருக்கார், என்ன கேட்குறாருங்கிறதையும் தெரிஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாங்க. ஐயா வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: கரூர் மாவட்டம் வெள்ளி அணை சண்டை தோட்டம் பெரிய சங்கத்துறேங்க.
0: சொல்லுங்க, இணைப்பில் ஐயா இருக்காரு.
5: சார், மக்கள் தொகை பெருக்கமே வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பெரும் அச்சுறுத்தலா இருக்குது. இதுல ஒரு தனி மனிதன் பொறுப்பு அப்படிங்கறது பாதுகாப்புங்கிறது வந்து ரொம்ப சரிவா இருக்கு. இப்ப இந்த அடல் வனப்பகுதி இதை வந்து அதிகப்படுத்துற மூலமா சார் சுற்றுச்சூழல் வந்து மேம்படுத்த முடியுமா? இப்ப இந்த மரங்கள் வைக்கிறதுனால வந்து மாசு கட்டுப்பாடு குறையுன்னு சொல்றாங்களே, இது எப்படி சார் உண்மையா என்ன விவரங்க அப்படி?
1: நன்றிங்க. அதாவது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பா தான் இத பாக்குறேன். ஒரு மரம் வளர்ப்புங்கிறது நம்ம மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த காலநிலை நடவடிக்கை வந்து வெறும் கார்பன் உமிழ்வை மட்டும் குறைக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறோம், இந்த மரம் நடுறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, இதன் மூலியமாகவும் இந்த காலநிலை நடவடிக்கையை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த மரம் நடுறது வந்து ஒரு காலநிலை நடவடிக்கையை, இந்த கிளைமேட் ஆக்ஷன் இந்த இதுக்கு வந்து ஒரு கார்பன் உமிழ்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காலநிலை நடவடிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம்.
0: நன்றிங்க. இப்போது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குப்பைகளில் ரொம்ப ஆபத்தான குப்பை

0: அப்படின்னு உங்களுடைய பார்வையில எதை நினைக்கிறீங்க?
1: என் மிக ஆபத்தான குப்பை அப்படின்னு சொன்னா, நான் அதை நான் சொல்லும் போதே சொல்லி இருந்தது அதுதான், இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் தான். இப்ப நாம வந்து வீட்டுல வந்து சேகரமாகிற ஜென்ரலா வந்து இந்த வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் சொல்லுவோம். அந்த வெட் வேஸ்ட வந்து முடிஞ்ச வரை, வெட் வேஸ்ட்ங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம இத சாப்பிட்டு போடுற அந்த
0: கழிவுகள்
1: இதெல்லாம் வந்து வெஜிடபிள் வேஸ்ட், இதெல்லாம் வந்து தனியா நாமளே வந்து ஒரு வீட்டு லெவல்லயே ஒரு கம்போஸ்ட் பண்றதுக்கு உண்டான வந்து இதை வந்து நாம பண்ணலாம்,
0: செய்யலாம்.
1: கிராம பகுதியில மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ஒரு இதுல வந்து நிலத்துல போட்டு அதை கம்போஸ்ட் பண்றதுக்கு உரமா மக்கும் உரமா பண்றதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுவாங்க வீட்டு லெவல்லயே. பட் நாம ஊரக பகுதியில தான் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருது. இப்ப அதோட சேர்ந்து அந்த அந்த கவரு இதெல்லாம் பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த இந்த இருக்கிற அந்த 1.2 அதாவது 1.2 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் டன்னு வேஸ்டையும் வந்து ப்ராப்பரா நாம டிஸ்போஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் வந்து இந்த வெறும் அந்த 10,000 டன்னு சொல்றோம், ஒரு அந்த 9% 9% 9% 9%-10% வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட். அது சேர்த்ததுனால இந்த ரிமைனிங் அந்த 90% ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசலும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
0: இப்போ இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை
1: பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் ஒரு பெரிய கன்சர்ன்.
0: இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு பொதுமக்களுடைய முயற்சியாக அல்லது அவங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கையாக என்ன செஞ்சுக்கிட்டா அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்துட்டு ஓரளவுக்கு குறைக்கலாம் அல்லது சரியான முறையில் அந்த கழிவுகளை பிரிக்கலாங்க?
1: அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும். நம்ம கடைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் துணிப்பைய எடுத்துட்டு போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கேரி பேக்ல போட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து கேட்க கூடாது. ஸோ அந்த இது வந்து பொதுமக்களோட பங்களிப்பு இதை முக்கியமானதா பாக்குறோம். தென் இது வேஸ்ட வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி உள்ளாட்சி துறைகிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்போசலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
0: நன்றிங்க, எங்களோடு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலியின் 100.5 விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் உங்களோடு.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவசந்தை அருகில், ராஜபாளையம்.
8: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: இந்த வெயில் காலத்தில் இப்போ அக்கினி நட்சத்திரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வடிவேல் படத்தை போட்டுட்டு அக்கினி நட்சத்திரம் இந்த தேதியில் தொடங்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி போட்டு வடிவேல் பதில் சொல்கிற மாதிரி, இப்போ மட்டும் என்ன மௌனராகமாக ஓடுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. வெயில் தாங்க முடியலை, ரொம்ப கடுமையான வெயில், ராத்திரியெல்லாம் தூங்க முடியலை, ஒரு நிமிஷம் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தூக்கம் போயிடுது, குழந்தைங்களை தூங்க வைக்க முடியலை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல நாம் செஞ்ச தவறு தான் அது, அல்லது நாம் செஞ்சிட்ருக்கிற தவறு தான் அது அப்படிங்கிறத நாம் அந்த ஒரு புரிதலுக்கு வரணும். அப்படின்னா தான் சில மாற்றங்கள் வந்து நடைபெறும். என்ன உலக சுற்றுச்சூழல் தினம் வந்துருச்சு, வழக்கம் போல் வானொலியில் அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க, ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து பேசுவார், அதை கேட்டுட்டு நாமளே ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் இதை கடந்து போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த வருஷம் அக்கினி நட்சத்திரம் ஓடாது, மௌனராகமும் ஓடாது, ரொம்ப மோசமாக வேறு ஏதாவது ஒரு படம் ஓடும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போது சிறப்பு விருந்தினர் அவர்கள்ட்ட பேசிடலாம். இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது, குப்பை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எரிச்சிடறோம் சார், அதான் குப்பையே இல்லாமல் செஞ்சிடறோம்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ அந்த குப்பையை எரிப்பதுங்கிறதுல வந்து பாதிப்பு இருக்குங்களா அதில் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக அதில் இருக்குது. எந்த எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்களும் சரி உள்ளாட்சித்துறையும் சரி இந்த குப்பையை வந்து சேர்த்து எரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த குப்பையில் வந்து வெறும் இந்த சாலிட் வேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் கழுவியும் சேர்த்து தான் போடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் இது பண்ணி போகும்போது அது வந்து காற்று மாசுபாடு வந்து மிக முக்கியமான

0: காரணியா இருக்கு. ஸோ அது வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அவசியம் எரிக்கக்கூடாது.
1: புகையை வந்து புகையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு.
0: அது ஏர் பொல்யூஷனால வர்ற இந்த அதுலேருந்து வர்ற வாயுக்கள் வந்து ரொம்ப உடலுக்கு கெடுதலை உண்டு பண்ணுற,
1: நுரையீரல் தொடர்பான பல நோய்களையும் உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறதான் ஐயா நமக்கு சொல்கிறாரு. நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு, சந்திக்கலாம். அதற்கு முன்பாக கோடை பண்பலை 100.5 இப்பொழுது.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 9:32. இது கோடை பண்பலை வானொலி 100.5. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியியல் நிபுணர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். ரொம்ப அருமையான, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான, நிறையா பேசியிருக்காரு, முக்கியமான ஒரு 2 தகவல் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று என்னென்னா, ஒரு நாளைக்கு 1200 கிலோவில் இருந்து 1500 கிலோ வரைக்கும் நம்ம வந்து குப்பை கழிவுகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பெரும்பான்மையாக 90%, 80%க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இருக்குது. அதை வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறதுனால ஏனைய மற்ற கழிவுகளையும் கூட நாம் வந்து அந்த மறுசுழற்சிக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக புகை, நம்ம இந்த குப்பைகளை எரிக்கிறதுனால அப்போவும் பொல்யூஷன் உண்டாகும், அப்போவும் வந்து காற்று மாசுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா, மீண்டும் உங்களுக்கு நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ இணைப்பில் நேயர் ஒருத்தர் இருக்காரு, என்ன கேட்குறாருன்னு பார்த்துலாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: சமயபுரம் சர்வேஸ்வரி.
0: ஐயா இருக்காருங்கம்மா, கேளுங்கம்மா.

0: ஐயா இப்ப இந்த சுற்றத்துல காப்பாற்றணும்னா இந்த டீ கடை ஹோட்டல் இந்த மாவு விற்பனை எல்லாம் பாக்கெட்ல போட்டு போட்டு தராங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் என்னுடைய கேள்வி.
1: அது நீங்கள் சொன்ன பொருட்கள்னு இல்லைங்கம்மா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலசரக்கு பொருட்களில் இருந்து எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்களில் தான் வருது. இருந்தாலும் ஐயா என்ன சொல்கிறாருங்கிறதையும் கேட்டலாம். ஐயா வணக்கங்க, அவங்க கேட்டது
2: உங்களுக்கு வணக்கம். வணக்கங்க, அம்மா கேட்டது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் இதை பார்க்குறேன். இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரும்பான்மையான ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாம் வந்து நாம ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் கேரியர் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து அந்த ஸ்பூன் போட்டது இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பாத்திருப்பீங்க. அந்த அதெல்லாம் இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாத்திருப்பாங்கன்னே தெரியல.
1: பிளாஸ்டிக்
2: அந்த மாதிரி கொண்டு போன காலகட்டம் எல்லாம் இருக்கு. இப்ப பெரும்பான்மையான மக்களும் சரி, இப்ப இருக்கிற சக மாணவர்களும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வி பீப்புள் ஆர் லிவிங் இன் சென்ச்சுரி ஆஃப் மேன் கைண்ட்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே வந்து ஒரு சுவிட்ச போட்டா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி. அதாவது நாம வந்து இப்ப எல்லாத்துக்கும் நம்ம கிட்டதான் சொல்யூஷன் இருக்கு. இப்ப நாம அது மாவு வாங்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டுல இருந்து நீங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போகலாம், ஹோட்டலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி மட்டன் ஷாப்புக்கு போறீங்களா, அங்கேயும் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரலாம். இது வந்து எல்லாருமே கூடுமான வரைக்கும் நம்மளோட பங்களிப்பு இருந்தா தான் இந்த மாசு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைய வந்து கொஞ்சம் பின்பற்றினாவே மோஸ்ட்லி நம்ம இந்த காலநிலை நடவடிக்கையோட இதுல வந்து கொஞ்சம் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன்.
1: நன்றிங்க, ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்கள் ஏன் இப்படி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆக ஆகக்கூடி வந்து நாம் இன்றைக்கி மஞ்சப்பையை எடுக்கிறதுக்கு வெக்கப்படுறோமே. இன்றைக்கி ஒரு சணல் பையை கொடுத்து விட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்கினா இதையா கையில் பிடிச்சிட்டு போகிறது அப்படின்றமே. அதில் என்ன இருக்குது நாகரிகம்? நம்மளை பாதுகாத்துக்கிறனோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இன்னொன்று இந்த பூமி நமக்கு நம்ம கடனாக வந்திருக்கோம். இங்கே இவ்வளவு பெரிய வளங்களும் நலங்களும் இந்த மரம் நீர் நிலைன்னு இருக்கிற எல்லாத்தையுமே கடனாக அனுபவிக்க வந்திருக்கோம். எல்லாத்தையும் நாமளே காலி பண்ணிட்டு போயிட்டா எப்படி? இனி வரக்கூடிய தலைமுறைகள்லாம் அவங்களுக்கெல்லாம் எதாவது ஒன்று விட்டு வச்சுட்டு போகணுமே அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஐயா இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பொதுமக்கள் வந்து இப்போ புகார் அளிக்கணும் அப்படின்னு இந்த சுற்றுச்சூழல் மீறல்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க சொன்னது மாதிரி பலசர கடைகளில் பிளாஸ்டிக் பை கொடுக்குறாங்கங்கிறது நம்மளுடைய பொறுப்பும் இருக்குது, அவங்களுடைய பொறுப்பும் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுறலாம். ரொம்ப பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கழிவை கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறாங்க, நாங்கள் வாரத்துக்கு ஒரு தரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது இந்த மாதிரியான மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மீறல்களை பொதுமக்கள் வந்துட்டு புகார் அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அதை செய்கிறது?
2: இல்லை, தாராளமாக பொதுமக்கள் வந்து நம்ம முதல்வரின் முகவரின்னு இருக்குது, அதில் சொல்லலாம். ஓவர் இந்த மெயிலையும் சொல்லலாம், ஃபோன் நம்பரும் இருக்கு, அதையும் பயன்படுத்தலாம். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த புகார் அளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வலைதளமும் இருக்கு, தொலைபேசி வழியாகவும் பண்ணலாம். அதுக்குண்டான நடவடிக்கை வந்து இமீடியட்டா உள்ளாட்சி அமைப்புகளும் சரி, மாசு கட்டுப்பாட்டு வரியும் சரி, இமீடியட்டா எடுப்போம் சார்.
1: நன்றிங்க. இப்ப ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாம மீண்டும் பேசலாம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் திறப்பு விழா.

0: சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் PO
3: ஆரம்பிக்கலாங்களா?
4: பன்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர் தான் கோடை பன்மலை.
6: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
7: தனமா இருக்கும்,
8: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி.
6: நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும்
8: கோடை பண்பலை 100.5.
9: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், நல்ல நேரம் தான்.
4: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
10: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும், பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
4: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
11: எத்தனை

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: இது கோடை பண்பலை வானொலியின் 100.5. நேரம் 9:42. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியர் டாக்டர் பி. ரமேஷ் அவர்கள். ரொம்ப அழகாக பதில் சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம நேயர்களும் கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. ஐயா, மீண்டும் உங்களுக்கு நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம்.
7: வணக்கம்.
6: ஒரு இது எப்படி நம்ம சகோதரிகள் கடைபிடிப்பாங்க அல்லது வீட்டில் கடைபிடிப்பாங்கன்னு தெரியல, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய விருப்பமாக நாங்கள் இதை கேட்குறோம். ஒரு குடும்பம் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினசரி இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க, ஒரு 2 அல்லது 3. எல்லாம் நம்ம சகோதரிகள் எல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க. அம்மா, நீங்கள் வீட்டில் இந்த விஷயங்களை மட்டும் ஒவ்வொரு நாளுமே இந்த சுற்றுச்சூழல் பராமரிப்பிற்காக, பாதுகாப்பிற்காக இந்த ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்யுங்க அப்படின்னு உங்களுடைய ஒரு வேண்டுகோளாக வச்சிங்கன்னா அது என்னவா இங்கே இருக்கும்?
7: மிக முக்கியமான அந்த கரெக்டான ஒரு நல்ல கேள்வின்னு தான் இதை எடுத்துக்கிறேன்.
6: நன்றிங்க.
7: ஒவ்வொரு குடிமகனும், அதாவது நம்ம பொதுமக்களாகிய நாம் வந்து ஒரு இந்த ஒரு 2-3 விஷயத்தை பண்ணாவே ஒரு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது.
6: சொல்லுங்க.
7: ஒரு பேசிக்கா ஒரு நபர் ஒரு மரம், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மரம் மினிமம் வந்து அதை வைக்கிறது மட்டும் இல்லை, அதை முறையா பராமரிக்கணும்.
6: வச்சுட்டு போயிடுறேன்.

0: ஒண்ணு. ஆமா, வெட்டுட்டு அது அப்படியே போயிடக்கூடாது. வெச்ச மரத்தை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ஒண்ணு. பிளாஸ்டிக் பயன்பாட்டை கூடுமான வரைக்கும் குறைக்கணும். ரெண்டு, தண்ணீரை வந்து மிக சிக்கனமா பயன்படுத்தணும். அப்புறம் இன்னும் கூடுதலா கழிவுகள் வந்து வீட்டிலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, நாம வேலை பார்க்கிற ஒரு தொழிலகத்திலையும் சரி, முறையா கழிவை வந்து தரம் பிரித்து அத அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட கொடுக்கறத உறுதி பண்ணணும்.
1: சரிங்க.
0: மேலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முன்னெடுப்புகளை செய்யலாம். இது மூலியமா நாம வந்து சுற்றுச்சூழலை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறலாங்கிறது எங்களுக்கு கருத்து.
1: அருமையான சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே திரும்ப திரும்ப ஏற்கனவே பல வழிகளில் நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் வழியாகவும் ஒரு முறை சொல்லிடலாமேங்கிற விருப்பத்தில் கேட்குறோம். இந்த வீட்டு குப்பைகளை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து பொதுமக்களை ரொம்ப எளிமையான முறையில் இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யோசனை ஒன்று சொல்லுங்க.
0: நல்ல யோசனை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பேஸ்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து மக்கும் பொருள், மக்காத பொருள்னு பிரிச்சீங்கனாவே போதும். உணவு கழிவுகளும் இந்த ஃபுட் வேஸ்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட் இதெல்லாம் வந்து மக்கும் கழிவா எடுத்து இது போட்டுக்கலாம். அந்த பேப்பரு
1: கேரி பேக்கு
0: இந்த இதையெல்லாம் ஒரு தனியா எடுத்து இது பண்ணிக்கலாம். இன்னும் பிளாஸ்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் தனியா பிரிச்சு வச்சா இன்னும் கூடுதல் சிறப்பு. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுத்தீங்கனாவே அவங்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அந்த மாதிரிதான் வந்து கலெக்ட் பண்றாங்க. அவங்களும் இது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல வேலை பார்க்கிற பணியாளர்களோட சிரமத்தை கொஞ்சம் அவங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே போதும்.
1: நன்றிங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலி 100.5 விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: குப்பை நாம் மறந்த பொறுப்பு, குப்பை நாம் மறந்துவிட்ட பொறுப்பு, இந்த தலைப்பில் தான் நிகழ்ச்சி சென்று கொண்டு இருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியியல் நிபுணர் முனைவர் பி. ரமேஷ் அவர்கள். இப்போது இணைப்பில் நேயர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட என்னன்னு கேட்டலாம். ஐயா வணக்கம். இணைப்பில்
1: பேசுவோம்.
2: வணக்கம்.
1: என்ன
0: தொழிற்சாலைங்க அது?
1: அது இந்த பேப்பர் சமையல் கழிவுகள் இதெல்லாம் தேங்குன்னு பாத்தீங்களா?
0: ஆமாங்க.
1: அந்த இது வந்து கெட்டு போனா வாழை அடிச்சு மக்களுக்கு வியாதி கொள்வங்களா, இல்ல அது எப்படி நடைமுறைப்படுத்தி எப்படி கையாளுறது அப்படிங்கிற
0: அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ஏறக்குறைய அவங்களே செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்கலாங்க. ஐயா, இந்த மாதிரியான சில பேப்பர் கழிவுகள், சில இந்த தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவுகள்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்குறாருங்க.
2: இல்லை, அதாவது தொழிற்சாலை

0: சாலையில இருந்து வர்ற இந்த சாலிட் வேஸ்ட்ங்கிறது அதை தனியா பிரிக்கலாங்க. அதாவது அவங்க இப்ப ஐயா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமையல் கழிவுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க.
1: ஆமா,
0: இந்த பெரிய தொழிலகம் ஆகட்டும், பெரிய குடியிருப்புகள், அந்த அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் கன்வெர்டர்னு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குங்க.
1: சரிங்க.
0: அதுல வந்து அவங்க உணவு கழிவுகளை வந்து அது நாம பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டருங்கிற இதுல கொண்டு வருவோம் இவங்களை எல்லாம். அவங்க எல்லாம் கூடுமான வரைக்கும் அவங்களோட கழிவுகளை வந்து அவங்களே மேலாண்மை பண்ணி பண்ணிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பேப்பர் கழிவு இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு மூலியமாகவும் அது ரீசைக்கிளர் இவங்க பெரிய அளவுல ஒரு பேப்பர் மில்ல இருந்து வர்ற வேஸ்டை எல்லாம் எடுத்துக்கிறதுக்குன்ட்டு அந்த பேப்பர் போர்டு இண்டஸ்ட்ரியோடவே டை அப் பண்ணி எடுத்துக்கிற இதுவும் இருக்குங்க.
1: சோ அதனால
0: இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எல்லாமே அந்த விழிப்புணர்வு நிறையவே இருக்கு, அவங்க எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு.
1: சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலி 100.5 விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்க.
9: ஆஹா, சம்ம வாசனை, அடடடடடட, அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வெளியிலோ, வெளியிலோ வாங்க. ஏய் அம்மா எங்க?
8: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
11: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
12: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
1: நேரம் 9:52. இது கோடை பண்பலை வானொலி 100.5. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். ஐயா, இப்போ நம்ம இந்த வருடத்திற்கான அந்த தீம், அதை ஒட்டி ஒரு சின்ன கேள்விங்க. நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
0: இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிளைமேட் ஆக்ஷன்ங்கிறது ஒரு தீம்.
1: சரிங்க.
0: இந்த காலநிலை மாற்றங்கிறது ஒரு எதிர்கால அச்சுறுத்தல் இல்லை. நாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நாம் அனுபவித்து வரும் நிதர்சன உண்மை அப்படிங்கிறது
1: தான்.
0: இது வந்து இப்ப என்ன சொல்றது, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்னாலதான் இந்த கிளைமேட் சேஞ்ச், இப்ப இது வந்து மாறுபாடு வந்து காலநிலை மாறுபாடு வந்து வருது. அதனால வர்றதுதான் இந்த வெப்பாலை, இந்த கடுமையான மழை, ஒரு என்ன சொல்றது, எச்சரிக்கை சிக்னலா தான் நாம பாக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாங்கிறது தான் நம்ம காலநிலை நடவடிக்கை. இந்த காலநிலை மாறுபாடை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த முடிஞ்ச வரைக்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து யூஸ் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் மரம் நடணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்,

0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைய லைஃப் ஸ்டைல வந்து பின்பற்றோம்னாவே இதை கொஞ்சம் தடுக்கலாம்.
1: இப்ப நம்ம மாவட்டத்துல காணப்படக்கூடிய மிக முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்னா என்னென்னங்க? அதுல நம்ம இந்த குப்பை மேலாண்மையினுடைய பங்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க?
0: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு கார்பரேஷனு, 3 முனிசிபாலிட்டி இருக்கு, 23 டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க.
1: சரிங்க.
0: இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ங்கிறது 2016 இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 அமல் பண்ணி இப்ப வந்திருக்குங்க.
1: சரிங்க.
0: அதுபடி வந்து டோர் டு டோர் செக்ரிகேஷனை வந்து, டோர் டு டோர் கலெக்ஷனை வந்து இது பண்ணணும். அதை வந்து ப்ராப்பரா வந்து இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி அது ப்ராப்பரா வந்து அவங்களோட மைக்ரோ கம்போஸ்டிங் யார்டு அந்த இதுக்கு போய் அது ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி அது மக்கும் குப்பையை வந்து முறையா வந்து உரமா இது பண்ணி பண்ணணும். மக்காத குப்பையை வந்து இந்த மக்காத குப்பை இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க இல்லைங்க.
1: ஆமாங்க.
0: அது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இந்த நியர்பை சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஒரு டைப் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க.
1: சரிங்க.
0: அங்க வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த கில்னோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து அவங்க வந்து எரிபொருளா பயன்படுத்தி கோ ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அந்த எரிபொருளோட இதையும் கலந்து அவங்க எரிபொருளா யூஸ் பண்ணுவாங்க. அது மூலியமா வந்து இந்த மக்காத குப்பையை வந்து அவங்க மூலியமா டிஸ்போஸ் பண்ணிட்டு தென் ரிமைனிங் இந்த மக்கும் குப்பையை வந்து உரமா கன்வெர்ட் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு கொடுத்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு இதான்.
1: அருமைங்க. இப்போ நம்ம இணைப்புல ஒரு நேயர் இருக்காரு, சந்திச்சிடலாங்க. வணக்கம். இணைப்புல யார் இருக்கீங்க?
2: வணக்கம் சகோதரத்தில் சிறப்பு விருந்தினாயகம். வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: ராணி தேனிலிருந்து சார்.
1: கேளுங்கம்மா.
2: அதாவது வந்து ஒரு ஏழை வகுப்பு படிக்கிற பையன் வந்து நெகிழி பையில டீ வாங்கி போனான். உங்களுக்கு உங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்கலையான்னு கேட்டா அவங்களே அதுல வாங்குறாங்களே அப்படிங்கிறாங்க. இன்னொரு கேள்வியா, நான் அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தோம், அது எதிரில் கடை இருந்துச்சு, அவங்க வந்து இது அடுப்பு பற்ற வைக்க அந்த நெகிழி பைய போட்டு எரிக்கிறாங்க ஐயா. இதுக்கு என்னையா தீர்வு?
1: திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறதான் தீர்வு.
0: அதாவது நீங்க கேட்ட கேள்வியிலேயே அந்த பதில் இருக்குங்க. கூடுமான வரைக்கும் நெகிழி பையையும் பிளாஸ்டிக்கை வந்து பயன்பாட்டை குறைக்கணும் முதல்ல. இது வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாததுனால ஒரு, அதாவது இந்த பிளாஸ்டிக்ங்கிறது உங்களுக்கு தெரியும், க்ரூட் ஆயில் தெரியும் இல்லைங்கம்மா?
1: சொல்லுங்க.
0: அந்த க்ரூட் ஆயில் இருந்து தான் உங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம், தயாரிப்புகள் வரும், பெட்ரோல் டீசல் அது அதுல வந்து ஒரு ப்ராடக்ட் தான் பெட்ரோல் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த பெட்ரோல் கெமிக்கல்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி வர்றதுதான் இந்த பிளாஸ்டிக். ஏன் வந்து பிளாஸ்டிக் மக்காம இருக்கு அப்படின்னா அந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்னால அது ஃபுல்லா பாண்ட் ஆகி அந்த பாண்ட பிரேக் பண்ண முடியாதனாலதான் அது மக்காத நிலைமைக்கு போகுது. மோர் ஓவர் இது பெட்ரோ கெமிக்கலோட ஒரு டெரிவேட்டிவா இருக்கிறத, பெட்ரோலியத்தோட டெரிவேட்டிவா இருக்கிறதுனால வெகு விரைவில் பத்தக்கூடிய பொருளாகவும் இருக்கு. சரிங்களா? நாம ஒரு புரிதல் இல்லாம அது ஒரு விழிப்புணர்வு இல்லாம அதை வந்து சீக்கிரம் நல்லா எரியும் சீக்கிரம் பத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு மிக முக்கிய காரணியில ஒண்ணு இந்த பிளாஸ்டிக் எரிப்பு தான். இது வந்து நாம அது புரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல அதோட கன்சம்ஷனை கொஞ்சம் குறைக்கணும், பயன்பாட்டை குறைச்சோம்னாவே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
1: நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம குழந்தைங்க வாழப்போகிற இந்த பூமியில் நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் பொறியாளராக இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற நேயர்கள்ட்ட ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க அப்படின்னா சுருக்கமாக என்ன சொல்லலாங்க?
0: நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடிமகனாகிய நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு மரம் அதை வந்து ப்ராப்பரா வச்சு மெயின்டைன்
1: பண்ணணும்.
0: பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அதை குறைக்கணும்.
1: சரிங்க.
0: கழிவுகளை வந்து

0: ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி தரம் பிரிச்சு உள்ளாட்சி அமைப்புகிட்ட கொடுக்கணும். பொது போக்குவரத்து பயன்படுத்த கூடுமான வரைக்கும் உங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிற இவங்களை வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்து, இது வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மட்டும்தான், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஒரு காற்று நீர் நில மாசுபாடை இது வந்து நாங்க வந்து வியர் சுற்றுச்சூழல தரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: சரிங்க.
0: ஆனா சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது ஒரு துறையோட பொறுப்பு மட்டும் கிடையாது. அரசு, தொழில் நிறுவனம், கல்வி நிறுவனம் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இது செயல்பட்டாதான் ஒரு நம்ம ஒரு குறிக்கோள் அடைய முடியும்னு நினைக்கிறேன்.
1: நன்றிங்க.
0: இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் இயற்கை நம்மை பாதுகாக்கும்.
1: நன்றிங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பல வேலைகளுக்கு இடையில எங்களோட இணைஞ்சிருந்து கோடை பண்பலையிலிருந்து நேயர்களுக்கு தகவல்களை சொல்லமைக்காக உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 இல் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய

0: நன்றிங்கய்யா.
1: ஹலோ.
0: இது வரைக்கும் உங்களுடைய பல வேலைகளுக்கு இடையில எங்களோட இணைஞ்சிருந்து கோடை பண்பலையிலிருந்து நேயர்களுக்கு தகவல்களை சொல்லமைக்காக உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருந்தார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பி. ரமேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சியின் அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா, கணினியாக்கம் சரஸ்வதி சங்கர் கணேஷ்.
6: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2 நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலைய கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
1: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
2: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
1: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதில்ல. மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது, அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம்.

0: ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனை முகங்களை நம்ம அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வரிசையில இந்த வாரம் கவிதையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் சந்தித்து பேசவிருக்கின்றோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கவிதையோடு பயணித்து வரக்கூடிய கவிஞர் இவர். சந்திப்பின் கடைசி நொடியில் என்கிற கவிதை தொகுப்பு தொடங்கி, நல்ல வேளை புத்தனுக்கு ஹைக்கு எழுத தெரியாது என்கிற புத்தகம் வரை 15 புத்தகங்களை உருவாக்கியிருக்கிறார். பல்வேறு அமைப்புகளிலிருந்து கவிதை புனைதலுக்காக பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். நல்ல கவிஞர் என்பதை தாண்டி நல்ல திறனாய்வாளரும் கூட. கவிதைகளையும் கவிதை நூல்களையும் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட நபர் இவர். யார் அவர் என்று யோசிக்கிறீர்களா? மதுரை மாவட்டம் பாக்கியநாதபுரம் தங்கமணி நகர் பகுதியைச் சார்ந்தவர் கவிஞர் மா காளிதாஸ். அவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கின்றோம். சந்திக்கலாமா அவரை? ஐயா வணக்கம். ஐயா,
1: கோடைப்பந்தலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இனிய வணக்கம்.
0: இந்த நல்ல நாள்ல உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சிங்க. நீங்க உங்களுடைய நிகழ்ச்சியில வந்து என்னையும் உங்களுடைய வானொலியில் நேயர்களோடு என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: ஒரு கவிஞராக எழுத்தாளராக பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய படைப்புகள், அது சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த பயண அனுபவத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். முன்னதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நம்முடைய நேயர்களுக்காக.
1: நான் வந்து 1995 கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 14 கவிதை தொகுப்புகள், ஒரு கட்டுரை தொகுப்பு, அதுக்கப்புறம் லிட்டில் டான்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்ப்பு, அதாவது நான் தமிழ் எழுதின கவிதைகளை உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவை சேர்ந்த சிஎன் ஸ்ரீவத்சா அப்படிங்கிறவர், அவர் வந்து சென்னை பேஸ்டு ரிட்டையர்டு பேங்க் ஸ்டாஃப், அவர் என்னோட கவிதைகளை தமிழ்ல எழுதின கவிதைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அதையும் ஒரு நூலா வெளியிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 15-16 நூல்கள் வெளியிட்டு இருக்கோம்.
2: சரிங்க, நீங்க உங்களுடைய குடும்ப பின்புலம் இதை பற்றி சொல்லுங்க ஐயா.
1: ஆக்சுவலா நான் வந்து புதுக்கோட்டை தான் எனக்கு மெயின், அதாவது முழுக்க வந்து நான் புதுக்கோட்டை மாவட்டத்துலாம் வந்து நான் வளர்ந்தேன், படிச்சது எல்லாமே அங்கதான். அங்க வந்து தான் என்னுடைய கவிதைங்கிற பயணமே தொடங்க ஆரம்பிச்சிச்சு. 1991 நான் வந்து சிறு பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சேன். பாக்கியா, ஆனந்தங்கடன் இந்த மாதிரி சின்ன சின்ன பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சேன். வாரமலர் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். 1995 அப்புறம் தான் வந்து நான் வந்து சென்னைக்கு பணி நிமித்தமா போறேன். அங்க வந்து எனக்கு வந்து நவீன கவிதைகள் பக்கம் எனக்கு பார்வைகள் திரும்ப ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் காலச்சூடு, கனையாளி, உயிர்மை, புதிய பார்வை, தாமரை இந்த மாதிரி இதழ்கள்ல, இலக்கிய இதழ்கள்ல என்னோட பங்களிப்புகளை செய்ய ஆரம்பிச்சு. என்னுடைய கவிதைகளுடைய வடிவமே மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எழுத ஆரம்பிச்சு. 98 என்னுடைய முதல் தொகுப்பு சந்திப்பின் கடை.

கடைசி நொடியில் கவிஞர் சுகுமாரன் அவர்களோட அணிந்துரையோட எனக்கு வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியா அச்சதை, பிம்பங்களின் மீது ஒரு கல், திருடனின் வீடு, பெருஞ்சொல்லின் குடல், இன்னைக்கு கடைசியா 2024 கேடு பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சி அப்படிங்கிற கவிதை தொகுப்புகளும், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி என் ஸ்ரீவஸ்தா மொழிபெயர்ப்புல எ லிட்டில் டான்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி, பெருமகிழ்வின் பெருநடனம் அப்படிங்கிற தலைப்புல கவிதையும் கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கோம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: கவிதைகள் மாதிரியே கவிதை நூல்களுக்கான தலைப்புகளும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. வேடு, பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சி, பெருமகிழ்வின் சிறுநடனம் அப்படின்னு இப்போ தலைப்புகளே வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த மூன்று புத்தகங்கள், இந்த மூன்று புத்தகங்களில் நீங்கள் கவிதை நடையில் சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்னங்கய்யா, இதை பற்றி நேயர்களோட சொல்லுங்களேன்.
1: ஆமாம், அதாவது என்னென்னா இப்போ நான் பொதுவாகவே வந்து எல்லாமே ஒரு சமூக கண்ணோட்டத்தில் பார்க்கறதா. கவிதைகள் எல்லாமே வந்து என்னுடைய பெரும்பாலான பாடல்கள் சமூக கண்ணோட்டத்தில். இன்னும் சரியாக சொல்ல போனால் எல்லாருமே அந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அதை வந்து தவற விட்டுருப்போம், இது எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நகர்ந்து போயிருப்போம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் என்னுடைய கவிதைகளில் வந்து மெயினான பாடுபொருளாகவே இருக்கும். அதை வந்து எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு மின் கம்பி மேல ஒரு ஸ்கிப்பிங் கயிறு கிடக்கும், ஆனா அதை பத்தி யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை அதை வந்து என்னுடைய கவிதைகளை பாடுபொருளா கொண்டு வருவேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிம் கார்டு நம்ம எல்லாருமே யூஸ் பண்றதுதான், நம்ம போன்ல வந்து சிம் கார்டு யூஸ் பண்றோம். நான் அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா, கடவுள் வந்து அதை சிம் கார்டை யூஸ் பண்ணா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறது. அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம், அப்படி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறத கடவுள் சிம் கார்டை தவிர்த்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது தொல்லை தாங்காம கடவுள் வந்து ஒரு சிம் கார்டை தூக்கி போட்டு

சிம் கார்டு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். அதே மாதிரி ரொம்ப நவீன கவிதைகள் பெரும்பாலான பாடப்பொருள்கள் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் எழுதிக்கிட்டும் இருக்காங்க. அந்த வரிசையில தான் நானும் நகர்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப வந்து கிராமத்துல இருக்க ஒரு பெண் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்தா அப்படின்னா அவ அந்த அந்த நகரத்தை எப்படி அணுகுவா அப்படிங்கறத நான் ஒரு மையப்படுத்தி ஒரு கவிதையில சொல்லுவேன். எப்படின்னா அவளுக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாது, நகரத்துக்கு வந்தாலும் அந்த கிராமத்து மனம் தான் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கிராமத்து மனமும் இருக்கும், கிராமத்து மனமும் இருக்கும், ரெண்டுமே அவள்கிட்ட இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ற அப்படின்னா வாசல்ல வந்து அப்பார்ட்மெண்ட் பெரிய வீடு, ஆனா அது இருந்தாலும் பெரிய வீடுகள் நிறைய வீடுகள் இருக்குது. ஆனாலும் அவளுக்கு வந்து அங்க அந்த கோலம் போடாத அவளை ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து அப்பார்ட்மெண்ட் வாசல்ல வந்து கூட்டி பெருக்கி கோலம் போட்டு அவ போய் திருப்பி போய் மறுபடி போய் படுத்து தூக்குறா. அது வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசல்ல கோலம்ங்கிற ஒண்ணு இல்லாம இருக்கிறப்ப அன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் ஃபுல்லா வந்து இந்த கோலத்தை போட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறப்ப அது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தின பேச்சே இல்லாம இருக்கிறது. அந்த கோலத்தை போட்டோன்னு அவளை பத்தின பேச்சு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு எந்த அறிமுகமும் இல்லாத மக்கள்கிட்ட கூட தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த பெண் எப்படி முயற்சி பண்றா, அந்த பெண் சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு செயல் கூட எப்படி வந்து அது வந்து மாறுது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் வந்து நம்ம எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருப்போம், அதை பற்றி பேசுறது இல்லை. ஆனா நான் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து தான் நான் கவிதைக்கு கொண்டு வந்து பேசுறேன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நவீன கவிதை உலகினுடைய போக்குகள் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் பரிணாமமாகி போயிட்டுருக்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: நவீன கவிஞர்கள் இப்ப எழுதக்கூடிய கவிஞர்கள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை அழகா படிக்கிறாங்க. அவங்க எழுதக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி எல்லாம் கூட எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ரீசெண்டா கவு ஆனந்த பிரபு அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு. அவரு என்ன எழுதுறாரு அப்படின்னா, பிரசவ அறைக்கு வெளியே ரகசியமாக வேண்டிக் கொள்கிறான் நம்பிக்கையற்றவன். பிரசவ அறைக்கு வெளியே ரகசியமாக வேண்டிக் கொள்கிறான் நம்பிக்கையற்றவன். முதல் முறை வந்த விண்ணப்பத்திற்கு தனி கவனம் செலுத்துகிறார் கடவுள். முதல் முறை வந்த விண்ணப்பத்திற்கு தனி கவனம் செலுத்துகிறார் கடவுள். அது வரைக்கும் கடவுள் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க, கடவுள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நம்பிக்கை இல்லாத ஒருத்தான் கடவுள் வேண்டாம் பார்த்தீங்களா, அப்படி வேண்டப்ப அந்த கடவுள் எப்படி அவன் மேல தனி கவனம் செலுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர்களில். அதாவது என்னன்னா, அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட

கவனிக்கிறாரு. அதே மாதிரி பூபாலன் அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதுறாரு. சாதாரணமா வந்து இப்ப இது நம்ம நிறைய பார்த்திருப்போம், ஒரு சாலையில வந்து பூ விற்கிற ஒரு பொண்ணு வரிசையா பூ வச்சுக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்து பூ கட்டி வித்துக்கிட்டு, அதுதான் குழப்ப அன்றாட பிழைப்பே அதுதான். அவர் பாக்குறாரு, அவர் பார்த்துட்டு எப்படி எழுதுறாருன்னா, அன்னைக்கு பூ தினம் அவளை பார்த்துட்டே இருக்காரு, திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை காணும், அன்னைக்கு காணும், காணும்னா இவர் மனசு அப்படியே பதறுது, பதறிட்டு அவர் எழுதுறாரு. தினமும் கடந்து போகும் சாலை சந்திப்பில் பூக்கள் விற்றபடி இருக்கும் ஒருத்தியை இன்று காணவில்லை. தினமும் கடந்து போகும் சாலை சந்திப்பில் பூக்கள் விற்றபடி இருக்கும் ஒருத்தியை இன்று காணவில்லை அப்படின்ட்டு அப்படியே வரிசை எழுதிட்டே வர்றாரு. கடைசியா சொல்றாரு, நாளை அவள் வந்துவிட வேண்டும், யாருக்காகவாவது ஒரு முழம் பூவை வாங்கிவிட்டால் போதும் என்று இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, இந்த கவிதையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ யாரோட தயவுலையாவது காலத்தை ஓட்டுறாளா, இல்ல அவள் தயவுல யாரும் காலத்தை ஓட்டுறாங்களா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு காணாம போயிட்டா அப்படின்னா அவளோட இன்னைய பொழுது அவளுக்கு முழுசா வாய்க்குமா, அவ எந்த சூழல்ல காணாம போனா, எத்தனை கேள்வி இந்த கவிதைக்குள்ள இருக்குது. அது மாதிரி அவள்கிட்ட வாங்க நினைக்கிற ஒரு முழம் பூ யார எங்க எப்ப சென்றடையும், பூ விற்பவள பூ விற்பவளாக மட்டுமே இந்த சமூகம் பாக்குதா, இப்படி விருந்துகிட்டே போகுது அந்த கேள்வி. அது கடைசி அந்த நாளை அவள் வந்து விட வேண்டும், யாருக்காகவாவது ஒரு முழம் பூவை வாங்கி விட்டால் போதும் என்று இருக்கிறங்கிறப்ப, அந்த யாருக்காகங்கிற சொல் வந்து ரொம்ப கவனப்படுத்தக்கூடியதா இருக்கு. அன்புன்றது நீ யாரோ அல்ல, நான் நீ தினம் கிடக்கிறேன், உன்னை தினம் கவனிக்கிறேன், நீ என்னோட வயசுக்கார் இல்ல, என்னோட உறவினர் இல்ல, ஆனாலும் என் உறவுல யாரோ ஒருத்தி நீ நினைவூட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு நெருக்கமான என்னோட சகோதரியா இருக்கலாம், என்னுடைய பழைய காதலியா இருக்கலாம், சூழ்நிலையில பொறுத்து நல்லா கவனிக்க முடியாத எனக்கு நெருக்கமான கைவிடப்பட்ட உறவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு உன்னைய கவனிக்க வைக்குது, நீ என்னை ஈர்க்கிற, உனக்கா நான் இருக்கிறேன்னு என்னை உள்ளூர என்னை ஏங்க வைக்கிற, நீ இல்லாத அந்த வெறுமையான அந்த இடத்தை என்னால் அவர் எழுதுகிற கடன்னு அவ்வளவு தொந்தரவு செய்த அவருக்கு. இதனால நீ பூவை மட்டும்தான் முளம்போடனான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அது எவ்வளவு பிழைங்கிறத நீ இல்லாம இருக்கிற அந்த இடம் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுமையான இடம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு என்னை யோசிக்க வைக்கிறது பாத்தியா அப்படிங்கிறது இந்த கஷ்டம் அவ்வளவு சொல்றாரு. நம்ம இப்படிதான் இந்த கவிதைகளை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நவீன கவிதைகளை இப்படித்தான் புரிஞ்சுக்கவும் செய்யணும். ஒரு தினம் நம்ம மறந்து நம்மளையும் உத்து நோக்கணும்னா, இயற்கைக்கும் நமக்கும் உள்ள அந்த அறுபடாத ஒரு தொடர் சங்கிலி பிணைப்பை உணர முடியும். அந்த மாதிரி உணர்வை இந்த கவிதைகளால தர முடியும், நவீன கவிதைகளால தர முடியும். அந்த உணர்வு தான் நம்ம கவிதைக்கு நமக்கு பெரிய ஒரு இதை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

0: கவிதை படைப்பு என்பது எவ்வளவு நேர்த்தியானதோ, எவ்வளவு அற்புதமானதோ, அதை காட்டிலும் நூல்களை திறனாய்வு செய்வது என்பதும் ஒரு தனிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் நீங்களும் நிறைய நூல்களை திறனாய்வு செய்து, குறிப்பாக சொல்லணும்னா விமர்சனங்கள் செய்து, அதை உங்களுடைய முகநூல் பக்கங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது? கவிஞராக நீங்கள் பயணப்பட்டதற்கும் இப்போ திறனாய்வாளராக பயணப்படக்கூடிய இந்த பயணத்திற்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருப்பதாக நீங்கள் உணர்றீங்க?
1: நூல் திறனாய்வு, கவிதை எழுதுதல், ரெண்டையுமே வந்து நான் வித்தியாசமா பாக்கல. என்னன்னா, ஒரு பக்கம் நான் கவிதை எழுதிட்டும் இருக்கேன், இன்னொரு பக்கம் திறனாய்வு பண்ணிக்கிட்டும் இருக்கேன். இது என்ன எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்க அப்படின்னா, எனக்கு பல்வேறுபட்ட எழுத்தாளர்களோட எழுத்து முறைமைகளை நான் அறிஞ்சுக்க முடியுது. முதல்ல அவங்க எப்படி எழுதுறாங்க, அவங்க என்ன விதமான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு எழுதுறாங்க, வித்தியாசமான கண்டென்ட் அவங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கறத நான் முதல்ல உள்வாங்குறேன். அப்படி உள்வாங்கிறது மூலமா நான் வந்து எனக்கு ஒரு புது வகையான எழுத்து முறைன்னு எனக்கு முதல்ல தோன்றுது. இப்படி

எழுதலாம் இப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிற எழுத்து முறையில எனக்குள்ள உருவாகுது. புது புது கண்டென்ட்களையும் நான் பிடிக்கிறதுக்கு இந்த நூல் திறனாய்வு எனக்கு ரொம்ப அவசியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நூல் திறனாய்வு பண்றப்ப அந்த கவிஞர் என்ன விதமான கண்டென்ட்ல அந்த கவிதையை சொல்லியிருக்காரோ அந்த கண்டென்ட் தான் நான் அப்படியே அணுகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை தாண்டி சில விஷயங்களை கவிஞர் சொல்லியிருக்க கூடும்னு நானா ஒரு ஒரு நான் ஒரு திறனாய்வுக்குள்ள போகும்போது அதை வந்து நான் வாசகர்களுக்கு கொடுக்கும்போது வாசகர்கள் அடையக்கூடிய இன்பங்கிறது அது வேற விதமாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படி கூட கவிதையை எழுதலாமா அப்படிங்கிற ஒரு திறப்பை வந்து வாசகர்களுக்கு நம்ம ஏற்படுத்த முடியும். இது எனக்கு எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த திறனாய்வு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உருவாச்சு அப்படின்னா எனக்கு இது மெயினா வந்ததுடைய விளைவு என்னன்னா கொரோனா பீரியட். கொரோனா பீரியட்ல வந்து நம்ம வந்து வீட்லயே தான் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப வீட்டுல அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கப்ப எனக்கு நிறைய நூல்கள் இருந்துச்சு, கவிதை நூல்கள் இருந்துச்சு, சிறுகதைகள் இருந்துச்சு, கட்டுரைகள் கதைகள் சிறுகதைகள் நிறைய இருந்துச்சு, நாவல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்ப இருக்கிறப்ப எல்லாத்தையும் வாசிக்கணும், வாசிக்க வாசிக்க வாசிக்க அது ஒரு பெரிய திறப்பு எனக்குள்ள உண்டு பண்ணுச்சு. ஏன் இதை வச்சுட்டு சும்மாவே இருக்கணும், இதை பத்தி நம்ம எழுதுனா என்னன்னு முகநூல்ல எழுத ஆரம்பிச்சேன். அந்த திறனாய்வு எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய விரும்பின இந்த கேரக்டர் இப்படி இருக்கு, இந்த இது இந்த கவிதை இதை இப்படி சொல்லுதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அதுல என்னோட கருத்துக்களையும் நான் சொல்லணும். இது ஒரு ஒரு அமைதி அப்படிங்கிற பத்தி சொல்றாருன்னா அமைதியை பத்தி நான் என்னோட கருத்தை முதல்ல வச்சு அதுக்கப்புறமா அவரோட அமைதி கவிதையை சொல்லி அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அது வாசகர்களுக்கு போய் எளிதில் அந்த கவிதையை விட நான் எழுதுற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதாவது நான் கொடுக்குற அந்த அறிமுகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுபடி வந்து அவங்க இனி பின்தொடர ஆரம்பிச்சாங்க, அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு. குறிப்பா சொல்ல போனா முகநூல்ல வந்து நவீன கவிஞர்களோட அதாவது நவீன பெண் கவிஞர்களோட கவிதைகளை வந்து நான் தொடர்ச்சியா எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட கவிஞர்களை மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சல்மா, குட்டி தேவிதி, இந்த மாதிரியான ஏற்கனவே சக்தி ஜோதி மாதிரி ஏற்கனவே எழுதின கவிஞர்களை மட்டுமே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில புதுசா எழுதக்கூடிய கலையரசி, கலைச்செல்வி, அதே மாதிரி ஜே ஜே அனிதா. ஜே ஜே அனிதா வந்து திருச்சி வானொலியில வந்து அறிவிப்பாளர் இருக்காங்க. இந்த மாதிரி புதுசா எழுதக்கூடிய முகநூல் எழுதக்கூடியங்க அரிதா எழுதக்கூடிய கருத்துக்களோடு எழுதக்கூடிய கவிதைகளை நான் அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அப்ப நான் அதை அப்படியே தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுனால நாம ஏன் இதை தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு எழுதிக்கிறேன். இப்ப அதே மாதிரி கவிஞர்களோட இப்ப இதுவரைக்கும் சொல்லப்படாத கவிஞர்கள் ஆண் கவிஞர்கள் எடுத்துக்கிறப்ப பெரிய பெரிய ஆளுங்களே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து திரைப்பட பாடலாசிரியர் பழனி பாரதி வெறும் பாடலாசிரியரா மட்டுமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவருடைய கவிதை தொகுப்புகள் வந்து அவ்வளவு அருமையானது. ஒளி உன்னால் அறியப்படுகிறது, இந்த மாதிரியான தொகுப்புகள் வந்து அதை யாருமே இன்னும் படிக்கல. அந்த அந்த தொகுப்புகள்ல இருந்து சில கவிதைகளை கோட் பண்றது கூட யாருமே தயாரா இல்ல. ஆனா அதை நான் ஓகே. அதே மாதிரி எம்டி முத்துக்குமாரசாமி அருமையான மனித இருப்பாளர், அருமையான கவிஞர், அவருடைய தொகுப்புகளை எடுத்து வாசகர்களுக்கு கொடுக்குறேன். புதுசா வரக்கூடிய கவிஞர்கள் வி சிவகுமார், சாதுரை, அவங்க எழுதின மத்திங்கிற தொகுப்பு, சாதுரை, இது மாதிரி அறிமுகமே இல்லாத கவிஞர்களோட கவிதைகளை நாங்கள் எடுத்து சொல்லும் போது இப்படி கவிதைகள்லாம் இது எழுதிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வாசகர்கள் வந்து அவங்க ஒரு வியப்பா பார்க்கக்கூடிய பார்வை, இந்த கவிதைகள் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற பார்வை வந்து அவங்க மனசுக்குள்ள ஏற்படுது. அந்த மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே தான் இந்த நான் நூல் திறனாய்வை நான் மேற்கொண்டேன்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் PO

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இப்போ நீங்க என்ன புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க?
4: இப்ப நான் சமீபத்துல வந்து இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு போயிருந்தப்ப அங்க பங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒண்ணு, அந்த நாவல் என்னன்னா முழுக்க முழுக்க அங்க போராட்டம் நடந்துட்டு இருந்தப்ப, போர் நடந்துட்டு இருந்தப்ப பதுங்குகளில வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியதுதான் அந்த பங்கர் அப்படிங்கிற அந்த தொகுப்பு நாவல். அந்த நாவலை இப்ப நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நெய்வேலி பாரதிகுமார் எழுதின ஒரு நாவல் குற்றி எழுகுரம் அப்படின்னு சொல்லி, அந்த குற்றி எழுகுரம் நாவல் வந்து முழுக்க முழுக்க சிறு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களை பற்றினது. எனக்கு வந்து சென்னையில ஜாவர்கான்பேட்டையில வந்து அந்த சிறு குறு நிறுவனங்களோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகுது. நான் அந்த நாவலை படிக்கும் போது நானே அந்த பகுதியில இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. அந்த உணர்வோடு அந்த நாவலை வாசித்தப்ப அது எனக்கு வந்து புது அனுபவத்தை கொடுக்குது. நல்ல ஒரு இது, இதுதான் நான் எதிர்பார்த்தது அப்படிங்கிற மாதிரி. அங்க இருக்க அந்த சிறுகுறுங்களில் இருக்கக்கூடிய வன்மங்கள், அதே மாதிரி சந்தோஷங்கள், வெளிப்படுத்த முடியாத அன்பு, எல்லாத்தையும் அந்த குட்டியோட நாவல் எனக்கு கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு நாவலும் நமக்கு விதவிதமான வித்தியாசமான நாவல்களை கொடுக்க முடியும். அதே மாதிரி ஏகாசி எழுதின சைக்கிள் நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இதையும் வாசிக்கிற அந்த சைக்கிள் நாவல் வந்து சைக்கிள்ங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சாதாரண வாசகனுக்கு, சாதாரண மனிதனுக்கு சைக்கிள்ங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அந்த நாவல ரொம்ப அருமையா சொல்லிட்டே வராரு. ஒரு சைக்கிள் நம்ம சரியா சொல்ல போனா அந்த சைக்கிள்ங்கிறது வேர்டே வந்து ஒரு சுற்றுங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சக்கரம் சைக்கிள்ங்கிறது ஒரு சக்கரம் தானே. நம்ம சொல்றது வந்து சைக்கிள்ங்கிறது வந்து பைசைக்கிளை மட்டும் நம்ம நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இத படிக்கும்போது நம்ம முழுக்க முழுக்க அது ஒரு சுற்றுங்கிற விஷயம் கூட வருது. அந்த சைக்கிளை படிக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பைசைக்கிள்னு சொல்லி ஒரு திரைப்படமே வந்துச்சு, ஒரு பழைய படம். அந்த பைசைக்கிளை பார்த்தோம் அப்படின்னா அந்த காணாம போன அந்த சைக்கிள் வந்து அதுக்காக அந்த ஹீரோ படுற பாடு, அது பூரா இந்த நாவலை படிக்கும் போது எனக்கு இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பாக்குற மாதிரியான சூழ்நிலை வருது. இதே விஷயம் நம்ம எடுத்தப்ப என்னோட சைக்கிள், எங்க அப்பா எனக்கு ஆசாசையா வாங்கி கொடுத்த சைக்கிள் காணாம போச்சு அப்படிங்கிற அந்த விஷயமும் எனக்கு உள்ளுக்குள்ள வருது. சோ ஒரு நாவல்ங்கிறது படிக்கிறப்ப நமக்கு எவ்விதமான கிளர்வுகளை நமக்கு ஏற்படுத்துது, அது திரும்ப திரும்ப நமக்குள்ள என்ன விதமான உணர்ச்சிகளை நம்மளை கொண்டு வருது. ஒரு நாவல் வெறுமனே ஒரு நாவலும் நாவலோட கேரக்டரும் அந்த கதைக்கருவு மட்டுமே நமக்குள்ள ஓடுதா, அது நமக்குள்ள பல்வேறான கிளை கதைகளை ஏற்படுத்திக்கிட்டே போகுங்கிறது எனக்கு அது உணர முடியுது. நாவல்களை படிக்கும் போதும், சிறுகதைகளை படிக்கும் போதும், கட்டுரைகளை படிக்கும்
5: போதும். இப்ப நீங்க என்ன புத்தகங்கள் எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கீங்க, உருவாக்கிட்டு இருக்கீங்க?
4: இப்ப வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு ரெண்டு தொகுப்புக்கு தயாராகிட்டு இருக்கேன். ஒன்னு வந்து கவிதை தொகுப்பு, நவீன கவிதையில ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கு. என்ன நான் தலைப்புல அதே மாதிரி கவிதை தொகுப்பு ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஹைக்கு கவிதை தொகுப்பு மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் ஹைக்கு கவிதைகள்ங்கிறது ரொம்ப அருகின ஒரு விஷயங்க. ரொம்ப சரியா சொல்ல போனா அது ஹைக்கு கவிதையிலே கிடையாது, பொய்ப்பு கவிதைகள் சொல்லலாம். அது ஜென் கவிதைகளை உள்வாங்கிக்கிட்டு நிச்சயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒன்னு போட்டிருக்கேன், பூனையே உன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இல்லாம அதே சமயம் ஜென் தத்துவங்களோட

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: பேர் எங்க

0: கிடைக்காது மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஆக்சுவலாக இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சருங்கிற பேரில் அவங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றின அதிகமான நாலேஜே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, உங்கள் டாக்டர் வந்து டெலிவரி ஆன உடனே உங்கள் கார்டை வந்து நஞ்சு கொடியே உடனே கிளாம் பண்ண விடாதீங்க, ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், டிலேவாக கிளாம் பண்ண சொல்லுங்கள், அதனால் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, உங்கள் டாக்டர் பண்ணால் கூட அப்படியே கிளாம் பண்ண போனால் கூட நிறுத்துங்க டாக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டாப் கிளாம் பண்ணுங்க டாக்டர் நான் அவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக திங்க் பண்ணி பார்த்தா ஒரு 5 வருஷம் MBBS படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெலிவரிக்குன்னு படிச்சுட்டு அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற டாக்டர் அதில் அனுபவிக்க டாக்டருக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கூடவா தெரியாது. அந்த டாக்டருக்கு என்ன உங்களுக்கு பண்ணணுங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக தெரியும். அவங்கள நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்காது. உதாரணத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட்டே நம்ம வச்சுக்கோமே, டிலேட் கிளாட் கிளாம்பிங். ஆக்சுவலாக டெலிவரி ஆன உடனே அம்மாட்டேருந்து குழந்தை வெளியில் வந்த உடனே அந்த நஞ்சுக்குடியை கிளாம்ப் பண்ணி கட் பண்ணுவாங்க இல்லையா, நார்மலாக ஒரு கொஞ்சம் 15-20 செகண்ட்ஸில் கிளாம்ப் பண்ணுவாங்க. ஆனால் டிலேட் கான் கிளாம்பிங் அப்படின்னா என்னென்னா ஒரு 3-5 மினிட்ஸ் அந்த கார்டு பல்சேட் ஆகிறத நிறுத்தினக்கப்புறம் கட் பண்ணுறது தான் நம்ம டிலேட் கார்ட் கிளாம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிலேட் கார்ட் கிளாம்பிங் நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது தான். எந்தெந்த விஷயத்தில் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிலேட் கார்ட் கிளாம்பிங்னால குழந்தைக்கு பிளட் சப்ளை நிறைய போய் சேருது, குழந்தைக்கு அனீமியா வராது, குழந்தையோட இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும், அந்த குழந்தையோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது எல்லா டயத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் குறை மாத குழந்தையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் டிலேவாக கார்ட் கிளாம் பண்ணிங்கன்னா பிளட் லோடு குழந்தைக்கு அதிகமாக போகும், அது தேவையில்லை. ரெண்டாவது அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ரிசஸ்டேஷன் பண்ணணும் இப்படின்னு பண்ணுங்க டயத்தில் நீங்கள் மட்டுக்கு கார்ட் கிளாம் பண்ணுறதுக்குன்னே டைம் டிலே பண்ணால் அந்த பேபியோட ஹெல்த்துக்கு டெஃபினட்டாக ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஆர்கச் நெகட்டிவ் ப்ரெக்னன்சி, நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள மதராக இருந்தால் அந்த குழந்தையை சீக்கிரமாக கிளாம் பண்ணாதான் பிளட் லோடு அதிகமாகி பிலிருபின் லெவல் எலிவேட் ஆகாமல் இருக்கும். அதனால் சீக்கிரமாக கிளாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சில சமயம் அம்மாவுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, மெட்டர்னல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போ சீக்கிரமாக கார்டை கிளாம் பண்ணி பேபியை பிரித்தாதான் டக்குன்னு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணி அம்மாவோட உடம்புக்கு ஹெல்த்தியே கொடுக்க முடியும். இது எல்லா ஃபேக்டர்ஸுமே உங்கள் டெலிவரிக்கு அப்புறம் கார்டை சீக்கிரமாக கிளாம் பண்ண வேண்டிய எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ். சில சமயம் கார்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, நியூக்கல் கார்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, பேபியை இழுக்குது அப்படின்னா அந்த கார்டை கிளாம் பண்ணி கட் பண்ணாதான் பேபியோட சேஃப்டிக்கே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நிறைய இண்டிகேஷன்ஸில் கார்டை உடனே கிளாம் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எதுவுமே உங்கள் இன்ஃப்ளூயன்ஸருக்கு தெரியாது. அதனால் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு போய் டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க. யூடியூப் ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட குவாலிஃபை டாக்டருடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களாங்கிறத கவனித்து ஃபாலோ பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கவிஞர் மா காளிதாஸ். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவான நிமிடங்களில் நம்ம இருக்கோம். கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய எழுத்து அனுபவங்களை நம்முடைய நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த எழுத்து பயணம் இன்னமும் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள் ஐயா.
1: வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னையும் வந்து நீங்க ஒரு நிகழ்ச்சியில உங்கள் நிகழ்ச்சியில இணைத்து கொண்டதற்கும், அதே மாதிரி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட கோடை பண்பலை நேயர்களுக்கும், என்ன இவ்வளவு தூரத்துக்கு என்னை வந்து பேட்டி கண்ட நண்பர் கார்த்திகேயனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கோடை பண்பலையில் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
0: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் கவிஞர் மா காளிதாஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்டீர்களா? வாழ்க்கை என்பதும் கவிதையை போலத்தான். அதை சரியான கோணத்தில் வாசிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை இன்பமயமாகி விடுகிறது. எப்படி அணுகப் போகின்றோம் இந்த வாழ்க்கையை? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு மனமகிழ்ந்த உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

இனி நம் கொடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் தேடி வரும் பண்பலை கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகிலிருந்து வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

இனிய வணக்கம் நேயர்களே. இசை தென் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை கன்னியாகுமரி கடற்கரை சாலை காந்தி மண்டபம் அருகிலிருந்து நேயர்களை நாடி வர இருக்கிறது. வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்க கே எஸ் கார்த்தி.

0: முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மனுடைய கோயில், அதற்கு நேர எதிர்க்க திருவள்ளுவருடைய அந்த நினைவு அந்த பூங்கா, அதாவது சுனாமி நினைவு பூங்கா. அதுக்கப்புறம் காந்தி மண்டபம், அவங்க சொன்ன மாதிரி காந்தி மண்டபத்துக்கு வலது பக்கம் விநாயகர் வள்ளுவர் மற்றும் விவேகானந்தருடைய அந்த நினைவு சின்னங்களுக்கு இடது புறத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் பேசுவதற்காக காத்திருக்காங்க, அதனால ரொம்ப பேசாம நேரடியாக நேயர்களை சந்திச்சிடலாம். மனுக்கு உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராஜேஸ்வரி, நான் ஈரோட்ல இருந்து வரோம். நானும் அண்ணாவும் ஒரு கடை, பர்னிச்சர் கடை ரன் பண்ணிட்டு வரோம். என்னோட 20 வந்து
0: தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் இருக்கேங்க சார்.
0: இது முடிச்சுட்டு அடுத்த எங்கெல்லாம் போறீங்க?
1: திருச்செந்தூர் போலான்ற ஐடியால இருக்கோம். முருகரை பார்ப்போம்.
0: யாரெல்லாம் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: ஒரு 20 பேர் கிட்ட வந்திருக்கோம் ஃபேமிலில இருந்து. அப்புறம் டூர் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க ஊர்ல இருந்து, அது மூலமா வந்தோம்.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். நிகழ்ச்சி என்ன பாடல கேட்கலாம்?
1: தேவராட்டம் படத்துல இருந்து மதுரை பழ பழக்கிறது பாடம்.
0: மதுரை பழ பழக்கிறது
1: இல்ல, ஒரு வைப்ல வந்தோம் பஸ்ல, அந்த பாட்டு கேட்டு வைப்ல வந்த காட்டி அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷமா உங்களோட பேசுனதுல, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நேயர்களுக்காக மட்டும் பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாவித்ரி சார்.
0: சாவித்ரி, எங்க இருந்து வரீங்க?
2: நாங்க சென்னையில இருந்து வரோம்.
0: மழையோட
2: உங்க
0: பேர் சொல்லுங்க. என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி, நீங்க என்ன பண்றீங்க?
2: வர்க் பண்றேன்.
0: வர்க் பண்றீங்க, சரிங்க சரிங்க. வணக்கம், உங்க பேருங்க?
2: என் பேர் ஷால்வி, ஐஸ் வர்க் பண்றேன்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இது முடிச்சு எங்க போற உத்தேசம்?
2: இப்ப நாங்க ஹோட்டல் போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு இப்ப எங்க ஃபங்க்ஷன் முடியல, சரி இன் பிட்வீன்ல நாங்க இதெல்லாம் வந்து
0: கிடைக்கிற கேப்ல வந்து பாத்துட்டு போறலாம்.
2: நல்லா நம்ம இது என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்குது, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களோட பேசலாம்.

இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. இன்றைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊரிலிருந்து நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய எப்படி சொல்றது தென் கோடியில இருக்கும்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி அந்த முனையில இருந்து பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ரோஹன் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காஷ்மீர்ல ஒரு 50 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சைக்கிள் யாத்திரை இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க நிறைவடைய போகுது. அதோட சேர்ந்து நம்மளும் நிக்கிறோம். நம்மளோட பேசுறதுக்காக நம்மளோட நேயர் ஒருத்தங்க பேசுறோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க ஐயா.
4: எதிர்பார்த்த கண்டிப்பா இருக்கிறது. என்னோட பேர், நான் பிரபலமான நேயர் தான் கோடை பண்பலைக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நம்பியடைந்தது மந்திரமூர்த்தி. நான் என்னுடைய நண்பர்களோட கன்னியாகுமரி சுற்றி பார்க்கறதா இருந்தேன். போன வரலாம் நல்ல க்ரௌடா இருந்தது. இப்ப நேரத்துக்கு ஸ்கூல் ரீஓபனிங் ஆயிடுச்சா, அதுல இன்னைக்கு மிதமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். மந்திரத்துல நம்முடைய அன்பு அறிவிப்பாளர்கள் சிவகுமார் அவங்க, கார்த்திக் அவங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. ஆனா நேற்று நிகழ்ச்சியில நான் கேட்டேன், இன்னைக்கு வந்து தேடி வரும் பண்பலை கன்னியாகுமரி இருந்து எந்த ஸ்பாட்ல நாங்க வந்தோம், இப்ப நிக்கிற இடம் முக்கியமான இடம் பாருங்க. அதாவது வங்காளா, அப்புறம் வந்து இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல் மூன்றும் சங்கமமாகும். சங்கிலித்துறை, அதாவது சங்கம இடத்துல இருக்கிறோம். இங்க இருந்து பாடுறதே வந்து அப்புறம் விவேகானந்தர் அந்த மண்டபம் தெரியுது, திருவள்ளுவர் கம்பீரமா நிற்கிறாரு, இன்பத்துல வந்து சுனாமி நினைவு பூங்க இருக்கிறது, அப்புறம் வலது பக்கம் காந்தி மண்டபம் தெரியுது. அப்படி மெனி மோஸ்ட், அதாவது இம்பார்ட்டன்ட், அதை சொல்லி மாறாது. கன்னியாகுமரி மாவட்டம்னா சாமானியிலேயே, ஏன்னா வந்து இந்த இயற்கையிலே வந்து 5 நிலங்களே உள்ளடக்கியது. அதாவது நீங்க வந்து குறிஞ்சி நிலத்துல இருந்து வந்திருக்கீங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், இப்ப நாங்க நிக்கிறது நெய்தல் நிலம், அப்புறம் வந்து பாலை நிலம் கூட இங்க வந்து செயற்கையா வந்து அமைஞ்சிருக்கு. அதனால ஐவகை நிலங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்துல வியாபிச்சிருக்கிறது.
3: சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
4: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
3: இப்போ நிகழ்ச்சியில நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, நம்மளுடைய அறிவிப்பாளர், நம்மளுடைய புதிய அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லிருக்காங்க, அவங்க பேசலாம். சொல்லுங்க.
5: வணக்கம், நான் பாக்யலட்சுமி.
3: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப சார் வந்து ஆங்கிலத்துல தான் பேசுவாங்க, அவங்க பஞ்சாபை சார்ந்தவங்க. முன்னாள் ராணுவத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். இந்த சைக்கிள் தான் சொன்னாங்க இல்லைங்களா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைவடைய போகுது இந்த நிகழ்ச்சி, அதுக்காக ஆயத்த பணியில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார்.
6: I'm Colonel Mohit Varma. I'm sorry, I'm speaking in English, but I don't know Tamil. But today my son Soham Varma is coming from Kashmir to Kanyakumari. He's doing like an expedition of nearly 4,000 kilometers solo. He's doing it alone. And his purpose is to learn different businesses. He's meeting a lot of business people along the way. And his purpose is to learn different kinds of business which are happening in the cities, in the villages. And like he gives an example of Mumbai Dabbawala. Nowhere in the world they have a system like that.
5: Yeah.
6: So he says when he roams around and he comes slowly, he sees various villages. You know, he visits them. Absolutely, absolutely. So he says that if I can learn something, I want to teach that to other people and let other people in India benefit from that. So that is his purpose for doing it. Yeah.
3: What kind of cycle of

0: he's doing a this, he's using a Trek cycle, which is a professional cycle. It is used for Tour de France. It's a very expensive cycle, and if it's the professional cycle, which is used for long distance cycling. Yes.
1: Is your first visit time in Tamil Nadu?
0: Yes, my Tamil Nadu has come here earlier.
1: Okay.
0: But this is the first time I'm coming to Kanyakumari, and I'm very impressed. Beautiful place. I'll come here again. Today I've come for a short time, but I'll come here for a longer time next time. Yes.
2: Thank you, sir.
0: Thank you so much. Thank you.
2: நம்ம இப்ப பாத்தீங்களா, நம்ம பாருங்க, இன்னும் நிறைய பேர் நம்மளோட வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்சிசி மாணவர் படை இருக்கியா, இருக்கக்கூடிய இந்து கல்லூரியில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வரவேற்பு இருக்கு சரிங்களா, இதை வந்து இன்னும் நம்ம நல்ல ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளோட இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த கல்லூரியில இருந்து மட்டுமே ஒரு 75 to 30 பேர் வந்திருக்காங்க.
3: விவேகானந்தா கல்லூரியில என்சிசி கேப்டனா இருக்கிறேன், அசோசியேட் என்சிசி ஆபீசர். இந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய பட்டாலியன் சிஓயோடு சேர்ந்து நாங்க ஒருங்கமைச்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கவிதை வரிகள் உண்டு, இமயமலை சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்வான் மருந்து கொண்டு ஓடினான் அப்படின்னு. அந்த கவிதைக்கு ஒரு ஒருங்கு சேர்க்கும் விதமாக இந்த 2026 ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
4: நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அசாம், அருணாச்சல்
2: என்ன படிக்கிறீங்க?
5: நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்குது.
1: இது நீங்க முதல் வருஷமா இல்ல இரண்டாவது வருஷமா?
5: இரண்டாவது வருஷம்.
1: இரண்டாவது வருஷம். என்ன கேம்ப் எல்லாம் போயிருக்கீங்க?
5: நான் இதுக்கும் ஏசி ஏடிசி கேம்ப் போயிருக்கேன். நமக்கு
1: ஒருங்கிணைப்புக்காக நீங்க அணிவகுப்புக்கு எல்லாம் போவீங்க அப்படித்தானே? ரொம்ப சிறப்பு,
2: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்துல நம்மளுடைய இந்த சைக்கிள் சொன்னோம் இல்லையா, அவர் வந்துட்டார், அவரை நம்ம சந்திச்சிடலாம். அந்த நேரத்துல ஒரு பாடலை கேட்டு வந்தார்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
5: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
8: பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
9: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
8: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
10: கோடை பண்பலை வானொலி.
11: நாயகன் மீண்டும் வரா, எட்டு திக்கும் பயந்தான்.
8: June 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
12: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
8: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தாரணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
1: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
2: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

அமைந்திருக்கின்றோம். கோடை பண்படையினுடைய நூலுக்கு தேடி வரும் பண்படை இன்றைக்கு நம்மளுடைய சூழலை இங்கே கன்னியாகுமரி வெயில் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமா இல்ல, நல்ல இதமான பணிக்காரர்கள் நம்ம எப்படி இருக்கும்.

0: இப்போ வந்துட்டு ஒரு சில ஒரு புது அந்த ட்ரெண்டிங் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கேட்கும் போது என்ன அப்டேட் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு நம்ம வரும்போது எப்படியோ ஒரு வகையில இன்னைக்கு நேற்றுதான் அது லான்ச் ஆயிருக்கு நமக்கு தெரியல, அப்ப என்ன பண்ணுவோம்
1: நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். நெட்ல சர்ச் பண்ணி பார்த்து அது நமக்கு எப்படி பேசிக் பேஜ் மாதிரி தான் இருக்கும், அதை பார்த்து நம்ம அதுல ஓகே
0: அப்படின்னு முடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா
1: அப்படின்னு பாத்துக்க வேண்டியது.
0: உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
2: திருநாவுக்கரசு.
0: திருநாவுக்கரசு எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: திண்டுக்கல்.
0: திண்டுக்கல். திண்டுக்கல். ஆமா திண்டுக்கல் இருந்து வந்தீங்க.
2: சீலப்படி.
0: சீலப்படியில இருந்து.
2: ஆமா.
0: எத்தனை நாள் ப்ரோக்ராம்?
2: காலையில தான் ப்ரோக்ராம் வந்தேன்.
0: அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை நாள் இருக்கிற மாதிரி?
2: அவதான் ஈவினிங் அப்படி கிளம்பலாம்னு சொல்லிட்டு.
0: ஒரே நாள்
2: ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு ஜாலியா இருந்தேன். அப்படியே அப்படியே நான் மலையில இருந்து பாத்துட்டு அப்படியே கன்னியாகுமரி வந்து
0: பாத்தீங்களா நீ கிளைமேட் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கா?
2: அதெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்.
0: உங்க பேரு சொல்லுங்க. என்ன பண்றீங்க?
1: நான் வந்து மாடலிங் ஆக்டிங் அதெல்லாம் பண்ணிட்டேன்.
0: மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மார்த்தாண்டன் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமணி பகுதியில் உள்ளவங்க. நாங்க கோயில்ல இங்க நீராடிட்டு புனித நீராடிட்டு நம்மளுடைய குடும்ப ஆலயங்கள்ல தரிசனம் பண்ணதுக்காக வந்திருக்கோம். நாங்க இந்து முன்னணியில பொறுப்பாளராக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல. பேர் மார்த்தாண்டன். ஆமா, வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வந்து புனித நீராடிட்டு நமது குடும்ப ஆலயங்கள்ல தரிசனம் பண்ண நல்ல ஒரு மன ஆத்மார்த்தமான ஒரு
1: வெள்ளிக்கிழமை.
0: பாடல் வந்து ஒரு எம்ஜிஆர் பாடல். நான் மாந்தோப்பில் இருந்தே நான் மாம்பழம் வேண்டும்.
1: அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன பாட்டு கேட்டீங்க?
0: நீலக்கடலின் ஒரு
1: அதுதான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க அந்த பாடலே கேட்கலாம். அச்சர் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். எவனுக்கு உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேரு டி சகாயராஜி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன் புதூர்.

0: வேலை பார்க்கறது சென்னையில, சென்னை ஆவடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். எங்களுக்கு நம்மளுடைய முக்கடலும் சந்தைக்கும் பொம்மையை பாக்குறதுக்காக 25 வருஷம் கழிஞ்சு திரும்ப
1: வந்திருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பல ஊர்ல இருந்து மக்கள் வராங்க, மொழி தெரிஞ்சவங்க மொழி தெரியாதவங்க எல்லா மக்களும் வராங்க. அவங்களுக்கு வெல்கம் சொல்றது மிக அன்புள்ள கடமையா நினைக்கிறேன். இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடலும் நிகழ்ச்சியை நீங்க அனுப்புறதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்கு பிடித்த பாடல் படகோட்டி படத்துல இருந்து தரைமேல் பிறக்கவை தான் பாடல
2: இந்த தரைமேல் பிறக்கவை தான் இருக்கியா இந்த மண்ணில் இருந்திருக்கீங்க. இந்த பாடல் கேட்கும்போது
0: இந்த பாடல கேட்கும்போது ஒரு ஒருவருடைய உழைப்பு கடல்ல இருக்கு. அவங்க போகும்போது எப்ப வருவாங்க எப்ப திரும்பி போவாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஜான் வயிற்றுக்காக அவங்க பாடுபட்டு உழைக்கிற ஒரே இடம் வந்து குமரி கடல்.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா கூட ஐயா ஒரு பாடல் கேட்டார் இந்த நீல கடலின் படத்துல, அதை தொடர்ந்து நீங்க பாடல வரும். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கார்த்திகேயன்,
4: கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை. நான் வந்து அகில பாரத இந்து மகா சபா ஆலய பாதுகாப்பு குழு அமைப்பாளர் இருக்கேன். இங்க வந்து கன்னியாகுமரி தங்கமுடன் குமரி, ஆனால் ஒரு புனிதமான இடம் ஆன்மீகத் தலம். உலக திருமலை ஐய திருவள்ளுவர் இருக்கிறது இருக்கிறது. அடுத்தது சுதந்திர போராட்ட தியாகி வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்து திறக்கப்பட்ட வீர சவாஸ்கரின் சிலையை ஐந்தாவது அமைத்து இருந்தால் நல்லா இருக்கும்.
3: இப்ப வந்து எல்லா மக்களும் உலகத்துல இருந்து வர்றாங்க அப்படிங்கறதுனாலதான் வந்து நம்ம எந்த ஜாதி மத பேதமற்ற திருவள்ளுவரை வந்து நம்ம இங்க சிலையா வச்சிருக்கோம். அதனாலதான் உலகத்துல இருந்து அவ்வளவு பேருமே வராங்க.
4: சிறையிலிருந்து அவருக்கு தொலைக்காட்சி
2: காந்தி நினைவு மண்டபம் காமராஜருடைய ஒரு அருங்காட்சியகமே வச்சிருக்காங்க. உள்ள போனோம், உள்ள போனது அவருடைய குழந்தை கடைசியா
5: சிவகுமார்,
2: கார்த்தி குமார் நானு. சிவகுமார் பின்னாடி நிக்கிறாரு.
5: உங்க
2: பேர் சொல்லுங்கம்மா. லட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க?
6: வாய்ஸ் ஆஃப்
5: தான் இருக்கு. சிவகங்கை கண்டல்.
2: ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க இந்த தருணத்துல கூட பண்பலைய பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா இந்த தருணத்துல ஒரு பாடல் கேட்டாங்க ஐயா, அந்த பாடல் கேட்டுட்டு வந்தோம்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
2: நெஞ்சுக்குள்ள இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: தட்டுப்பாடு. 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தமிழ் துறை மற்றும் வணிக

0: ஊடகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா பென்னிலா மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா.
1: கணக்க பாக்குறியா? எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. அப்பனா சொன்ன மாதிரி 15,000 வச்சுட்டு உன் பேரனை கூட்டிட்டு போயா?
2: தாத்தா எனக்கு கணக்கு தெரியும் தாத்தா, நான் வட்டி கணக்கு போட்டா
3: 50,000 ₹2 வட்டி போட்டு 30 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு?
2: 50 சைபர் சைபர் அடிச்சோம்னா 15 2 30,000 தாத்தா.
3: 30,000 போதும், வாடா.
4: என்ன விட்டீங்க
1: நீ? அந்த பையன் என்னமா கணக்கு போட்டான் தெரியுமா? விடுறா போட்டான், நல்லா படிக்கட்டும்.
0: உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 24 24 26 மற்றும் அறியன் 24 24 29 இன்னும் அறியன் 290 333 கொடைக்கானல் முன்னிணைப்பாக 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
5: நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா படிச்சுக்கிட்டே பண்ணு. ஏன்னா அந்த படிப்பு உன் பேஷனுக்கு வேற லெவல்ல ஒரு கான்பிடன்ஸ் தரும். அட, அப்படியே நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வையன், அட்லீஸ்ட் அந்த படிப்பு உன் வாழ்க்கைக்காக ஹெல்ப் பண்ணும்ல.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: வணக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் காரதிபுரம் சந்திரன். ரேடி ஒன் பண்பலை நிகழ்ச்சிக்கு இங்க வந்துடுறது மிக்க நன்றி. என் வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். கோடை பண்பலை 100.5 உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
10: ஒவ்வொரு உதவிகளாக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். கன்னியாகுமரி மட்டும் போனோம், வர முடியாம போயிருக்கோம். அதனால இந்த மாதிரி கண்டிப்பா பார்த்தே ஆகணும்.
9: அது வந்து எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் நிலைய இயக்குநருக்கும் மற்றும் அனைவருக்கும்
10: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா சமீபத்துலதான் +2 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள்லாம் வந்துச்சு. இப்பவுமே நாங்கெல்லாம் படிக்கும் போது அந்த பார்டர்ல பாஸ் ஆகி வர்றதே ஒரு பெரிய குதிரை கொம்பா
11: நினைப்போம். அந்த
10: அளவுக்கு அப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லி தர்றதுக்கும் ஆட்கள் குறைவு கிராமங்கள் இருந்தா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அளவுல மதிப்பெண்கள் பெறாங்க. அப்படி கூட இங்க ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
12: என்ன
13: மார்க் எடுத்துருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
12: நான் 12th முடிச்சிருக்கேன்.
13: 12th என்ன மார்க் எடுத்துருக்கீங்க?
12: 484.
13: ரொம்ப அருமையான மதிப்பெண்கள், வாழ்த்துக்கள். இப்போ அரசு போக்குவரத்து கழகத்துல இருந்து உங்களுக்கு அதுக்காக வந்து பரிசு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
10: பரிசு வாங்குறதோட சேர்ந்து அப்படியே வாங்கலாம்.
12: ஆமா,
10: வந்தாச்சு. கூட யாரையும் பிடிச்சிருக்காங்க?
12: அக்கா.
10: அக்கா என்ன பண்றாங்க?
12: அக்கா காலேஜ்.
10: அவங்ககிட்ட பேச பண்றாங்க. நீங்கதான் பதில் சொல்லுங்களா?
13: நீங்க பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
14: சுப்ரியா.
13: சுப்ரியா, என்ன படிக்கிறீங்க?
14: காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
13: காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்ப நீங்களும் வந்து தங்க

0: உங்களோட மதிப்பெண்க்கு வந்து துணையா வந்திருக்கீங்க இல்லையா, பரிசு வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: என்ன
2: பண்றீங்க?
0: எப்பவுமே வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து இன்னொருத்தர் வந்து சான்றோர் அப்படின்னு சொல்றத கேக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக கன்னியாகுமரி வந்திருக்கீங்க இல்லையா,
1: உங்களையும் உங்க பேர் சொல்லுங்க.
3: சண்முகன்.
1: சண்முகன், என்ன
3: பண்றீங்க?
1: அட்வொகேட்டா இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இல்லைங்க, அவங்க எல்லாம் மாஸ்டர் எடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட பேசுனதுல, மிக்க நன்றி. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிறைவான தருணத்துக்கு வந்தோம்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா நிறைவான தருணத்துக்கு தான் வந்திருக்கோம்.
1: கடலும் தங்கமிக்கக்கூடிய குமரி முனையில இருந்து பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு சிறப்பான கூட இருந்து ஒத்துழைப்பு நாங்க ஐயா அவங்ககிட்ட பேசிடலாம். ஐயா
4: யாராவது சொல்லாமல் நெஞ்சலி போகுங்கிற பாட்டு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா? அந்த பாட்டு இந்த அதாவது இந்த தருணத்துக்கு உகந்த பாடலாம்
1: பாடலாம் அப்படி சொல்றீங்களா? என்ன படத்துல இருந்து?
4: நெஞ்சமெல்லாம் நீயே.
1: நெஞ்சமெல்லாம் நீங்கன்றது பாடல் கேட்டிருக்காரு. அதனால அந்த பாடலும் தர வேண்டிய கட்டாயம், ஏன்னா காலையில இருந்து நம்ம கூடவே இருக்காரு.
0: கண்டிப்பா
1: எல்லா ஏற்பாடுகளையும் கொடுத்திருக்காரு. அதுக்காகவே இந்த பாடலையும் தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பாடல் கேட்டலாம், நிகழ்ச்சியில விடுவிட்டு கொடுக்கலாம். சிவகுமார் எல்லாத்தோடையும் சேர்ந்து நாங்க கொடைக்கானல் நினைவு திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கும் யாதுமாகி.
1: ஆர்கேஜி நெய்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் ஆர். தாரணி அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. யாதுமாகி, பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வளமர காத்திருக்கின்றது. சுற்றுச்சூழல் இயற்கை வளத்தை பாதுகாத்து பேணி நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்க. அந்த இயற்கை வளத்தை அதே போல பாதுகாத்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரினுடைய கடமை. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது, குப்பைகளை பிரித்து மறுசுழற்சிக்காக அனுப்புவது, இது போன்ற சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்யும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நம்மால் பேண முடிகிறது. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு விருந்தினராக யார் பங்கேற்க காத்திருக்கின்றார்கள் என்றால், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் ஆர் தாரணி அவர்கள் நமது நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கிறார்கள். நமது யாதுமாகி மேடைக்கு உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம்.
0: உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் உங்களுக்கு.
1: உங்களுக்கும் உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட பேர் தாரணி. நான் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகத்துல உதவி பொறியாளரா பணியாற்றிட்டு வர்றேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயல்பாடுகள், நம்ம எல்லாரும் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்ற கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி மேம். நீங்க இந்த நாள்ல எங்களோட பேசுறதுக்கு, உங்களுடைய இன்றைய முக்கியமான அலுவல்களுக்கு நடுவுல எங்களுடைய நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்க, அதற்காக முதல்ல நன்றியை தெரிவிக்கிறோம். மேடம், முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல தமிழ்நாடு மாசு

0: கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: ஆ, கண்டிப்பா மேம். முதல்ல பாத்தீங்கன்னா, தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் பிற நிறுவனங்கள் எல்லாமே சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றி செயல்படுகிறதா அப்படின்றத கண்காணிக்கிறது தான் வாரியத்தின் முக்கியமான பணியாகும். புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி, புதுசா ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கும் மற்றும் செயல்படுவதற்கும் முன் வந்து சுற்றுச்சூழல் ஒப்புதல்கள் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த தொழிற்சாலைகள் வந்து வெளியேறும் கழிவு நீர், புகை மற்றும் பிற மாசுபடுத்திகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி வந்து இருக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம், தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அப்புறம் வந்து ஆறுகள், குளங்கள், ஏரிகள் அதுல எல்லாம் நிலத்தடி நீரின் தரம் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வர்றோம் நாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் தெரிந்து ஏதாவது சுற்றுச்சூழல் தொடர்பான புகார்கள் வந்துச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் நாங்க வந்து எடுத்து மேற்கொள்றோம். மெயினா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாடை குறைத்தல் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸும் பண்றோம். அதுக்கான அவேர்னஸ், மஞ்சப்பை துணிப்பைகளை ஊக்குவித்தல் அதுக்கான அவேர்னஸ் அதெல்லாமும் நாங்க பண்றோம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து.
0: ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டீங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பணிகள் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இந்த சுற்றுச்சூழல் தினம், உலக சுற்றுச்சூழல் தினம் ஏற்படுத்தப்பட்டு இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு பண்றதுக்கான விழிப்புணர்வு நடந்துட்டு இருக்குது. நீங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இன்றைய நாள்ல என்னெல்லாம் செய்வீங்க மேடம்?
1: இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் 2026, அதோட வந்து தீம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை நடவடிக்கை. அதுதான் இந்த இந்த கருப்பொருளை மையமா கொண்டுதான் இந்த தினம் வந்து இந்த வருஷத்துக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது. மெயினா வந்து என்ன பண்றோம்னா காலநிலை மாற்றம் அதற்கான வேலைகளுக்காக தான் இந்த சுற்றுச்சூழல் தினம் இந்த வருஷம் வந்து அனுசரிக்கிறோம். இதுக்கான ஸ்லோகன் வந்து நவ் ஃபார் கிளைமேட் அப்படின்ற முழக்கத்துடன் உலக நாடுகள், அரசாங்கங்கள், தொழில் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த சுற்றுச்சூழல் தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க.
0: இப்பொழுது நம்ம காலநிலை மாற்றத்திற்கு கவனம் கொடுக்கணும்ன்ற அந்த மைய கருத்தை வைத்து உலக அளவுல வந்து அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. காலநிலை நடவடிக்கைக்காக என்னெல்லாம் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க மேம்?
1: நம்ம எல்லாரும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்னா, எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்ச மரக்கன்றுகள் நடலாம், பசுமை பரப்பை வந்து அதிகரிக்கலாம். நாங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பசுமை பரப்ப அதிகரிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி மக்களும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்லயோ இல்ல பக்கத்துல இருக்க இடத்துலயோ ஒவ்வொரு மரம் நட்டு பசுமை பரப்பை அதிகரிக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ரெனியூபிள் எனர்ஜி இருக்குல்ல, சோலார் எனர்ஜி அந்த மாதிரி எனர்ஜிஸ் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், அதுதான் மெயினான இது. பொது போக்குவரத்து அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். எல்லாரும் கார், தனித்தனி வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி போகாம பொதுவான போக்குவரத்து யூஸ் பண்ணலாம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜினையில சமைச்சு கொடுக்க.
6: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கிஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கிஜினை, உலகம் விரும்பும் சுவை.
8: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5.

0: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: யாதுமாகி.
2: இயற்கையோடு இதமாக இன்னிசை தூறலாக நம் கோடை பண்பலை 100.5 ஒலித்துக் கொண்டிருக்கிறது யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் ஆர் தாரணி அவர்கள்.
3: காலநிலை நடவடிக்கைக்காக இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது ஏன் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுப்பதோட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. மரக்கன்றுகளை முடிந்த அளவுக்கு நடுங்கன்னு சொல்றீங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து பசுமையாக மாற்றுறதுக்கு, பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. புதுப்பிக்கத்தக்க என்ன எரிவாயுவை பயன்படுத்துங்கன்னு சொல்றீங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றீங்க. இது எல்லாத்தையுமே எப்படி நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறீங்க? இப்ப கோடை பண்பலையில நிகழ்ச்சியின் வழியா சேர்க்கிறீங்க. குழந்தைகள் கிட்டயோ, மாணவர்கள் கிட்டயோ, பெண்களிடமோ இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன செய்றீங்க மேடம்?
4: முதல்ல வந்து நம்ம வீட்டு அளவுல என்ன செய்யணும்னா பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து முற்றிலுமா தவிர்க்கணும். மோஸ்ட்லி கடைக்கு போகும்போது துணிப்பைகள், பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணாம அந்த மாதிரி யூஸ் பண்ணா வந்து பெட்டரா இருக்கும். குப்பைகளை செக்ரிகேட் பண்ணி, சோர்ஸ் செக்ரிகேஷன் சொல்லுவோம், அதாவது வீட்டிலேயே உருவாகிற குப்பைகளை பிளாஸ்டிக் தனியா, மக்கும் குப்பை தனி, மக்காத குப்பை தனி. ஏன்னா இப்ப சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல போய் வேஸ்ட் ஃபுல்லா கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு நாங்க வந்து லெகசி வேஸ்ட்னு சொல்லுவோம், மொத்தமா டம்ப் பண்ணி வச்சிருக்க வேஸ்ட் லெகசி வேஸ்ட்னு சொல்லுவோம். அதை எப்படி வந்து சயின்டிபிக்கா டிஸ்போஸ் பண்றதுன்றது, ஃபர்ஸ்ட் அந்த வேஸ்ட் எல்லாம் கொட்டுறனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. சோர்ஸ்லயே செக்ரிகேட் பண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு மாத்தி தனித்தனியா நீங்க வீட்டுல இருக்கவங்களே கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது.
3: அதுக்காகவே வீட்டுல வந்து ரெண்டு டஸ்ட்பின் வச்சுக்கோங்க, மக்கக்கூடிய குப்பைகளை தனியா போடுங்க, மக்காததை தனியா போடுங்கன்னு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறீங்க. சோ இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து போட்டுட்டாங்க அப்படின்னா மண் வளம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மாணவர்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏதாவது கேம்பெயின் நடத்துவீங்களா, இல்ல நீங்க போய் ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுவீங்களா மேம்?
4: அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணுவோம், அப்பப்போ வந்து ஸ்கூல்ஸ்ல போய் அவேர்னஸ் பண்ணுவோம். மாணவர்கள் மத்தியில வந்து போட்டிகள், கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, அந்த மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடான போட்டிகள் நடத்தி அதுக்கான பரிசுகளையும் கொடுத்துட்டு வரும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக.
3: அது வந்து நீங்க வருஷத்துல ஒரு தடவை பண்ணுவீங்களா இல்ல அடிக்கடி பண்ணிட்டே இருப்பீங்களா மேடம்?
4: அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும்.
3: இப்ப தொழிற்சாலை கழிவுகள்லாம் வந்து முறைப்படி அதை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற தொழிற்சாலைகள்ல நீங்க ஏற்கனவே போய் அங்க மேற்பார்வையிடுறேன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு புதுசா ஒருத்தர் தொழில் தொடங்கும் போதோ அந்த தொழிற்சாலையில வந்து மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றிருக்காங்களா, பின்பற்றிதான் அதை செயல்படுத்திருக்காங்களான்னு பாக்குறதுக்கு என்னென்ன தரவுகளை அவங்க வச்சிருக்கணும், நீங்க என்ன இன்ஸ்பெக்ஷன்ல கடைபிடிப்பீங்க மேம்?
4: தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுகளை வளமாக மாற்றும் நோக்கோட நாங்க வந்து புதுசா ஒரு ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கோம். வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அறிமுகப்படுத்திருக்கோம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக. இந்த வெப்சைட்ல என்ன நடக்கும்னா, ஒரு தொழிற்சாலையின் கழிவு மற்றொரு தொழிற்சாலைக்கு மூலப்பொருளா இருக்கும். இப்ப சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து இடிபியோட ஸ்லட்ஜ் அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் எடுத்து வந்து பேர்ன் பண்ணுவாங்க. சோ வந்து இதெல்லாம் முறைப்படுத்தும் நோக்கோட இந்த வந்து இந்த வெப்சைட்டை வந்து நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். இது மூலம் மறுசுழற்சி மற்றும் சுற்றுச்சுழற்சி பொருளாதாரம் வந்து ஊக்குவிக்கப்படுகிறது இந்த வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ அப்படின்ற வெப்சைட்ன்றதுனால.
3: ஒரு தொழிற்சாலையினுடைய கழிவு வந்து இன்னொரு தொழிற்சாலையினுடைய தேவையாக இருக்கும், அதை வந்து செக்ரிகேட் பண்ணி தனியா பிரிச்சு எடுத்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டிய இந்த ஒரு வெப்சைட்,
4: ஆன்லைன் கழிவு பரிமாற்ற மையம்,
3: வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கழிவு பரிமாற்ற மையம்ங்கிறது இருக்கு. இதன் வழியில ஒரு தொழிற்சாலையினுடைய கழிவு இன்னொரு தொழிற்சாலையினுடைய மூலப்பொருளாகவோ அல்லது மறுசுழற்சியின் மூலமா அவங்க பயன்படுத்தக்கூடியதாகவோ மாறக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தொழிற்சாலை சம்பந்தமா சொல்லியிருக்கீங்க. மருத்துவமனையினுடைய கழிவுகள் இருக்கும், எப்படி மேம் அதை வந்து மாசு இல்லாம சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு கொண்டு போறீங்க?
4: ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து தனியா ஒரு ஏஜென்சி இருக்காங்க, அவங்கதான் வந்து வாங்கிப்பாங்க மொத்தமா. அது வந்து பயோஹாசாரஸ் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த இண்டஸ்ட்ரி வாங்கிட்டு அவங்க வந்து முறையான வழியில டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்ப மருத்துவமனையில உருவாகும் கழிவுகளை 4 வகையா பிரிச்சு 4 பின்ஸ் வச்சிருப்பாங்க. அது மூலமா வந்து செக்ரிகேட் பண்ணி போடுவாங்க, முறையாக பிரித்து அதை வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து இது பண்ணிடுவாங்க, அப்புறப்படுத்திடுவாங்க.
3: மருத்துவமனை கழிவுகள் வந்து அப்புறப்படுத்துறதுக்குனே தனியா ஒரு ஏஜென்சி இருக்காங்க.
4: ஃபர்ஸ்ட் அந்த வெஹிக்கிள்ல தான் போகணும், எல்லா வெஹிக்கிளுமே GPS அசிஸ்டட்

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக,

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கிய
1: யாதுமாகி.
2: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி யாதுமாகி, உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக.
3: வேற எந்த மாதிரி கழிவுகளை வந்து மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வலியுறுத்தணும்னா யாருக்கெல்லாம் வலியுறுத்துவீங்க?
4: முக்கியமா இந்த கழிவுல பிரச்சனையா இருக்குது சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற வீட்டுல வந்து உருவாகும் குப்பைகள், அதுதான். அதை வந்து முறையாக பிரித்து வழங்கினாலே, மக்கள் எல்லாம் முறையாக பிரித்து வழங்கினாலே முக்காவாசி வேலை வந்து இல்லாம போயிடும்.
3: ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னிடம் இருந்து ஆரம்பிக்கணும், தன்னுடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். இயற்கை சுற்றுச்சூழல் பராமரிப்புங்கிறது ஒவ்வொருத்தரினுடைய பொறுப்புங்கிறது இதன் வழியா தெரியுது. வீட்டுல இருக்கிற குப்பைகளையே நீங்க நம்ம பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்க மண் வளம் பேணப்படும் அப்படின்னு சொல்றீங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புல பெண்களினுடைய பங்கு என்னன்னு நினைக்கிறீங்க மேடம் நீங்க?
4: வீட்டுல பெண்கள் தான் வந்து எல்லாமே. அவங்க வந்து சொல்லி கொடுக்கறது குழந்தைகளுக்கு, அவங்க தான் சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கும். அவங்க வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சுற்றுச்சூழலை ஃபுல்லா பாதுகாக்கணும், மரங்கள் நடணும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், மறுசுழற்சி செய்யணும் அப்படின்றதெல்லாம் பெண்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு சொல்லித்தரணும். சோ வந்து பெண்களோட பங்கு தான் இதுல வந்து பெரும் பங்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடைகளுக்கு வந்து மோஸ்ட்லி பேக்ஸ் யாரும், பைகள் யாரும் எடுத்துட்டு போறது இல்லை, துணி பைகளோ எதையுமே எடுத்துட்டு போகாம அங்க போய் கடையில இருக்கவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் பேக்ஸ்ல வாங்கிட்டு வராங்க. பிளாஸ்டிக் பேக்ஸ்ல வாங்கிட்டு வந்து ஃப்ரூட் வேஸ்ட், பல வேஸ்ட், காய்கறிகளோட கழிவு அதெல்லாம் வந்து அப்படியே பிளாஸ்டிக் பேக்லோட போட்டு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. தூக்கி எறியும் போது அதை வந்து மாடோ விலங்குகள், மற்ற விலங்குகளோ சாப்பிடும் போது அதுக்கும் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் ஆகி குழந்தையோட தொப்புள் கொடியில கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறது வந்து ரீசெண்ட் ஆய்வுகள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
3: சோ அந்த அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்னுடைய தாக்கம்ங்கிறது
4: அதிகமாக இருக்கு. அதுதான் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை முற்றிலுமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். நிறைய பொருளை நாங்க பேன் பண்ணிருக்கோம், ஆனாலும் பேன் பண்ண பொருளுமே இன்னும் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கதான் செய்யுது.
3: என்னெல்லாம் பேன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லாம மேம், தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன?
4: ஆமா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிருக்கோம். கேரி பேக்ஸ், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ், ஏர்பட்ஸ், பிளாஸ்டிக்ல இருக்க ஏர்பட்ஸ், அந்த மாதிரி பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ணிருக்கோம்.
3: காது குடையறதுக்காக பயன்படுத்துற அந்த பிளாஸ்டிக்ல பண்ணிருக்க பட்ஸா இருக்கட்டும், கேரி பேக் கொடுங்க நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்ற காலம்லாம் மாற்றப்பட்டிருக்குது. எல்லா கையில வந்து துணிப்பை எடுத்துட்டு போங்க. சில இடங்கள்ல பாக்குறோம், நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ல பொருட்கள் வேணும்னு கட்டாயமா வாங்கிட்டு வரவங்களும் இருக்காங்க. கடைக்காரவங்களே வந்து பேப்பர்லயுமே பேக் குடுக்கறதையும் நம்ம பாக்குறோம். யாருமே பை எடுத்துட்டு வரலன்னா அந்த பேப்பர் பேக்ல கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பேக் வந்து இப்ப பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு
4: நாங்க பொது இடங்கள்ல மஞ்சப்பை விற்பனை இயந்திரங்கள், அதாவது வெண்டிங் மிஷின்ஸும் வச்சிருக்கோம். மஞ்சப்பை காயின்ஸ் போட்டா அதுல இருந்து வந்து பேக்ஸ் வர்றது மாதிரி மிஷின்ஸும் வந்து வச்சிருக்கோம். இதுக்காக
3: திண்டுக்கல்லே இருக்கா மேடம் இது?
4: எல்லாமே வச்சிருக்கோம்.
3: சோ பேக் எடுத்துட்டு போகலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டியது கிடையாது. அங்கங்க நம்ம காயின் போட்டு, சில இடங்கள்ல வந்து காயின் போட்டா பேக் கிடைக்கிற மாதிரியும் வசதிகள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப சுற்றுச்சூழல் பராமரிப்பு பண்றதுக்காக, பாதுகாப்புக்காக நிறைய நிறைய நடவடிக்கைகளை நீங்க வந்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
2: மாயவளை மீள வழி, சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு ஓவர் ஷேரிங் டேஞ்சர்ஸ், அதாவது சோசியல் மீடியாவில் தேவைக்கு அதிகமான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஃபைனலி கோயிங் டு ஊட்டி ஃபார் 5 days அப்படின்னு நம்ம ஃபேமிலி ட்ரிப் டீட்டெயில்ஸை போடுறது. வீட்டில் யாரும் இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மோட ஃபோட்டோ போடுறது, அவங்களோட ஸ்கூல் நேம் என்ன, அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. மை பர்த்டே அப்படின்னு நம்ம டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் பேங்கிங்காக இருக்கலாம், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம எங்கே போகிறோம், எப்போ வீட்டுக்கு வருவோம், நம்ம ஃபோன் நம்பர் என்ன, நம்ம லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறோம். அது நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்டேஞ்சருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சிலர் அந்த தகவலை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கலாம், ஸ்கேம் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்கிங் கூட நம்மளை பண்ணலாம். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைவ் லொக்கேஷன் பப்ளிக்காக ஷேர் செய்யாதீங்க, வெக்கேஷன் பிளான்ஸை முன்கூட்டியே போஸ்ட் பண்ணாதீங்க, ஃபோன் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பப்ளிக்காக நம்ம போடக்கூடாது. ப்ரைவசி செட்டிங்கை எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு பர்சனல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. நினைவில் வைங்க, இன்டர்நெட் மறக்காது. ஒரு போஸ்ட் டெலிட் செய்யலாம், அது யாரோட ஒரு ஃபோனில் வந்து சேவ் ஆகிருக்கலாம். அதனால் திங்க் பிஃபோர் யூ ஷேர்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
0: பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீல வழி.
1: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் POP

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். கோடை 12.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்

0: மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமானப் போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறுமதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறுமதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ்

0: வங்கியின் இரண்டாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேறு ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

காற்றலையில் இசையோடும் இயற்கையோடும் இதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் ஆர். தாரணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக

0: நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க மேம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம வந்து குறைக்கணும், அதற்காக நிறைய துணிப்பைகளை பயன்படுத்துறதுக்காக ஊக்குவிக்கிறோம் சொல்லியிருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்க கழிவுகளை முறையாக பிரித்து குப்பைகளை வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நிறைய கேம்பெயின்ஸ் நடத்துறீங்க, நிறைய கிளாஸஸ்லாம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாணவர்கள் மத்தியிலையுமே போட்டிகள் நடத்தி அதை அவங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. மேடம், நீங்கள் வந்து உதவி பொறியாளராக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில். நீங்கள் எப்போ இந்த பணிக்குள்ளே வந்தீங்க, எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு, எப்படி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்தீங்க, அதை பற்றி சொல்லலாமா?
2: ஆ, சொல்லலாம் மேம். நான் வந்து என்னோட ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் 2022 இந்த பணியில் வந்து ஜாயின் பண்ணேன். 2022 இந்த பணியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: 4 வருடங்கள் ஆயிடுச்சு.
2: ஆமா, 4 வருடங்கள் ஆயிடுச்சு.
1: கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுனால இந்த பணிக்குள்ள வந்தீங்களா, எப்படி எக்ஸாம் எழுதி வந்தீங்க?
2: சுற்றுச்சூழல் மேல இருக்க ஆர்வத்தினால இந்த பணியில வந்தேன்னு சொல்லலாம். எக்ஸாம் வந்து மாஸ் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் குவாலிஃபை பண்ணி எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணி வந்தேன்.
1: இது வந்து எப்ப நடக்கும் மேம்?
2: வேகன்சி வர்றதை பொறுத்துன்னு சொல்லலாம். வேகன்சி இப்ப வந்து எல்லாமே TNPSC கிட்ட போயிடுச்சு. TNPSC நடத்தும் தேர்வுகளை கிளியர் பண்ணா வந்து இப்ப வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்க வந்து வரலாம். இது இன்ஜினியரிங் சர்வீஸ் தனியா இருக்கு. இதுல AE ஆகணும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் AE ஆகணும்னா whether MTech Environmental Engineering or MTech Chemical Engineering, இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும்.
1: உங்க சொந்த ஊர் எதுங்க மேம்?
2: திண்டுக்கல்லே தான்.
1: திண்டுக்கல்லையே படிச்சுட்டு திண்டுக்கல்லையே கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தி அந்த தேர்வை வந்து கிளியர் பண்ணிட்டு 2022 இருந்து 4 வருடங்களாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல உதவி பொறியாளரா பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. மிக ஒரு அருமையான ஒரு பணியில இருக்கிறீங்க. இயற்கையை பாதுகாப்பு பண்றது, இயற்கையினுடைய வளங்களை வந்து அப்படியே பராமரிக்கிறது, அப்படி ஒருவேளை கழிவுகள் வந்ததுன்னா அதை எப்படி முறையாக மறுசுழற்சி செய்யறது, அந்த கழிவுகளை எப்படி மேலாண்மை பண்றது, இதை பற்றிய ஒரு துறையில இருக்கிறீங்க நீங்க. அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துலயும் இருக்கிறீங்க. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துறோம் மேடம். யாதுமாகின்ற நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி. பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: எனக்கு முக்கியமா தோன்றதுன்னு பார்த்தா பெண்கள் படிப்பை எப்பயுமே விட்டுறக்கூடாது. படிப்பு தான் வந்து அவங்களோட உயர்த்தணும். எப்பனாலும் என்ன நடந்தாலும் படிக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சுத்தி என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே அப்டேட்டடா இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தனியா சமாளிக்கிறதுக்கு வந்து அந்த திறன்களை வளர்த்துக்கணும் பெண்கள்.
1: ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. நான் தான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேனே, அதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அல்லது நான் எனக்கு ஒரு படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நின்றாம தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்டேட்டடா இருங்க. அன்றைக்கு என்னது புது புது விஷயங்கள் உலகத்துல வந்துட்டே தான் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல தன்னுடைய திறனை வளர்த்துக்கிறதுல கவனமா இருங்க பெண்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு இடத்துல நின்ற கூடாது அப்படிங்கறது இதன் வழியா நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்க. இன்றைய ஒரு முக்கியமான நாள்ல யாதுமாகி மேடையை அலங்கரிச்சு எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய பணி பற்றியும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பணி பற்றியும் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. இறுதியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேம்?
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது வெறும் அரசு துறைகளின் பொறுப்பு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடிமகனோட பங்களிப்பும் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும், மரங்களை சுற்றி மரங்களை வளர்க்கணும், சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும். அந்த மாதிரி சிறிய சிறிய செயல்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்தா பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா இந்த வருடத்தினுடைய கருப்பொருளையும் இந்த நிகழ்ச்சியில ஞாபகப்படுத்திருக்கீங்க. 2026 காலநிலை நடவடிக்கை அப்படிங்கறதா இந்த வருடத்தினுடைய கருப்பொருள். அதை நாம வந்து சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கை முற்றிலுமா நம்ம ஒழிக்கணும். சுற்றுச்சூழல் பராமரிப்புங்கிறது யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்கன்றது இல்லை, ஏதோ ஒரு குழு சேர்ந்து பண்ணும், அரசாங்கம் பண்ணுங்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரினுடைய தனிப்பட்ட கடமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம் இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்றதற்கு. கோடை பண்பலை 100.5 நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்.
2: வாய்ப்பளித்த கோடை பண்பலைக்கு நன்றி.
0: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது யாதுமாகி. யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார் திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் R. தாரணி அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர்

எனினும் கொடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேர்களே. நெஞ்சில் நிறைந்த பாடல்கள் ஒலிக்க நிழலாய் மீண்டும் தொடர்கிறது பழைய நினைவுகள். மறந்துவிட்ட நினைவுகள் உயிர் பெறும் நேரமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் மஞ்சள், நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா, வாசுகி இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். படம் வெளிவந்த ஆண்டு 1962. பாடலை பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாசன். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் திருப்பூர் பூளவாடி சாலை கணேசன், சஞ்சய், சரவணன், தேவி, கீதா, மகாலட்சுமி இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இதயகமலம். படம் வெளிவந்த ஆண்டு 1965. பாடலை பாடியுள்ளார் பி. சுசீலா. இசை கே. வி. மகாதேவன். பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் கோவை ரோடு அயன்முருகன், சுலோச்சனா, பாண்டியன், சுந்தரம் இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் குமுதம். படம் வெளிவந்த ஆண்டு 1961. பாடலை பாடியுள்ளார்கள் சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசிலா. இசை கே வி மகாதேவன். பாடலை எழுதியுள்ளார் ஏ மருதகாசி.

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நெஞ்சம் நிறைக்கும் கீதம்.

உங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ஆண்டிப்பட்டி ரத்தினம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், திவ்ய தர்ஷினி இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இன்று போல் என்றும் வாழ்க. படம் வெளிவந்த ஆண்டு 1977. பாடலை பாடியுள்ளார் கே.ஜே. யேசுதாஸ். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். பாடலை எழுதியுள்ளார் முத்துலிங்கம்.

ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம் பாளையம் பூங்குடியவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தூத்துக்குடி மேல்மந்தை கஜேந்திரன், ருத்ரகாமர் பிருந்தாலட்சுமி, ஆத்தியப்பன் ஜெகவீரபாண்டியன். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மகாகவி காளிதாஸ். படம் வெளிவந்த ஆண்டு 1966. பாடலை பாடியுள்ளார்கள் கே.பி. சுந்தராம்பாள், இசை கே.வி. மகாதேவன். பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் கரூர் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அவர்கள். படம் வெளிவந்த ஆண்டு 1977. பாடலை பாடியுள்ளார் எஸ் ஜானகி. இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் நாகர்கோவில் நம்பி இடைத்திரு மந்திரமூர்த்தி ஆதித் விசாகன் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நீலவானம். படம் வெளிவந்த ஆண்டு 1965. பாடலை பாடியுள்ளார் பி. சுசீலா. இசை எம். எஸ். விஸ்வநாதன். பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி திலகா. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஒளிவிளக்கு. படம் வெளிவந்த ஆண்டு 1968. பாடலை பாடியுள்ளார் பி. சுசீலா. இசை எம். எஸ். விஸ்வநாதன். பாடலை எழுதியுள்ளார் வாலி.

நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தூசூர், கொட்னிங்புதூர், முத்துச்சாமி, அகிலாண்டீஸ்வரி, நாகதேவி, கௌசிக். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அன்புள்ள அப்பா. படம் வெளிவந்த ஆண்டு 1987. பாடலை பாடியுள்ளார் கே ஜே யேசுதாஸ். இசை சங்கர் கணேஷ். பாடலை எழுதியுள்ளார் வைரமுத்து.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தேனி, காமையகவுண்டன்பட்டி, பாலச்சந்திரன், வீரமணி, ஸ்ரீராம்குமார், மணிகண்டன், முருகன். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் யானை பாகன். படம் வெளிவந்த ஆண்டு 1960. பாடலை பாடியுள்ளார் டி எம் சவுந்தரராஜன், சுசிலா. இசை கே வி மகாதேவன். பாடலை எழுதியுள்ளார் ஏ மருதகாசி.

மரகதம் ஆறுசாமி. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சுமதி என் சுந்தரி. படம் வெளிவந்த ஆண்டு 1971. பாடலை பாடியுள்ளார் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா. இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தை நோக்கி வந்தது. அங்கே வந்த பிறகு இருந்த அமளிதுமளியை பார்த்தவுடன் ஆழ்வார்க்கடியான் அவர் காதிலே ஏதோ கிசுகிசுக்க, அவர் உடனே அமளிதுமளிக்கு காரணமான வந்தியத்தேவனையும் பினாகபாணியையும் சிறைப்பிடிக்கும்படி சொன்னார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான். அனிருத்தர் மேல் மாடத்துக்குச் சென்றார். அங்கு நின்றபடி ஜனங்களை பார்த்து,
1: உங்களுடைய கவலையும் கோபத்தையும் நான் அறிவேன். சக்கரவர்த்தியும் ராணிமார்களும் உங்களைப் போலவே துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கவலையை அதிகப்படுத்தும்படியான காரியம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இளவரசரை தேடுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறது.

0: நீங்கள் எல்லோரும் அமைதியாக வீடு திரும்புங்கள் என்று கூறினார்.
1: சக்கரவர்த்தியை நாங்கள் பார்க்கணும், சக்கரவர்த்தி பழையாறைக்கு திரும்பி வரணும்
0: என்று கூட்டத்தில் ஒருவர் கூறினார்.
1: இலங்கையில் உள்ள எங்கள் ஊர் வீரர்கள் கதி என்ன
0: என்று இன்னொருவர் கேட்டார். சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் பத்திரமாயிருக்கிறார். அவர் தங்கியுள்ள அரண்மனையை இப்போது வேளக்கார படையினர் இரவு பகல் என்று காவல் புரிகின்றனர். கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியை இந்த நகருக்கு நானே அழைத்து வருகிறேன். இலங்கையில் உள்ள நம் வீரர்களைப் பற்றியும் உங்களுக்கு கவலை வேண்டாம். ஈழத்து போர் நமக்கு பூரண வெற்றியுடன் முடிந்துவிட்டது. நம் வீரர்கள் விரைவில் திரும்பி வந்து சேருவார்கள் என்று முதன் மந்திரி அறிவித்ததும் கூட்டத்தில் பெரும் உற்சாக ஆரவாரம் ஏற்பட்டது. சுந்தர சோழரையும் அன்பில் அனிருத்தரையும் வாழ்த்தி கொண்டு ஜனங்கள் திரும்பலானார்கள். முதன் மந்திரி பெரிய மகாராணியை பார்த்து,
2: தேவி, தங்களிடம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும், அரண்மனைக்குள் போகலாமா
0: என்றார். இளவரசியை திரும்பி பார்த்து,
2: அம்மா, உன்னிடம் பிற்பாடு வருகிறேன்
0: என்று கூறியதும் குந்தவை தன்னுடைய இருப்பிடத்துக்கு புறப்பட்டாள். அவளுடைய மனத்தில் இப்போது பல கவலைகள் குடிகொண்டன. சோழ சாம்ராஜ்யத்தில் யாராவது ஒருவரிடம் குந்தவை பயம் கொண்டிருந்தாள் என்றால் அவர் முதன் மந்திரி அனிருத்தர்தார். கழுகு பார்வையுள்ள மனிதர் அவர். புறக்கண்களினால் பார்ப்பதைத் தவிர எதிரே உள்ளவர்களின் நெஞ்சிலும் ஊடுருவி பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களை அறியும் ஆற்றல் படைத்தவர். அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது, அவரிடம் எதை சொல்லலாம் எதை சொல்லாமல் விடலாம் என்பதை பற்றி இளைய பிராட்டிக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. வானர்குல வீரரையும் பினாக பாணியையும் சேர்த்து அவர் சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியவில்லை. அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்தின் முன்னால் வந்தியத்தேவனுக்கு பரிந்து பேசவும் முடியவில்லை. என்னிடம் பிற்பாடு வருகிறாராமே, வரட்டும் வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று மனத்தில் கருவிக்கொண்டே தன் அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து சென்றாள். செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராயிருந்தவர். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் அதற்கு விலக்கானவர் அல்ல. ஆனாலும் அம்மூதாட்டி இச்சமயம் ஏதோ ஒருவித பயத்துடனேயே நடந்து கொண்டார். அனிருத்தர் ஆசனத்தில் அமர்ந்த பிறகே தாம் அமர்ந்தார்.
2: ஐயா, சில காலமாக என் தலையில் இடிமேல் இடிவிழாக விழுந்து கொண்டிருக்கிறது. நீரும் அத்தகைய செய்தி ஏதேனும் கொண்டு வந்தீரா அல்லது ஆறுதலான வார்த்தை சொல்லப் போகிறீரா
0: என்று வினவினார்.
2: அம்மணி, மன்னியுங்கள், தங்கள் கேள்விக்கு என்னால் விடை சொல்ல முடியவில்லை. நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது
0: என்றார். தந்திரத்திலே தேர்ந்த மாதிரி.
2: பொன்னியின் செல்வனை பற்றி செய்தி உண்மைதானா ஐயா? என்னால் நம்பவே முடியவில்லையே. அருள்மொழிவர்மனை பற்றி நாம் என்னவெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த உலகத்தையே ஒரு குடை நிழலில் ஆளப் பிறந்தவன் என்று நாம் எத்தனை தடவை பேசியிருக்கிறோம். பெருமாட்டி, ஜோசியர்கள் அவ்விதம் சொல்வதாக தாங்கள் என்னிடம் கூறியது உண்மைதான். அடியேன் தங்களை மறுத்தும் பேசியதில்லை, ஒத்துக்கொண்டும் பேசியதில்லை.
3: அது போகட்டும், இப்போது சொல்லுங்கள், பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா?
2: நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவியிருப்பது நிச்சயம்.
3: அது உண்மை என்று ஏற்பட்டால் இந்த சோழ நாட்டின் கதி என்ன? எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும்?
2: விபரீதங்கள் அது உண்மை என்று ஏற்படும் வரையில் காத்திருக்கப் போவதில்லை என்று தோன்றுகிறது.
3: ஆம் ஆம், விபரீதம் நேரிடுவதற்கு வதந்தியே போதுமானதுதான். இந்த பழையாறை நகர மக்கள் இவ்வளவு ஆத்திரங்கொண்டு திரளாக அரண்மனைக்குள் பிரவேசித்ததை இதுவரையில் நான் பார்த்ததில்லை.
2: பழையாறையில் மட்டும்தான் இப்படி நடந்ததென்று கருத வேண்டாம். தஞ்சாவூர் நகரம் நேற்று முதல் அல்லூல கல்லூலமாயிருக்கிறது. வேளக்கார படையினர் சக்கரவர்த்தியின் அரண்மனையை விட்டு நகர மறுத்துவிட்டார்கள். மக்கள் கோட்டைக்குள் திரள் திரளாக புகுந்து பழுவேட்டரையர்களின் மாளிகைகளை சூழ்ந்து கொண்டார்கள். மதங்கொண்ட யானைகளை ஜனங்கள் பேரில் ஏவிவிட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்ய வேண்டியதாயிற்று.
3: ஐயோ, இது என்ன விபரீதம்! எத்தகைய பயங்கரமான செய்தி!
2: மதுராந்தகர் பழையாறைக்கு வந்துவிட்டதே நல்லதாய்ப் போயிற்று. இல்லாவிடில் அந்த பயங்கரமான பழி அவரையும் சேர்ந்திருக்கும்.
3: ஐயா, மதுராந்தகன் எப்படி மாறிப்போயிருக்கிறான் என்று தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள்.
2: ஆச்சரியப்பட மாட்டேன் தாயே. அவையெல்லாம் எனக்கு சில காலமாக தெரிந்த விஷயம்தான்.
3: தெரிந்திருந்தும் அவனுடைய மனத்தை மாற்ற தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இப்போதாவது யோசனை சொல்லி உதவுங்கள்.
2: மா, மதுராந்தகருடைய மனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அவருடைய கட்சியை ஆதரித்து பேசவே நான் வந்திருக்கிறேன்.
3: அப்படியென்றால் எனக்கு விளங்கவில்லை ஐயா.
2: அம்மணே, மதுராந்தகர் இந்த சோழ சிங்காதனம் தமக்கு உரியது என்று கருதுகிறார். சக்கரவர்த்திக்குப் பிறகு தாம் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நியாயமான ஆசை, நன்றாக அவர் மனதில் வேரூன்றிவிட்ட ஆசை. அதை தடுக்க முயல்வதனால் சோழ ராஜ்யத்துக்கு நன்மை ஏற்படாது. அதை நிறைவேற்றி வைப்பதுதான் உசிதம்.
3: ஐயோ, இது என்ன வார்த்தை! தாங்கள் கூடவா சோழ சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? இது என்ன விபரீத காலம்!
2: பெருமாட்டி, சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய நான் கனவிலும் கருதியதில்லை. சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரிலேயே வந்தேன். அவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ளச் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன். சக்கரவர்த்தியின் காலத்துக்குப் பிறகு மதுராந்தகர் சிங்காதனம் ஏற விரும்புகிறார். பழுவேட்டரையர்கள் அதற்காக சதி செய்கிறார்கள். ஆனால் சக்கரவர்த்தி இப்போது மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காசனத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார்.
3: சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம், ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்துக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கல்விக்கடலின் கரைகண்ட முதல் அமைச்சரே, சக்கரவர்த்தியே சொன்னாலும் தாங்கள் இந்த முறை தவறான காரியத்தை என்னிடம் சொல்ல எப்படி வந்தீர்? சோழ சிங்காசன உரிமையை பற்றி தங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த சில உண்மைகள் இருக்கின்றனவென்பதை தாங்கள் அடியோடு மறந்து விட்டீர்களா?
2: அம்மணே, நான் எதையும் மறக்கவில்லை. தங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியும். ஆகையினாலேயே சக்கரவர்த்தியின் தூதனாக தங்களிடம் வந்தேன்.
3: ஐயா, தங்களுடைய மதிநுட்பமும் ராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை. அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம்.
2: பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை. என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றியருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன்.
3: தங்கள் பிரார்த்தனையை பிறை சூடும் பெருமானிடம் செலுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தங்கள் இஷ்ட தெய்வமான விஷ்ணுமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள்.
2: ஆம் தாயே, தாங்கள் பெரிய மனது செய்யாமற் போனால் அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்.
3: அப்படி என்ன ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்துவிட்டது? மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதால் அதை எப்படி தடுக்க முடியும்?
2: கேளுங்கள் பெருமாட்டி, இன்றைக்கு இந்நகர் இந்த நகர மாந்தர் கொதித்தெழுந்தது போல காஞ்சிபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மக்கள் இன்னும் 2-3 நாளைக்குள் ஆத்திரமடைந்து கொதித்தெழுவார்கள். அத்துடன் முடிந்து விடாது. இலங்கையிலிருந்து பூதி விக்ரமகேசரி ஏற்கனவே படை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார் என்று அறிகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும் போது அவனும் பொறுக்க மாட்டான். வடதிசை சைன்யத்துடன் தஞ்சையை நோக்கி கிளம்புவான். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்தைப் போன்ற பயங்கரமான தாயாதி சண்டை இந்த நாட்டில் நடைபெறும். தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள். இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா?

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: சோழ பேரரசுல எல்லாருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராக இருந்துகிட்டு வந்திருக்கார் செம்பியன் மாதேவியார். அவங்களே இப்போ அனிருத்தரின் வருகையால கவலை கொண்டிருப்பத நுட்பமான உடல் மொழியால காட்டுறார் கல்கி. வயதில் சிறியவரான அன்பில் அனிருத்த பிரம்மராயர் அமர்ந்த பிறகே அச்சத்தோட கலக்கத்தோட அமர்றாங்க. நீதான் என் ஜென்ம சத்ருன்னு சொல்லி மனசை புண்படுத்திட்டான் மகன். சற்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வனை பத்தின துக்க செய்தி. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா? நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவி இருப்பது நிச்சயம். நேர்களே, உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் பல ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னதை நினைவு கூர்வோம். வதந்திகளை கேட்காதீர்கள், கேட்டாலும் நம்பாதீர்கள். இதன்

0: உட்பொருள் நம்புற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க. சரி, தனாதிகாரி கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு திரும்பினதும் தம்பி காலாந்தக கண்டரோட ரொம்ப நேரம் உரையாடிட்டு இருந்தது நினைவிருக்கும். அத்தனை பேரும் ஒரு முகமா உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்குரியவன்னு ஆமோதிச்சிட்டாங்க. இதை கேட்ட சின்னவர், தலைவர்களை பத்தி சொல்றதெல்லாம் சரி, மக்கள் மறுப்பு தெரிவிச்சா? இப்படி வினா எழுப்பினார். ஆஹா, மக்களை யார் கேட்க போறாங்க? மக்கள் ஆட்சேபிக்க துணிஞ்சா மறுபடியும் அவங்க இந்த மாதிரி காரியங்களை பிரவேசிக்காத எப்படி பண்ணிடணும்னு கத்தினார் பெரியவர். பாருங்க, பொன்னியின் செல்வர் பத்தின செய்தி கேட்டு தஞ்சாவூர்ல நடந்தத ஆத்திரம் கொண்ட மக்களை மதம் பிடிச்ச யானைகளை ஏவி விட்டு கலைஞ்சு போக செய்ய வேண்டியதாயிடுச்சுன்னு ரொம்ப நாசூக்கா சொல்றார் முதன் மந்திரி. நடந்தது திரிச்சு பொய்யான செய்தியை தூதர் மூலமா பழையாறைக்கு அனுப்பியிருக்காங்களே, அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னு அனிருத்தர் சொன்னார் மன நெகிழ்வோட. கருணை மாமுகிலான மால் ஸ்ரீரங்கத்தில் துயில்கிறான், முக்கன் ஈசன் சிதம்பரத்தில் களிநடம் புரிகிறான், இந்த ரெண்டு அரங்கத்திலும் இருப்பவன் ஒருவனேன்னு தெளிவுபடுத்துகிறார் பொய்கை ஆழ்வார். பொன் திகழ்மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தான் திரிவரேனும் ஒருவன் ஒருவர் அங்கத்தென்றும் உடன். நேர்களே, பக்கத்தில் ஆழ்வார்க்கடியான் இல்லை என்பதை நினைவுபடுத்திக்கணும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வெற்றி என்பது நாம் அனைவரும் விரும்பி சுவைக்கும் ஒரு கனி போன்றது. அனைவருக்கும் அது கீட்டுவதில்லை. அது பூவாகி காயாகி கனியாகி வெற்றியை சுவைக்கும் இனிய தருணமாக அதை உணர்வாக கொண்டு கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தோடு இணைந்து ரசிக்க வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக இன்று நம்மோடு இணைகிறார் சேலம் வெம்படித்தாளம் தண்டபாணி அவர்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி நம்ம நேயர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள்.
1: என்னுடைய பேர் சேலம் வேம்படிதளத்துலேருந்து தண்டபாணி.
0: சரிங்க ஐயா.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குதும்மா.
0: நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கண்களில் தெரிகிறது அப்படின்னே சொல்லலாம். நம்ம பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமாக அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம், விதவிதமாக கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு அறுசுவை உணவு அப்படின்னா அதில் அறுசுவையும் வந்து நமக்கு திகட்டாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திகட்டாத இன்பமாக தான் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே இருந்துகிட்ருக்கு. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி அப்படின்னா என்ன நிகழ்ச்சி சொல்லுவீங்க?
1: அதாவது பிடித்தமான நிகழ்ச்சி, அதாவது திகட்டாதன்னு சொல்கிறத விட பயனுள்ள, கேட்குற நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பொதுவான அந்த வானவில் நிகழ்ச்சிமா. இந்த நிகழ்ச்சியை வந்து கருத்துக்கள் வந்து ஒவ்வொருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த கருத்துக்கள் நீங்கள் தலைப்பு கொடுத்த அடுத்த நிமிஷமே நேயர்கள்லாம் ஒன்று ஃபோனில் பேசிக்கணும். மங்களபுரம் ராஜசேகர் ஐயா, நான் இந்த தலைப்பை ஒட்டி பேசணும். ஏதோ ஒன்று தலைப்பு கொடுத்தாங்க நாங்கள் பேசணுங்கிற மாதிரி இல்லை. அந்த தலையங்க நிகழ்ச்சியான வானவில் நிகழ்ச்சி தான் முதன்மையாக நான் நேசிக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரெண்டாவது அந்த மன்னத்துரியை மகளிர் நேரத்தில் யாதுமாகி அப்படின்னு அவர் தனித்திறமை இருக்கவங்க அந்த பெண்கள்லாம் வந்து பேசுகிறாங்க இல்லையா, எல்லாருமே அது வந்து கேட்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் ஒரு பயனுள்ள வகையிலேயே அமைஞ்சிருக்கு. அதாவது பாடல் கேட்குறோம், ரசிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறத விட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான என்ன மாதிரியான தேவைகள் அறிந்து கோடை பண்பலை வந்து நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கிறதுனால எனக்கு எல்லா நிகழ்ச்சியும் அதை ஒன்று விட்டு ஒன்று உயிரெழுத்து வண்ணத்தோரியை உன்னதகரங்கள், அந்த உன்னதகரங்கள்லாம் அந்த உழைக்கிற உழைப்புகளையெல்லாம் வந்து நேரில், அதாவது அவங்கள பேட்டி கண்டு அவங்கள அவங்களுடைய உழைப்பு எப்படி என்ன கஷ்டப்படுறாங்க எப்படி வேலை செய்கிறாங்கங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த உன்னதகரங்கள் நிகழ்ச்சி, அதில் நான் கூட பங்கேற்றிருக்கிறேன். கைத்தண்ணை சிவப்பத்தி இது மாதிரி கோடை பண்பலையில் வந்தே மாதிரம் தொடங்கி ஜெய்ஹிந்த் வரை எல்லாமே

0: நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறதுனால தான் உறவு பாலமாக நாங்கள்லாம் நேயர்களாக இருந்துகிட்ருக்கோம். இது ரொம்ப பெருமையாக இருக்கு.
1: அந்த உன்னதகரங்கள் நிகழ்ச்சி சொன்னீங்க, உன்னதகரங்கள் வந்து இப்போ நம்ம கிட்ட இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருந்துருக்கோம். நிறைய ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களையும் வந்து எப்படி நம்ம வந்து அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிறாங்க, எதை இந்த மாதிரியான இப்போ ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிடாது, அதை எப்படியெல்லாம் தாண்டி வந்து எவ்வளவு தடைகளை தாண்டி கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளோ வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கைத்தறி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு, அப்போ கைத்தறி நெசவு வந்து நம்ம இங்கிருந்து பார்க்குறப்ப இவ்வளோதானே அப்படின்னு தெரியும், ஆனால் அதில் எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது, எவ்வளவு நீங்கள் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா அதில் என்னென்னலாம் தாண்டி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெளியிருந்து பார்க்குறப்ப எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வெளிக்கொணர்வு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று வெற்றி பெற்றதுனால வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க. அது என்ன நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் கொடை பண்பலை 100.5 இப்பொழுது. சரி, என்ன பாடல் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம்?
0: ஆமாம், என்னுடைய தொழில் நெசவு தொழில். இந்த நெசவு தொழில் சம்பந்தமான ஒரு பாடல் இது. கோடை பண்பலையில் ஒளிபரப்பே ஆகலன்னு நான் உறுதியாக சொல்வேன். இந்த பாட்டை வந்து சமுதாய வானொலியில் அது கேட்டதுனால அந்த பாட்டை, அந்த நெசவு தொழிலினுடைய சிறப்பு எடுத்து சொல்லக்கூடிய பாட்டு படம் புதுமை பெண். அந்த படத்தில் செந்தமிழ்நாட்டின் பாட்டு எனக்கு கொடுங்க. இது நேயர்கள் எல்லாம் நெசவாளர்கள் தான், பெரும்பாலும் டெய்லர்கள் நெசவாளர்கள் தான் இந்த நம்ம வானொலி கேட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அது பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு தாங்க
1: கேட்டுடலாங்க.
0: சரிங்க.

சேலம் கோயமுத்தூர் திருப்பூரோடு ஈரோடு பவானி சேலம் கோயமுத்தூர் மற்றும் ஜில்லாக்களிலும் நெய் தொழிலாளர் செய்தொழிலற்றார் கெட்டார் தெரு தெருவாக பிச்சை எடுத்தார் சிந்தாடி இருப்பிடம் விட்டார் தேயொரு பக்கம் தாயொரு பக்கம்.

வடக்கத்து சேட்டாம் மார்வாடி கடையில் வாயில் சிலுக்கு மல்லு பலவர் நதினிசுகள் ட்ரில்லு அதை வாங்காத விட்டு தள்ளு. வடக்கத்து சேட்டாம் மார்வாடி கடையில் வாயில் சிலுக்கு மல்லு பலவர் நதினிசுகள் ட்ரில்லு அதை வாங்காத விட்டு தள்ளு. கடனுக்கு கொடுத்து எழுதிடும் பில்லு கச்சேரி வரைக்கும் செல்லும் அவன் கடனுக்கு கொடுத்து எழுதிடும் பில்லு கச்சேரி வரைக்கும் செல்லும் தலையில் கணக்காய் போடுவான் கல்லு என்றே கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லு சொல்லு. நம்ம செந்தமிழ்நாட்டு கைத்தறி நெசவு வேலைகள் வேட்டிகள் வாங்குதேர் திராவிட நாட்டினர் சேமம் வேண்டி சிங்கார காடைகள்.

0: கடைக்கும் பாவுக்கும் ஈரிடை உண்டு, கேரளத்து முண்டு நம்ம கேரளத்து முண்டு. அது உடம்பு தேய்க்கவும் துடைக்கவும் உதவும் வேண்டாம் சர்வண்டு. விலை ஜோடி ஒண்ணுக்கு ரூபா ரெண்டு, ஆனா பன்னிரண்டு ரூபா ரெண்டும் பனிரெண்டு. எளியார் துயரம் நீங்கவும் தொழிலும் ஓங்கவும் தயவு செய்ய வேண்டும், எல்லோரும் தயவு செய்ய வேண்டும். நம்ம செந்தமிழ்நாட்டு கைத்தறி நெசவு சேலைகள் வேட்டிகள் வாங்குவீர், திராவிட நாட்டினர் சேமம் வேண்டி சிங்கார ஆடைகள் வாங்குவீர்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: யோகி பாபு நடிப்பில், மதுரா தயாரிப்பில், அமுதசாரதி இயக்கத்தில் ஒரு ஆன்மீக பயணம். சன்னிதானம் பி ஓ

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மணி 42 நிமிடம் ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 இது வெஞ்சார் வந்தார். வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய நேயர்களை வந்து தினமும் சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து யார் வந்திருக்காங்க, சிறப்பு விருந்தினராக நம்ம முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்காங்க சேலம் வேம்படித்தாளம் தண்டபாணி அவர்கள். நீங்கள் சொல்லுங்க ஐயா, எந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பை தந்தது, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று வெற்றி பெற்று வெற்றியாளராக வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. எந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா எப்படியெல்லாம் வெற்றி பெற்றீங்க, அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
6: வண்ணத்தூரியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை

0: செப்புக்கு சந்திமில். இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பல பரிசுகள் வாங்கியிருக்கேன். என்னுடைய பேரன் கொடுக்க கூட அந்த பரிசெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதாவது அவங்கள பேச வச்சு பரிசு கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்கேன். அது இந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சின்னு, அதாவது செப்புக்கு சந்திமில்ல பரிசு பெற்றோம்னா ஒரு ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் நேரத்துக்கே அழைத்து வந்து அவங்கள பேட்டி காண வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இது போன்ற என்னை போன்ற நேயர்கள்லாம் இதில் வந்து பங்கேற்கணுங்கிற ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதில் நானும் ஒருத்தனாக இருந்து நண்பர் பேச்சுமுத்து வந்து நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னார், இதில் எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற்று போகணும்னு சொல்லி ஒரு 5 மாதமாக, ஏன்னா மாதத்துக்கு ஒருக்கா தான் உள்ளே வர முடியும், அந்த ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. இது ஏன் இப்படி நாம் வெளியேறுறோம், இதை வந்து நாம் எப்படி நாம் வந்து வாகை சூடணுங்கிறதுக்காக அந்த சொற்கள் அவங்க கேட்குறாங்க இல்லையா ஜே பி ரமேஷ்குமார் ஐயா, அது கேட்கும்போது ஒற்றை சொல்ல பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். அவர் கேட்ட கேள்வி நான் அதுக்கு அது வந்து தொடர்ந்து ஒரு வார்த்தையை வந்து கூட்டி சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் உடம்புல வேர்வை அதிகமாக சுரந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். அதை வந்து குளித்து மகிழ்வேன் சொல்கிறத விட குளிர்ந்த நீரில் குளித்து மகிழ்வேன், இப்படி அப்படி ஒரு கொஞ்சம் நேரத்தை இழுக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அது இந்த தடவை அது வந்து நான் வாகை சூடியிருக்கேன். இது போன்ற என்னுடைய நேயர்களை நிறைய பேர், சோரம்பட்டியோட சேர் இளங்கோ, வெள்ளார் ரங்கசாமி, பேச்சுமுத்து, இந்த காசி விஸ்வநாதன், ஒட்டப்பட்டி செல்வம், ஓடைக்காட்டில் ராமசாமி, பல நேயர்கள் இது வந்து பங்கேற்று நாங்கள் கோடை பண்பலைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சி அமையணும். அவங்களுக்கு ஒரு வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா, அந்த ஒற்றை சொல்ல பதில் சொல்லாமல் தொடர்ந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த தமிழ் சொற்கள் புரியலைன்னா அந்த நிகழ்ச்சி அந்த ஒரு நேயர் வெளியேறும்போது அந்த தமிழ் சொற்கள் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கமும் சொல்லிடுறீங்க. அதை வந்து நாம் அதை குறிப்பெடுத்து வச்சுக்கலாம், இல்லை மனசில் பதிவு வச்சுக்கலாம். அப்போ நம்ம அந்த ரமேஷ்குமார் ஐயா கேட்கும்போது அந்த வார்த்தையை நம்ம அந்த இடத்துல எழுதி வச்சுருக்க அதை பார்த்து கூட சொல்லி அதை நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த வார்த்தையை வந்து நீங்கள் விடை சொல்லிடுறீங்க, சொல்லும்போது அதை நம்ம மனதை வெற்றி பெறணுங்கிற லட்சியம் இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் கவனிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேம்மா.
1: செப்புக செந்தமிழ் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து அனைவருக்கும் நிறைய பேருக்கு பிடித்த நிகழ்ச்சிகளில் ஒன்று இந்த செப்புக செந்தமிழ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு இவ்வளவு மெனக்கெடுதல்கள் இருக்கணும், இவ்வளவு முயற்சிகள் இருக்கணும், இவ்வளவு வந்து நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகள் நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கணும். அதுவும் நம்மளுடைய தாய்மொழி, அதை விரும்பி ரசித்து பழகி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இப்போ யோசிப்பாங்க, செப்புக செந்தமிழில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கா, இதை இப்படியெல்லாம் கையாளணும், இந்த மாதிரியெல்லாம் பேசணும், நம்மளுடைய பேச்சு வழக்கு தமிழ் அப்படிங்கிறது வேற, நம்மளுடைய அதாவது நம்ம ஒரு அந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உணர்வில் கலந்துருக்கணும்.
0: ஆமாம்,
1: அப்படிங்கிறது இருக்கு. அந்த உணர்வில் கலந்த தமிழை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய பேச்சு வழக்கில் பயன்படுத்தி அப்படிங்கிறது இருக்கு. இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம எப்படி வெற்றி வகை சூடலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம், அது மனசு விடக்கூடாது. ஒரு வாரம் வந்து அதெல்லாம் இப்போ வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் போகக்கூடாது. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும், அதை நம்பிக்கையோடு அதை செயல்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா.
1: சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிலர் வந்து நல்லா அப்படி நல்லா பயங்கரமாக வந்து முன்னாடி வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தன்னை தயார்படுத்திட்டு வந்திருப்பாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லி என்ன உடனே ஒற்றை சொல்.
0: ஆமாங்க,
1: அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வணக்கம் ஐயா, என் பெயர் வந்து இது, நான் இங்கிருந்து வந்திருக்கேன், எங்களுடைய ஊர் இது, எங்களுடைய கிராமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிராமம் அப்படின்னு தமிழ் சொல் அப்படின்னு வந்திருக்கோம், இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது, அப்படி இல்லாம இது வந்து கிராமம் அப்படிங்கறது தமிழ் சொல் இல்ல அப்படிங்கறதே வந்து நமக்கு பழக பழகதான் தெரியும். ஒரு சொல் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இது வந்து நமக்கான சொல் தான். சாதம் அப்படிங்கிறதே வந்து நம்ம தமிழ் சொல்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் வந்து சாதம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் கிடையாது, சோறு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு வாங்க. நம்ம எதுவுமே நம்ம நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடர்னாக மாறுறேங்கிறாங்க தெரியுமா, அந்த மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் சொல்லையும் மாடர்னாக மாற்றிக்கிறாங்க. சோறு அப்படிங்கிறது ரொம்ப அழகான தமிழ் சொல், அதை சோறு, தயிர் சோறு, லெமன் சோறு அப்படின்னு சொல்லணும். அதாவது இப்ப நான் கூட பாருங்க, லெமன் சோறு
0: கூட தமிழ் வார்த்தைன்னு நம்பிட்டு இருக்காங்க. தேநீர்னு சொல்றதை விட டீ அப்படிங்கறது தமிழ் வார்த்தைன்னு பெரும்பாலும் நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றுங்கிற இந்த நிகழ்ச்சியா இருக்கும் செப்புக செந்தமிழ்.
1: அதுதான், இதை வந்து நம்ம உற்று நோக்கி கவனிக்கும் போது தான், அடடா இதெல்லாம் தமிழே கிடையாதா, நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து தவறி நிறைய வார்த்தைகளை வந்து தமிழ் இல்லை அதை வார்த்தைகளை கூட தமிழ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அடாடா நம்ம ஒன்றும்

0: பயிற்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதாவது 6 to 60 வரை ஒரு மனுஷன், நான் 6வது வயசுலேருந்து 60, 62 வயசு இந்த 6 to 60 வரை கடந்து வந்திருக்கேன். என்னுடைய 16 வயதில் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் 6 to 60 வரை, அதில் கண்மணியே காதல் என்பது கற்பனையுங்கிற அந்த பாடல் அரும்பு மீசி துள்ளி வரும்போது எனக்கு அந்த பாடல் மேலே ஒரு ஈர்ப்பு, அதை நான் விரும்புகிறேன் அந்த பாட்டை.
0: அந்த பாடல் உங்களுக்காகவும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டு அனைவருக்காகவும் பாடலும் வந்துட்டு இருக்க கொடை மண்பலையின் 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி.

0: மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை 2:53 கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இன்றைய சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் வேம்படி தாளம் தண்டபாணி அவர்கள். இவர் எந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று வெற்றி வாகை சூடி இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத அவரை சொல்லியே கேட்டோம். ஆமாங்க, கடந்த மே 31 நடைபெற்ற செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில வெற்றி வாகை சூடி இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறாரு. வணக்கம் ஐயா, நிறைய நம்ம பேசிட்டோம். இப்ப வந்து நிறைய நிகழ்ச்சிகள் குறித்தன கருத்துக்களையும் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம ரொம்ப வந்து நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு இப்ப நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி எல்லாம் வெற்றி வாகை சூடுறதுக்கு மெனக்கெடுதல் ஏற்படணும்? மெனக்கெடுதல் அப்படிங்கிறத விட நம்மளுடைய முயற்சிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அதுவா வளர்ந்துடாது, நம்ம தண்ணி ஊத்தணும், உரம் போடணும். அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. முக்கியமா வந்து நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க குடும்பத்தார். அவங்கள பத்தி நீங்க சொல்லவே இல்லை. கண்டிப்பா வெளியே போகணும்னு உங்களை அடிக்க போறாங்க, அதெல்லாம் அவங்கள பத்தியும் சொல்லுங்க.
5: அதாவது என்னுடைய குடும்பம், என் மனைவி பேர் சாந்தி, 3 பொண்ணுங்க, சத்யா, பூர்ணிமா, தீபா. இவங்க இப்போ இவங்க பேரை சொல்லி தான் நான் கடிதம் எழுது கோடை பண்பலைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகாலமாக கடிதம் எழுதியிருக்கேன். இப்போ 10 வருஷமாக கடிதம் எழுதுறதை நிறுத்திட்டேன். அவங்க என்னுடைய குடும்பம் என்ன நெசவு தொழிலுக்கெல்லாம் துணையாக இருப்பாங்க. 3 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தியங்களாக இருக்காங்க. இந்த குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என் பேரம்பேத்திகள் தான் எனக்கு, இப்போ பெண்களோட என் மகள்களை விட பேரம்பேத்திகள் மேலே தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குமா. அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு வாரம் பார்க்கலைன்னா ரொம்ப மனசு இதாகிடும். யாரையோ ஒரு என் பேத்தி வயசு ஒட்டிய பெண்களை பார்த்தா அப்படியே என் பேத்தி மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு எண்ணம் தோணும். அவங்க மேலே அப்படி ஒரு பாசம் வளர்ந்துருக்கு. என்னுடைய பேரன் மூத்த பேரன் அன்னூர் ஆனந்த், நவனீஸ் நித்தீஸு, அருண்குமரன், ஸ்ருதி, துர்காசனி, சபரீஸ், இந்த 7 பேர குழந்தைகளுக்காக தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஆர்வத்தோடு நான் பார்த்துட்ருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியாக நான் ஒரு பாடல் தேர்வு செஞ்சுருக்கேன். அது வந்து பூவை பூச்சுடவா படத்தில் சித்தராமா பாடின பூவை பூச்சுடவா. இந்த பாடல் மாதிரியே என் வாழ்க்கை அமையணும், அதாவது முடியணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேம்மா. இந்த பாட்டை ஒளிபரப்புங்க. கோடை பண்பலைக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நம்ம குறிப்பாக என்னுடைய அருமை நண்பன் மங்களவர் ராசியார் தான் என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவார். அதை எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரி, செப்பு சந்தில் போய் வெற்றி பெற்றீங்களா, ஓடுங்க ஓடுங்க போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஊக்கப்படுத்தின மங்களப்பர் ராசிகரையாகவும் மற்ற அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறோம்.
4: ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை இன்றைக்கி சந்தித்தது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. முடிவு அப்படின்னு சொன்னீங்க, அப்படி எதுவுமே கிடையாது. என்றைக்குமே நீங்கள் வந்து அனைவருக்கு மத்தியிலையுமே கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய பேர குழந்தைகள் வந்து என்றைக்குமே வந்து எங்கள் தாத்தா போல் வருமா அப்படின்னு கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை எப்பயுமே சொல்லுவாங்க. நன்றிங்க ஐயா.
5: நன்றி, நன்றிம்மா, மிக்க நன்றிம்மா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே,

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொன்றும் பலவித இன்பங்களை அள்ளி அள்ளி தரும். இன்பங்கள் பலவிதமாக நம்மை மகிழ்வித்தாலும் அவை சங்கமிக்கும் ஓர் இடம் இன்னிசை கடல். அக்கடலில் மூழ்கி திளைக்க கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி அவர்களின் தெருவில் வர இருக்கிறது.

0: உங்களுடைய அவர்கள் சொந்தங்கள், நம் அனைத்து ஆனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தங்கள் பற்றின நிறைய பாடல்களை கொடுத்துருக்காங்கங்க. அதுவும் சொந்தங்கள்னால் இப்படி தாங்க இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளவு சொந்தங்கள் நமக்கு கிடைத்தாலும் நம்மளுடைய நம்ம உறவுக்கு நெருக்கமான, நம் இதயத்திற்கு நெருக்கமான சொந்தங்கள் கிடைப்பது வரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடலாக அன்பான குடும்பம் அப்படிங்கிறது முன்னக்கூட்டியே நம்ம காணக்கூடிய ஒரு சொந்தமாகும். நம்ம வீட்டிலிருந்து வெளியே வர்றோம் அப்படின்னா நமக்கு முதல் பாடத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள். வாச மலர்களின் தோட்டம், இது பாச மனங்களின் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னா பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் அனைத்தும் நம் சொந்த பந்தங்களால் உருவாகிறது என்கிறார் நம் நேயர் பூங்குடி.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: தென்னாசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பேக்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

மூன்று மணி 13 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டபாளையம் பூங்கொடியவர்

அவர்களின் தெருவில் சொந்தங்கள் என்ற தலைப்பில் அந்த சொந்தங்கள் தரக்கூடிய உணர்வாக இசைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களின் பாடல்களோடு. அடுத்த பாடல், வெற்றி பெறுவது மட்டுமல்ல விட்டு கொடுப்பதும் இன்பம்தான் என்பதை கற்றுத்தடும் இடம் குடும்பம். அதை உணர்வாக கொண்டு இசை கோலம் தீட்டும் பாடல் இது என்கிறார் நம் நேயர்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இப்பொழுது நம் கொடை பண்பலை 100.5 உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் மரம் நடும் விழாவானது நடைபெறுகிறது. அதன் நிகழ்வுகள் குறித்து தெரிந்து கொள்வோம் கொடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி உடன் அறிவிப்பாளர் ஹரி.

Hey,

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: இருக்கும்
5: வெறித்தனமா இருக்கும்.
6: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
6: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்

ஏழு மணிக்கு நான் அடுத்தது என்னதான்? மூன்று மணி 34 நிமிடம் ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். இன்றைய இரவு 7 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 வர இருக்கிறது. அடுத்தது என்ன?

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை
1: முன்னிட்டு
0: உங்கள் கோடை பண்பலை

0: மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன காப்பாளர் இணைந்திருந்தாங்க. கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் டி காயத்ரி அவர்கள் இப்பொழுது கொடைக்கானல்ல அவங்க ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசு மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் சி பொன்ரவி அவர்களும் இணைந்திருக்கிறாங்க. கூடவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய தன்னால் ஆர்வலர்கள் இணைந்திருக்கிறாங்க. மரக்கன்றுகளை நடுறதுக்காக, சுற்றுச்சூழல் தினத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இணைந்திருக்கிறாங்க. நமக்கு அடிக்கடி பழக்கமான ஒருவர் நம்மளோட இருக்கிறாங்க, ஆஷா ரவீந்திரன் அவர்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருக்கிறாங்க, கூடவே சமூக பணியும் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க இததான் இந்த மரம் நடும் விழாவை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசிடலாம். மேடம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கும் உங்கள் நேரலையில் உள்ள அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள்.
0: நிறைய பேர் இங்க ஒன்றிணைத்திருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக இதை செஞ்சிருக்கீங்க, யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாமா?
1: டிஎஃப்ஓ இணைந்திருக்காங்க, டிஎஸ்பி மேடம் இணைந்திருக்காங்க, இங்கே ஜிஎச்ல வந்து பொன்ரவி மேடம் இணைந்திருக்காங்க. இது எதுக்குன்னா மக்களுக்கு நிறைய தெரியப்படுத்தி மரங்கள் நிறைய நடணும் அப்படிங்கறது ஆர்வம் ஊட்டுறதுக்காண்டியே வந்து நிறைய மக்களை நாங்கள் கூட்டி இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகள்ல இருந்து இந்த பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதா எங்களோட உண்மையான நோக்கம். சுற்றுச்சூழல் தினம் வந்து நம்ம கொண்டாடப்படணும். அது வந்து ரம்ஜானு, பக்ரீது, கிறிஸ்மஸு, நியூ இயரு, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோட முக்கியமான நிகழ்ச்சியா இதையும் சேர்த்து கொண்டாடிட்டு வரணும். அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறை தனித்தனி மக்கள் வந்து உணர்வு பூர்வமா வந்து இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு
0: எப்படி வந்து பண்டிகைகள் கொண்டாடுறோமோ அது போல இது ஒரு பண்டிகையா, ஒரு விழாவாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
1: ஆமா ஆமா
0: மேடம். பொதுவா பார்த்தோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இருக்குது. நம்ம சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆற்ற வேண்டியது இருக்கு இல்லையா? இங்கேயுமே நிறைய பெண்கள் இணைந்திருக்கிறாங்க. பெண்களினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க.
1: பெண்களோட முக்கியத்துவம்னா எங்களால மட்டும்தான் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையே முறை பிரகாரம் 100% பிரிச்சு கொடுக்கப்பட முடியும். நம்மளுக்கு வந்து அரசு அதிகாரிகளும் துப்புரவு பணியாளர்களும் கம்மியா இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சா 10

0: பத்து பேருக்கு ஒரே ஆளு செய்யறதும் நம்ம ஒரு ஆளு பத்து பேரோட பணி செய்யறதும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்மளோட பணிகளை நம்மளே வீட்டிலேயே நம்ம சுத்தங்கள் ஆரம்பிக்கும் போதே நம்மளோட மக்குங்குப்பை, பிளாஸ்டிக்கு, அட்டை பேப்பரு, நியூஸ் பேப்பர்கள் அந்த மாதிரி உள்ளது மூணு நாலு வகையா நீங்க பிரிச்சு உரங்கள் ஆக்குறதுக்கும், இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரோடு போன்ற உபயோகத்துக்கும் உபயோகப்படுத்துறதுக்கும், அட்டையை ரீசைக்கிள் பண்ணி மற்ற உபயோகப் பொருட்கள் உண்டாக்குறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும். இது மூணு செஞ்சதுக்கு அப்புறம் இவேஸ்ட்னு ஒன்று இருக்கு, அது நம்ம வீடுகளில் வந்து செல்போன் ரிப்பேர் ஆனாலும் இல்லை எலக்ட்ரிக்கல் பொருள் ரிப்பேர் ஆனாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து பெண்களால் எங்களால் மட்டும் அதை பிரிக்க முடியாது. நம்ம வந்து காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பழைய பொருட்கள் எடுக்கிறவங்ககிட்ட மட்டும் கொடுத்துடக்கூடாது. பூமிக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம், பிளாஸ்டிக்கோட மோசமான விஷயம் இதுல இருந்து வர ரசாயனங்கள்ங்கிறது நாங்க தகவல் கொடுக்குறோம். இந்த மர நடுவுல நான் வந்து லேடிஸ் நிறைய இதுல இன்வால்வ் பண்றோம், ஏன்னா அவங்க வீட்டு குழந்தைங்களையோ பேர குழந்தைங்களையோ இதை இன்வால்வ் பண்ணி பழக்கப்படுத்திதான் ஆகணும். நான் காலையில எந்திரிச்சா ஒரு மரமோ ஒரு செடியோ வைக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா வரணுங்கிறதுதான் இந்த இன்டேஷனா கொண்டு வரும். அப்போ வந்து அந்த வருங்காலங்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு முதியோர்கள் விட்டு சென்ற பூமியை இந்த குழந்தைங்க ஆக்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில பண்றோம். இந்த வருடத்தினுடைய கருப்பொருள் கூட பார்த்தோம்னா 2026 காலநிலை மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் அதை தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம மரக்கன்றுகளை நாம் அதிகமாக நடும் பொழுது இந்த காலநிலை மாற்றத்தினுடைய நம்ம பாக்குறோம், இப்ப பருவநிலை மாற்றம்ங்கிறது தப்பி போகுது, எப்ப மழை பெய்யணும் எப்ப வந்து வெயில் அடிக்கணுமோ அது மாற்றம்ங்கிறது அடைஞ்சிருக்குது. இதை நம்ம வந்து சரி செய்ய முடியும்ன்றத நம்பலாம்.
1: கண்டிப்பாக நம்பலாம். நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பூச்செடி கூட வீட்டுல வாங்கி வச்சு வளர்க்கலாம். நம்ம கீழூர்ல இருக்கிற நம்ம கொடைக்கானல பொறுத்த வரைக்கும் துளசி செடி எல்லாம் வர்றது கஷ்டம். ஒரு பூந்தொட்டி வாங்கி ஒரு துளசி செடி வச்சாலும் அதுவும் செடிதான், 24 மணி நேரம் ஆக்சிஜன் தரக்கூடியது, அதையும் செய்யலாம். யாராலையும் செய்ய முடியாத எந்த வேலையும் கிடையாது. மக்களாகி நம்ம முயற்சி எடுக்காம எந்த அரசாங்கமோ யாருமோ வந்து இந்த உலகத்தை காப்பாத்த முடியாது. ஒவ்வொரு பர்சனும் எனக்கு எத்தனை வயசாகுதோ அத்தனை மரங்கள் நான் நட்டிருக்கணும். நான் அதை மீறி நட்டுட்டேன், இனியும் நானு என் பேர குழந்தைங்களோட வயசு 100 வயசு வரைக்கும் அவருக்கு உயிரோடு இருக்கணுங்கிற கண்டியே நான் நட்டிட்டே இருக்கிறேன். என் பக்கத்து வீட்டுல உள்ள பேர குழந்தைங்களோ என் குழந்தைங்களோ எத்தனை வயசாகுதோ அந்த குழந்தைங்களையும் சேர்த்தே நான் நட்டுட்டு இருக்கேன். நீங்களும் நட்டு எனக்கும் கொஞ்சம் ஆறுதல் இருக்கு. நம்ம இனி இப்ப வந்து நாட்டோட எல்லைக்கு போய் போராடி நம்ம வந்து இந்த நாட்டை காப்பாத்த முடியாது, ஆனா இந்த உலகத்தையும் நம்ம காப்பாத்தலாம் இந்த மரங்களை நட்டு வச்சிங்க.
2: ரொம்ப அழகு மேம், உங்களை வந்து தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க மரக்கன்றுகள் நடுறதுக்காக. கோடை பண்பலையில பேசிட்டு போகணும் அப்படின்றதுக்காக காத்திருந்தீங்க.
1: நன்றி
2: நன்றி நன்றி மேடம். இப்ப நம்மோடு ஒருவர் இணைந்து இருக்கிறாங்க, அவங்க யார் என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம். நான் வந்து முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் இங்க திருவற்றி செல்லபுரத்துல. நானும் வந்து சுயேட்சையா ஜெயிச்சு இருந்தவங்க தான்.
2: உங்க பேரு மேடம்?
3: என் பேரு செல்லா.
2: இப்ப மரக்கன்றோட நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்களையும் மரக்கன்று நடுறதுக்காக அழைக்கிறாங்க. இந்த சுற்றுச்சூழல் தினத்துல கோடை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: நான் வந்து ஒரு சமூக சேவகி, சிறந்த சமூக சேவகியான விருதுகள் நிறைய வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் நிறைய என்னை ஈடுபடுத்திக்குவேன். நிறைய இடத்துல என்னை வந்து இதுக்காக அழைப்பாங்க. நானுமே இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். மரக்கன்றுகள் இயற்கையை வந்து வளத்தை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்ன்ற விஷயத்துல, அதனாலதான் என்ன வந்து முக்கியமா இங்க கூப்பிட்டுருக்குறாங்க.
2: மரம் கையில வச்சிருக்கீங்க, நாட்டு மரம் கையில வச்சிருக்கிறதா தெரியுது. நாட்டு மரம் நடுறதுக்காக காத்திருக்கிறீங்க, தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்க சிறப்பாக. வாழ்த்துக்கள் மேடம்.
3: நன்றி நன்றி மேம். நன்றி.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
3: தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கோடைப்பண்பலை 100.5 உலக சுற்றுச்சூழல் தினத்திற்காக அரசு மருத்துவமனையில மரக்கன்றுகள் நடும் விழாங்கிறது சிறப்பா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல கலந்து கொண்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டி காயத்ரி மேடம் நம்மளோட இருக்கிறாங்க. ரொம்ப அன்பா ஆசையா பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. கொடைக்கானல் வந்து ஒரு வாரம் தான் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த முக்கியமான நாள் தான் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேடம். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மிக்க நன்றி. 100.5 கோடை எஃப்எம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பேசுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் June 5, அதாவது பாத்தீங்கன்னா லயன்ஸ் சப்தால் தான் இந்த மரக்கன்று வந்து நட்டிக்கிட்டு இருக்கோம். தமிழ் இலக்கணம் இருக்கும். அண்ட் அப்பாஸ் வந்துட்டு இந்த இயற்கைன்றது நம்ம கிடைச்ச ஒரு வரம். ஸோ அதுல வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இயற்கை நம்மளை பாத்துக்கும். ஸோ அதன் சார்பாக நீங்க எந்த அளவுக்கு ஒன் யூஸ் பிளாஸ்டிக் தவிர்க்கீங்க, அது தவிர்க்கறது மட்டும் இல்லாம அது தயவு செஞ்சு மண்ணில் போடாதீங்க. இட் இஸ் கோயிங் டு பி இன் த ஸ்டாண்ட் ஃபார் வயல் நிறைய டிகேட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மண்ணில் போடாதீங்க, குப்பை தொட்டியில போடுங்க. அண்ட் சித்தனமா தண்ணீர் மட்டும் மின்சாரத்தை சேமிங்க, சுற்றுச்சூழலை காப்பாற்றுங்க. நன்றி.
0: ரொம்ப அழகா தமிழ்ல எனக்கு திக்கும் அப்படின்ற வார்த்தையும் சேர்த்தே சொன்னாங்க. ஆனா இவ்வளவு அழகா தமிழ்ல பேசிருக்கிறீங்க. நம்மளுடைய கடமையை நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்க. மரம் நடுங்க அப்படின்றத மட்டும் சொல்லாம நீங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக், ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் எவ்வளவு பெரிய கெடுதலை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீர் மேலாண்மைங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நம்ம பண்பலைக்கு உங்களை வரவேற்கிறோம், கொடைக்கானலுக்கும் உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துறோம் மேடம்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: அதே நேரத்துல ஆகாஷ்வாணிக்கு 90 வருடங்கள் ஆயிருச்சு. 90 வருடத்துல அடியெடுத்து வைத்து அதனுடைய நிறைவு விழால இருக்குது. நம்ம வானொலிக்கும் வாழ்த்து தெரிவிங்க.
1: சோ ஆகாஷ்வாணின்றது பாத்தீங்கன்னா முத முதல்ல சுதந்திர தினத்தன்று நம்மளுடைய சுதந்திர கருத்துக்களை வந்து பரிமாற்றத்துக்காகவும் தான் வந்து முத முதல்ல துவங்கப்பட்டது. சோ அப்படி துவங்கி இன்னைக்கு எல்லா விதமான அவேர்னஸ் ப்ரோக்ராம் முதற்கொண்டு எல்லா விதமான செய்திகளும் இந்த மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியுது. ஸோ இந்த ஆகாஷ்வாணி சேனல் 90 இயர்ஸ் வந்து அட்டைன் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
0: நன்றி மேடம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடைப்பண்பலின் 100.5 உயிரிழப்பு நிகழ்ச்சியில இடையில நம்ம வந்து நேரலை நிகழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். சுற்றுச்சூழல் தினத்திற்காக மரம் நடு விழா இங்க ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் மரம் நடு விழால இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அரசு மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் இப்ப நம்மளோட பேசுறதுக்காக காத்திருக்கிறாங்க. டாக்டர் சி பொன்ரெடி அவர்கள் நம்ம பண்பலையோட தொடர்ந்து இணைந்திருக்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும், சுகாதாரம் சம்பந்தமா கொடுக்கணுமோ உடனே நம்மள தொடர்பு கொண்டு சுகாதாரம் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்று சுற்றுச்சூழல் தினத்திற்காக என்ன பேச காத்துட்டு இருக்கிறாங்க நம்ம கேட்கலாம். வணக்கம் மேடம்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே, அதாவது சுற்றுச்சூழல், உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த மருத்துவமனை வளாகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து வெறும் கட்டடமும் நோயாளிகளும் கட்டில்களும் மற்ற இயந்திரங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்க எனக்கும் விருப்பப்பட்டதே இல்லை. எங்களுக்கு வந்து சுற்றியும் வந்து நல்ல மரங்களும் நல்ல சுத்தமான காத்து தரணும் அப்படின்றதும் எங்களுடைய நோக்கமா இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து லயன்ஸ் கிளப் வந்து அவங்க வாலண்டியர் பண்ணி DFO பிளஸ் DSP மேடம் அப்புறம் என்னையும் வந்து இந்த மர நட விழாவில் என்னை பங்கேற்று வச்சதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்க வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் இந்த வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே அப்சர்வ் பண்ணுற நோக்கத்தில் நமக்கு வந்து இங்கே பேஷண்ட் நோயாளிகளுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு சிட் அவுட்டும் ப்ளஸ் அவங்க பிள்ளைங்களோட வந்து கொஞ்சம் நல்லா மன சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்குரிய சூழலும் அமைச்சு தரதா நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய மூவாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன தனிப்பட்ட முறையில் எங்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து அறிக்கை விடுறது மருத்துவமனையில் வந்து சுற்றுப்புற நமக்கு சுற்றி இருக்கிற காலி இடங்கள் எல்லாமே பசுமையாக இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு அறிவுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப பெரும் உதவியா இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
5: பாத்தீங்க அப்படின்னா இங்க அரசு மருத்துவமனையை சுற்றிலும் பசுமையாக வைத்திருக்கிறதுக்காக ஏற்கனவே நடப்பட்ட மரங்களை ரொம்ப அருமையா பராமரித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப புதிய மரங்கள் நடுறதுக்கான ஏற்பாடுகளையும் ரொம்ப அருமையா செஞ்சிருந்தாங்க. அந்த மர கன்றுகளை நடும் விழாங்கிறது நிறைய பேரோட இணைந்து இங்க நடந்துட்டு இருக்குது. மேடம், இந்த ஒரு விழால கோடை பண்பலை நேயர்களையும் சந்திச்சு பேசினதுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். தேங்க்யூ. நன்றி நேயர்களே, மீண்டும் இணைவோம்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரிழ

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்கலாம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 தெக்குமுக்கு வண்ணத்தோரிக்கை.

காஞ்சிக்கு பெருமை பட்டு, கவிதைக்கு அழகு சந்தமெட்டு, திசைகள் மொத்தம் எட்டு, இது திகட்டாத இன்னிசை தட்டு. அதில் இப்பொழுது வருகிறது திக்குமுக்கு பன்னத்தோரிகை. நிகழ்ச்சியில் இணைந்து திக்குமுக்காட இணைய வரலாம் சங்கத்து உறுப்பினர்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமாளர் 24 24 26 மற்றும் 290 330 மூன்றிலும் முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: காஞ்சிக்கு பெருமை பட்டு, கவிதைக்கு அழகு சந்தமெட்டு, திசைகள் மொத்தம் எட்டு, இது திகட்டாத இன்னிசை தட்டு. அதில் இப்பொழுது வருகிறது திக்குமுக்கு பன்னத்தோரிகை. நிகழ்ச்சியில் இணைந்து திக்குமுக்காட இணைய வரலாம் சங்கத்து உறுப்பினர்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமாளர் 24 24 26 மற்றும் 290 330 மூன்றிலும் முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.
1: இல்ல, நிஜமாவே மஞ்சப்பை எடுத்துட்டு திண்டுக்கல்ல வந்து இறங்கினேமா. திண்டுக்கல் கிழக்கு தெரு,
0: சரி,
1: திண்டுக்கல் மேற்கு தெரு.
0: நிறுத்துங்க. திண்டுக்கல் வடக்கு தெரு, திண்டுக்கல் தெற்கு தெரு.
1: எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொல்ற? இந்த இடத்துல பூரா தேடி பார்த்தேம்மா,
0: விசாரிச்சு பாத்துருக்கீங்க.
1: ஆமா, ஆனா
0: யாருக்குமே தெரியலன்னு சொல்லிருக்காங்க.
1: ஆமாமா,
0: அதனால நீங்க போயிட்டீங்க.
1: அதே தான், எப்படிமா அப்படி பார்த்தது மாதிரியே சொல்ற?
0: இத்தனை வருஷம்
2: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு.
0: இல்ல, இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கிறேனே, இது கூட தெரியாத உங்களை பத்தி.
1: சரிமா, இப்ப என்ன, இப்ப குடுக்கலன்னா என்ன, சம்பளத்தை இன்னொரு தடவை குடுத்துக்கலாமேனு அந்த மஞ்ச பைய
0: எடுத்துட்டு பத்திரமா அப்படியே போயிட்டீங்க.
1: வீட்டுக்கு வந்து
0: நீங்க வந்திருந்தா தானே போறதுக்கு.
1: சரிமா, ஏமா இதெல்லாம் சொல்ற?
0: சரி, முதலாளி அது கூட கிடைக்கட்டும், எனக்கு இருந்தாலும் கிடைக்கும். போன வாரம் கையில கட்டு போட்டிருந்தீங்க,
1: சரி,
0: இந்த வாரம் என்ன நெத்தில பட்டு போட்டிருக்கீங்க?
1: காச்சமா, காச்ச வந்துருச்சு.
0: காச்சலா? அடி வாங்கினா காயம் தானே முதலாளி வரும், காய்ச்ச வராதே.
1: அது உண்மைதான், ஒரு வழியில நீ சொல்றது சரியா தான் இருக்கு. ஆனா ஊம குத்தா குத்துனா காயம் வராதுமா,
3: என்ன
1: இல்லமா, நீ சொல்லுவேல அடிக்கிறதுனா இந்த வாய் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவேல, எந்த இடத்துல எதை சொல்லணும்ங்கிறதுல நடக்கிற தப்பு இருக்கு பத்தியா, அதனால மாட்டிக்கிட்டு.
0: ஒரு போன் வந்துச்சு. சரி,
1: அடுத்த வீட்டுல ஒருத்தி இருக்கா அவதான் அப்படின்னு சொன்னா, ஓ அமலாவா அப்படின்னு. என்னது? இல்ல இல்ல இல்ல, கமலாவா அமலாவா அப்படின்னு நானும் கரெக்டா பேரை சொல்லிவிட்டோமே அப்படின்னு நினைச்சு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். போனை அட்டன் பண்ணி பேசிட்டு வர்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிச்சு.
0: சரி,
1: என்னம்மா இவ்வளோ கோபமாக பேசுகிற, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாளாம், அவளுக்கு சேலை கட்டுறதுக்கே சரியாக வரலையாம், என்னை வந்து கட்டி விட சொல்கிறா, தயா இதே வேலை அவளுக்கு அப்படின்னு சொல்லணுன்னு நான், சரிம்மா நான் போகட்டா அப்படின்னு நான் சொன்னது குளிக்க.
4: சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
1: அப்படியே பாத்ரூமுக்கு பின்னாடியே வந்தாம்மா. பாத்ரூமுக்கு வெளியில இந்த டால்பி சவுண்ட் சிஸ்டத்துல டும் டும் டும் சத்தம் கேட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு குத்துமா.
0: நீங்க முதலாளி ஒரே வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கலாம், சரிம்மா நீ போய் கட்டிட்டோமா நான் குளிக்க போறேம்மா அப்படின்னு சொல்லிருக்கணும்.
1: இது தெரிஞ்சிருந்தா சொல்லியிருந்துருப்பானே. நான் அந்த நேரம் பார்த்து சரி நம்ம குளிக்க போலாமேன்னு சொன்னேன், டபுள் மீனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்குள்ள இருக்கிற டப்பா இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சிருச்சுமா. சரிம்மா,
0: இனிமேல் நீங்க வந்து பிளாஸ்டிக் டப்பாவை வாங்க கூடாது. இல்ல மாதிரி ஈ டப்பாவை வாங்கினீங்கன்னா அடிச்சாலும் உடையாது, நீடியத்தான் செய்யும், அடிதான் கொஞ்சம் பலமா.
1: ஒருத்தர் சுத்தியில வச்சு கரெக்டா ஒரு ஒரு 3 செகண்ட் கேப்ல டம் டம் அப்படின்னு அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குமா. ஒரு காபி வேணா குடிச்சிட்டு

0: நம்ம சங்க உறுப்பினர்களை சந்திக்கலாம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: அதாவது அதுல இருந்து என்னன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேசுற வார்த்தை வந்து எதை நினைச்சு பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை எந்த இடத்துல பேசுறோம், எதுக்கு அடுத்து அதை சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சங்க உறுப்பினர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவங்க வாட்டுக்கு இப்படி சொல்ல, நான் பாட்டுக்கு போயிட்டு வருவான்னு கேட்க, அவங்க எங்க அங்கேயான்னு நினைக்க, எப்படி சிக்கல்ல சிக்கிட்டே இருப்பாரு. காய்ச்சலே வந்திருக்காது, பாட்டு கூட பாட முடியல.
1: அதனாலதான் பாடல முதலாளே.
0: காலையில இருந்துமா ஒரு மூக்கு மட்டும் அடைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. யாரோ வந்திருக்காங்க, பாவத்துலயா? நீ இப்ப நீ சொல்றத பார்த்தா வருத்தப்படுற மாதிரியே தெரியலையா?
1: உங்களுக்கு தான் பாவம்னு சொன்னேன், அக்காவுக்காக சொல்லல.
0: வணக்கங்க.
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: வாழ்க வளமுடன். கரூர் மாவட்டம் நெருங்க.
0: சங்கத்துல நம்ம சங்கத்தை நடத்தி ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது
1: எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும்.
2: பக்கத்துல வேற சகோதரி வந்து ஏதோ ஒண்ணு பேசி அது உங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க பாருங்க, அவங்களுடைய
0: திறமைய ஏன்னு கேளுங்க. இத போய் அங்க போய் திண்டுக்கல் முழுக்க சொல்றது அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. சரி, திக்குமுக்க சொல்லுமா.
1: பட்டு மாமே பட்டு கட்டி பொட்டு வச்சு எட்டு வச்சு நடந்தா எட்டு ஒரு கண்ணும் பட்டு மாமி மேல பற்றும்.
0: சரி,
1: பட்டு மாமி பட்டு கட்டி பொட்டு வச்சு எட்டு வச்சு நடந்தா எட்டு ஊரு கண்ணும் பட்டு மாமி மேல பற்றும்.
0: இருங்க, எத்தனை பட்டு
1: பட்டு
0: வச்சு போயிட்டு வாங்க, நல்லபடி நல்லா வருவீங்க. இன்னும் யாரோ வர்றாங்க, அவங்க கிட்ட கேட்டுருவோம். வணக்கங்க. வணக்கங்க. சொல்லுங்க,
1: பேசுங்க.
2: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன் பசங்கய்யா.
0: திவாகரன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: பக்கத்துல இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க.
2: ரெண்டு பேரும் இருவரும் நலமாக இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஐயா. நம்ம நிலையத்துல எல்லாருமே அன்னைக்கு இருந்திருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி திவாகரன் உங்களோட பேசினதுல. இந்த திக்குமுக்கு ஒண்ணு இருக்கு, சொல்லிடலாமா? கரண்ட் போச்சுன்னு சொன்னது
1: பட்டு மாமி மேல பற்றும்.

0: மாமி பட்டு கட்டி பொட்டு வச்சு எட்டு வச்சு நடந்தா எட்டு ஊரு கண்ணும் பட்டு மாமி மேல பற்றும்.
1: திவாகரன்
2: பட்டு மேலே பட்டு வச்சு நடந்தா
1: போயிட்டு வாங்க, தஞ்சாவூர்லயே இருங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் என்ன செய்யறோம்னா, மறுபடியும் ஒரு சுக்கு காப்பியை பதுக்கி குடிச்சிட்டு அடுத்தவங்களா சந்திக்கிறோம். இந்த விண்ணு விண்ணுங்கிறது ஏதாவது குறையுமான்னு பார்ப்போம்.
0: சரி முதலாளி.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: யாருமா வந்திருக்காங்க?
0: தொண்டை
1: வேற பிடிக்குதுமா. வணக்கங்க. யாருங்க?
5: ஹலோ.
1: தங்கச்சி யாரு?
5: விஜயலட்சுமி. கம்பம் விஜயலட்சுமி பேசுறேங்க.
1: தங்கச்சி விஜயலட்சுமி,
5: ரொம்ப நாளாச்சு.
1: சொல்லுங்க தங்கச்சி.
5: உங்களோட பேசி அது ரவிச்சந்திரன் சார் கூட பேசணும்னு ரொம்ப ஆசை.
1: அப்படிங்களா?
5: பேசவே முடியல, லைனே கிடைக்கல.
1: சரிங்க தங்கச்சி.
5: ஆனா ரெண்டு பேரும் காமெடி பண்றது சூப்பரோ சூப்பர்.
1: இருப்பா. சரி தங்கச்சி விஜயலட்சுமி, இப்ப நீங்க அந்த திக்குமுக்க கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல.
5: நீங்க சொல்லுங்க, நான் லைன்.
1: ஆமா, இங்க போன் வயிறு வேற வந்துருந்துச்சு. சொல்லுமா. அப்ப
0: பட்டு மாமி பட்டு கட்டி பொட்டு வச்சு எட்டு வச்சு நடந்தா எட்டு ஒரு கண்ணு பற்றும். சுருக்கிட்டே
5: பட்டு மாமி பட்டு கட்டி நடந்தா
0: எப்படி, என்ன வச்சாங்க?
5: பட்டு மாமி பட்டு கட்டி பொட்டு வச்சு நடந்தா எட்டு ஒரு கண்ணும்
1: பற்றும். பாட்டு ஒரு சிறப்பான ஒருத்தர் வந்து பாடுவாரு, கேளுங்க.
5: என்ன
0: ஒரு முறை கேட்டு
1: என்னமா குத்து வாக்குறது நினைக்கிற நீ? அதானே பரவாயில்ல, நீங்க பாடுங்க. கொக்கர கொக்கர கோச்சே கொந்தளிக்கும் நெஞ்சு, அதான் அது மட்டும் மறக்காது உங்களுக்கு.
0: கொந்தளிக்கிறது கூட யாரும்

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏமா காத்தாயி
2: முதலாளி,
1: ஆனாலும் பரவாயில்லம்மா, இந்த கோயில் மாவிளக்கு இருக்குல்ல, போன தடவை நான் அந்த சுத்தியில எடுத்து அடிச்சு உடைச்சேன், அந்த மாதிரி இருக்குமோன்னு பயந்துகிட்டேதான் அந்த மாவிளக்க பிரிச்சேன். நல்லா தூள் தூளா உதிரியா நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு.
2: இல்ல முதலாளி, வீட்டுல இருந்து பஸ்ல வந்தனே திரம்டம் பாறை கிட்ட ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ரோலர்
1: இருந்து
2: ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு இந்த மாவு உருண்டைய மட்டும் கீழே வைக்கிறேன், சக்கரத்துக்கு கீழே இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு மட்டும்
1: முன்னாடி ஒரு நசுக்கு பின்னாடி
2: அதை மட்டும் செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி, என்னம்மா மாவு தானே அப்படின்னு சொன்னே அவங்க செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றிங்கண்ணே, இந்தாங்கண்ணே நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க அப்படின்னு. வேண்டாமா, நீங்க முதலாளிக்கு தானே எடுத்துட்டு போறீங்க, அவர்கிட்ட கொடுங்க.
1: அவருக்கு தெரியும் போது அது அப்படித்தான் இருக்கேன். ஆனாலும் இந்த ரோட் ரோலர்ல வச்சு நொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்க பத்தியா, அங்கனக்குள்ள இருக்குமா உங்க சமையல் பக்குவம்?
2: ஏன் முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்னமா?
2: இந்த கணவன் மனைவி சண்டை ஓயவே ஓதாயா? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா?
1: யாருமா சொன்னது கணவன் மனைவி சண்டை வந்து முடியவே முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, கணவன் மனைவி சண்டை முடிஞ்சிடும், நிறுத்திடலாம். ஆனா எப்படி அப்படின்னா, இதுக்கு மேல இவனை திருத்தவே முடியாதா கடவுளே அப்படின்னு பொண்டாட்டியும், இவளோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாதா கடவுளே அப்படின்னு புருஷனும் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு சண்டை முடிஞ்சிருமா. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் அதுல ஒரு வருத்தமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அது வந்து வாய்ப்பே இல்லை. இப்ப யாரோ வந்திருக்காங்க, போன திக்குமுக்கு யாரு சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லையே.
2: ஆமா முதலாளி, அதை மறந்துட்டு. இந்த
1: பட்டு மாமி எங்க போனாங்க, எட்டு வச்சு பொட்டு வச்சு?
2: அது வந்து தூத்துக்குடி ஸ்பிக் நகர்ல இருந்து ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன்.
1: பிரியதர்ஷன் ஆரியதர்ஷன்லாம் குட்டி பசங்க, அவங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருப்பாங்க எழுதும் போது.
2: லீவ்ல இப்ப முடிஞ்சிருச்சுல, அதனால உட்காந்து நாங்களும் சொல்லித்தரோம் எழுதித்தரோம் அப்படிங்கறது மாதிரி பண்ணிருக்காங்க.
1: நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க ரெண்டு பேரும், வெள்ளிக்கிழமை
2: எழுதி போட்டது.
1: சரி ஓகே, இப்ப வந்து யாருன்னு பார்த்துட்டு நம்ம அந்த தடுத்த திக்குமுக்க சொல்லுவோம். வணக்கங்க. வணக்கங்க. ஹலோ தங்கச்சி.
3: சொல்லுங்க.
1: யாருங்க தங்கச்சி?
3: நான் குறும்பவட்டில இருந்து பேசுறீங்க, மணப்பாறையில இருந்து.
1: மணப்பாறையில இருந்து குறும்பவட்டில இருந்து பேசுறீங்க, ஆனா தங்கச்சி யாருன்னு இன்னும் சொல்லல, ஒரு வாரம் ஆச்சு.
3: குப்பக்காளி.
1: குப்பக்காளி. சாமி பேரு.
3: நான் பேசுறது எனக்கே
1: கேக்குது. எனக்குமே இந்த அடி வாங்கினதுல இருந்து தங்கச்சி, நான் பேசுனது எனக்கே கேக்குது, மண்டை விண்ணு விண்ணுங்கிறதா? அது மாதிரி உங்களுக்கு ஏதோ சம்பவம் நடந்திருக்கு?
2: ஏன், அதெல்லாம் எங்களுக்கு நடக்காது முதலாளி.
1: இல்லையா?
2: குப்பக்காளி அக்கா வீட்டுல அவருக்கு வேணா நடக்கலாம்.
1: அப்படியா? இந்த லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் போடல இல்ல தங்கச்சி நீங்க, அந்த இதுல போன்ல அதெல்லாம் போட தெரியாதுங்க. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. இந்த திக்குமுக்கு ஒண்ணு இருக்கு, சொல்லிடலாமா? சொல்லுங்க.
2: அங்கப்பன் வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனோட தம்பி மகன் ரங்கப்பன் வச்சிருக்கிற ஜிலேபி கடை பக்கத்துல.
1: அவ்வளவுதான்.
2: அங்கப்பன் வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனோட தம்பி மகன் ரங்கப்பை வச்சிருக்கிற ஜிலேபி கடைக்கு பக்கத்துல.
1: அவ்வளவுதான். அவர் வந்து கடை வச்சிருந்தாரு, இப்ப காலி
3: பண்ணிட்டாரு.
1: ஒரு கடை இருந்துச்சுங்க முன்னாடி, அது இப்ப இல்லைன்னு சொல்லிருங்க. யாரு கேட்டாலும் ஜிலேபியே விக்கிறது இல்ல, இன்னொன்னு சாப்பிடறது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு காலி
2: பண்ணிட்டு சுகர் இருக்கு,
1: அதனால போயிட்டாருங்கிறதுக்காக. நீங்களும் கவலைப்படாம வீட்டுல இருங்க.
4: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர்.

0: பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
1: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அக்கா குப்பகாளி அக்கா போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன மாத்தி மாத்தி சொல்லி
6: அவங்க பேசுறது அவங்களுக்கே கேக்குறதுனால பயந்துட்டே போயிட்டாங்க.
5: இப்ப இந்த திக்குமுக எழுதுனது யாருன்னு
6: நீங்க? அவங்க வந்து முதலாளி, கரூர் மாவட்டம் வெங்கமேடு ரொட்டி கடை தெருல இருந்து அமுதா, கலா, கண்ணம்மா, கமலிச்செல்லம்.
5: ஓ, இவங்க எல்லாம் சேர்ந்து. சரி, இப்ப யாரு வந்திருக்காங்க நீங்க? அப்ப வணக்கங்க.
6: வாங்க.
5: நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் பிரியாணிக்கு வெங்காய பச்சரியா?
7: அடிப்பட்டதுனால
5: ரசம்
7: அவருக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு
5: அப்படியா? இல்ல, அதான் கொஞ்சம் அந்த மாவளை கொண்டு சாப்பிட்டான். அந்த ஒரு சுக்கு காபி ஒண்ணு குடிச்சதுல கொஞ்சம் அந்த விண்ணு விண்ணுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குக்கா.
8: என்னைக்கு
5: இருந்தாலும் பார்த்துதே ஆகணும்ங்கிறது உங்களுக்கு தெரியுது. சரி, இந்த திக்குமுக சொல்லுமா.
6: அங்கப்பன் வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனோட தம்பி மகன் ரங்கப்பன் வச்சிருக்கிற ஜிலேபி கடைக்கு பக்கத்துல.
5: சொல்லுங்க. ஐயோ, தங்கச்சி பேரை கேட்காம விட்டேன்.
6: நினைக்கிறேன்
5: சொல்லுங்க தங்கச்சி. ராணி
6: அங்கப்பன் வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனோட தம்பி மகன் ரங்கப்பன் கடைக்கு பக்கத்துல.
7: அங்கப்பன் அல்வா கடை வச்சிருக்க
5: அவங்களுக்கே கூப்பிடுமா? வணக்கங்க. வணக்கம். குறைச்சிட்டீங்களா வாலிம? லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அந்த ரேடியோவில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டீங்களா?
9: தென்காசி மாவட்டம் கரும்பலூர் மாணிக்கவாசகம் சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கா மாணிக்கவாசகம், நீங்க எப்படி இருக்கீய?
9: நல்லா இருக்கு சார்.
5: இந்த திக்குமுக்க கேளுங்க. அதே மாதிரி சொல்லணும். தென்காசி சாரல் இங்க வரணும். இப்ப நீங்க சொல்றத கேக்கும் போது அதாவது திருவிழாவில சூஸ் வாங்கி குடிக்க கூடாது. சரி, நீங்க கேளுங்க. மாணிக்க வாசகம், அங்கப்பன் வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனுடைய தம்பி மகன் ரங்கப்பன் கடைக்கு பக்கத்துல. அல்வா இல்ல, தீந்துருச்சு. அந்த பையன்
9: பக்கத்துல அவரு வச்சிருக்காரு.
5: யாரு? நம்ம இவரு, நம்ம நம்ம 3வது தெருவில் இருக்காருல்ல. அவரு பேர் என்னது?
6: ராமசாமியா?
5: இல்ல, அவரு பேரு காத்தமுத்துன்னு நினைக்கிறேன்.
6: காத்தமுத்து?
5: ஏன் உங்களுக்கு தெரியுமா காத்தமுத்து? மாணிக்க வாசகம்,
9: அவர்
5: தான். நீங்க என்ன செய்றீங்க? அப்படியே திருநெல்வேலி பக்கம்தான் உங்களுக்கு. குறுக்கு வாக்குல பஸ் ஏறி திருநெல்வேலி வரைக்கும் போய் அல்வா வாங்கிட்டு வாங்க. இப்ப யாரும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என்னன்னு கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சுக்கு காப்பிய கூட குடிச்சிட்டா அது இன்னும் கொஞ்சம் தேவலையா இருக்குமோ?

0: இந்த வெண்ணு வெண்ணுங்கிறது குறையுமோ அப்படின்னு தோணுதுமா?
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வணக்கங்க. சொல்லுங்க, வந்துட்டாங்களா வரலையா? தங்கச்சி யாருங்கம்மா? ஆ, கேக்குது கேக்குது, உங்களுக்கு கேக்குதா?
5: கோமதி
0: தங்கச்சியா?
6: ராஜலட்சுமி
5: நினைக்கிறேன்.
0: ரொம்ப சவுண்ட் அதிகமா,
5: கொஞ்சம் தெம்பா
0: ஓடி இருந்துட்டீங்க. ஆமா, என்ன பக்கத்துல ஒரே சத்தமா இருக்கு? குருவி? ஓ,
6: குருவியா?
0: குயிலா? மயிலா? என்ன கூவுது?
5: குயில் குயில் கூவுது.
0: குயில் கூவுதா? பாத்தீங்களா?
5: ஆமா, நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு குயில் கேக்குது.
0: பாத்தீங்களா செல்லத்துக்களை? அந்த செல்லத்துக்களை நாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா அது கேட்டு சொல்லிருங்க.
5: நல்லா இருக்காங்களாம் குயிலு.
0: சொல்லிட்டீங்களா? இப்ப கேளுங்க திக்கு முக்க. சொல்லுமா.
6: அங்கப்பன் வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனோட தம்பி மகை ரங்கப்பன் கடைக்கு பக்கத்துல.
0: சொல்லுங்க.
5: அங்கப்ப வச்சிருக்கிற அல்வா கடை இருக்கிறது தங்கப்பனோட தம்பி மகன் ரங்கப்ப வச்சிருக்கிற ஜிலேபி கடை பக்கத்துல.
0: பாத்தீங்களா, காய்ச்சல் அடிச்சாலும் கூட
6: உறுப்பினர்ங்கிறது சங்கத்து.
0: சரி, இன்னொரு பாட்டு இருக்கு, அதை கேட்டு தங்கச்சி ராஜேஸ்வரி இப்ப பாடுறீங்க.
5: ராஜேஸ்வரி இல்லனா
6: ராஜலட்சுமி?
5: என்ன பேர மாத்திட்டீங்க?
6: அப்படியேதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. நானு இவரோட
5: அண்ணிங்களை அடிக்கிறாங்க, வாயிலே குத்துறாங்க.
0: இல்ல, ஒரு பக்கம் மட்டும் காது சரியா கேட்க மாட்டேங்குதுமா, என்னன்னு தெரியல. போய் ஆஸ்பத்திரியில காட்டிட்டு அது அதுக்கப்புறம் தான் சரியாகும் நினைக்கிறேன். சரி, பாட்டை கேளுங்க. பாடுங்க.
5: அப்பாடா,
0: இப்படி எல்லாம் என்னைக்கு நாங்க பாடுறோம்?

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
7: ஏமா, அடுத்த திக்குமுக்கு போயிடலாமா காத்தாயி?
8: போலாம் முதலாளி. நானும் பல்வேறு டைரக்ஷன்ல யோசிச்சு பார்த்துட்டேன்.
7: சரி,

0: நான் எல்லா இதுலேயும் முதலாளி இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாவே அடி வாங்கியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தீர்வாகவே கிடைக்குது.
1: அப்படி கிடையாதும்மா, வாயை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருந்தாலுமே கூட நம்மளை வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படினாலும் அடிச்சிருவாங்கம்மா.
0: பேசாமல் இருந்தாலும் அப்படி எப்படி முதலாளி காரணமே கிடைக்காம எப்படி அடிக்கிறது?
1: நீ தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க. காரணமே இல்லாமல் ஒரு மனுஷனை அடிக்க முடியாது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது அன்னைக்கு உட்காந்து டிவி இது கையில் மொபைல் வச்சுக்கிட்டு பார்த்து ஜோக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்.
0: சரி,
1: சிரிக்கிறதுனா அப்போ நானாக தானே சிரிக்க வேண்டியதாகவே இருக்குது. அதனால் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த புள்ள வந்து எழுதாப்புல உட்காந்துச்சு. அந்த புள்ள பார்த்த பார்வையே, என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன், இருக்கக்கூடாதே கூடாதையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு.
0: சரி,
1: ஆனால் உண்மையிலேயே அப்படித்தான் அவன் நினச்சிருந்துருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்ன அவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட, ஏங்க போர் அடிக்குது, ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னா.
0: சரி,
1: வலைய விரிக்கிறாடா ரவி, கவனமாக இருந்துக்க அப்படின்னு நானாக சொல்லிக்கிட்டு, ஆ சரிம்மா விளையாடலாம், என்ன கேம்னு. நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் தப்பு தப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு.
0: சரி,
1: ஏம்மா திரும்பி சொல்லுமா என்னதுமா அப்படின்னு. நான் எந்த கேள்வி கேட்குறேனோ அதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லக்கூடாது, தப்பு தப்பாக சொல்லணும். ஏம்மா இந்த கேம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா, ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறது தப்பா தப்பா இருக்கும். அதனால நீ கேளுமா அப்படின்னு. என் பேர் என்ன
0: அப்படின்னா,
1: கவிதா அப்படின்னு. யார் அந்த கவிதா அப்படின்னா, ஏம்மா நீ தானம்மா சொன்ன தப்பு தப்பாக சொல்லணும்னு சொல்லி சொன்னேன், அதனால் நான் வந்து மாற்றி சொல்கிறதுக்காக நான் கவிதான்னு. நீ வந்து இப்படி இப்படி இப்படி கேட்டால் எப்படி, நான் இல்லைம்மா நான் அந்த ஆட்டிக்கு வரல, நான் எந்திரிச்சு நான் வெளியில் ஊரை விட்டே போகிறேம்மா நான் அப்படின்னு கிளம்புனேன்ல. சரி சரி விடுங்க, இன்னொரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு. சரி கேளுமா அப்படின்னு. என்னோட பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னுச்சு, பிப்ரவரி 23 அப்படின்னு. அன்னைக்கு தான் கவிதாவுக்கு பிறந்த நாளா அப்படின்னு கேட்டேன். அதனால் ஒரு மனுஷன் காரணத்தோடு தான் அடி வாங்குறியா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது. நம்மளை அடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் அவன் தான் வா வா வா வான்னு கூப்பிட்றானே, முறுக்கிக்கிட்டு
0: போறேன்
1: போய் கிட்னி எடுத்து விட்டாங்கல்ல, எவளுக்காக மௌன விரதம் இருக்குன்னு கேட்டு அதுக்கே அடி வாங்கணும். யாரோ வந்திருக்காங்க யாருன்னு கேப்ப. வணக்கங்க,
0: ரொம்ப சிரமம் முதலாளி.
1: வணக்கங்க.
2: வணக்கம், பழனியிலிருந்து கருணாநிதி சார்.
1: கருணாநிதி
2: சார்,
1: திக்குமுக்கு போயிடலாமா கருணாநிதி?
2: போயிடலாங்க சார்.
1: போயிடலாம், சொல்லுமா.
0: புவனகிரியில இருக்கு ராஜேஸ்வரி, கிருஷ்ணகிரியில இருக்கிற புவனேஸ்வரியோட தங்கச்சி.
1: சரி,
0: ஏலகிரியில இருக்கிற காளீஸ்வரி, ராயகிரியில இருக்கிற மாரீஸ்வரியோட தங்கச்சி.
1: சொல்லுங்க கருணாநிதி.
0: ராஜேஸ்வரி, கிருஷ்ணகிரியில இருக்கிற புவனேஸ்வரியோட தங்கச்சி.
1: சரி, அதை மட்டும் சொல்லுங்க.
2: புவனகிரியில இருக்கிற ராஜேஸ்வரி, கிருஷ்ணகிரியில இருக்கிற புவனேஸ்வரியோட தங்கச்சி.
0: ஏலகிரியில இருக்கிற காளீஸ்வரி, ராயகிரியில இருக்கிற மாரீஸ்வரியோட தங்கச்சி.
2: ஏலகிரியில் இருக்கிற ராஜேஸ்வரி, மாயகிரியில் இருக்கிற
1: மாயகிரியா
0: ராயகிரி?
2: ராயகிரி சாய்.
1: சரி,
0: புவனகிரியில இருக்கிற ராஜேஸ்வரி, கிருஷ்ணகிரியில இருக்கிற புவனேஸ்வரியோட தங்கச்சி, ஏலகிரியில இருக்கிற காளீஸ்வரி, ராயகிரியில இருக்கிற மாரீஸ்வரியோட தங்கச்சி.
2: ஏலகிரியில் இருக்கிற காளீஸ்வரி, மாயகிரியில் இருக்கிற ராஜேஸ்வரியோட தங்கச்சி.
1: சரி, அந்த ரெண்டாவது மட்டும் நான் தப்பா சொன்னேன்ல, அதை மட்டும் இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குங்க கருணாநிதி, அதை நீங்க பாடணும். அண்ணன் பாடுவாரு, கேட்டு பாடுங்க.
3: பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
1: அந்த லல்ல லல்லலா நல்லா வரணும், பாடுங்க.
2: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை.
1: இல்லை,
2: அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை.
1: இல்லை,
2: அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாம் அவள் இல்லை.
1: நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி போய் அந்த காலேஜ் வாசல்ல நின்னுகிட்டு இருக்காரு.
4: தந்தான்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: மாலையும் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் ஆகி போச்சு.
5: ஆமா முதலாளி,
4: அது யாரு கலர் கலரா எழுதிருந்ததுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்படி வீடு கிளம்பிடலாம்.
5: சத்தியமங்கலம் கே இன் பாளையம் பேச்சு முத்து,
4: அவர் தான் அந்த சங்ககிரி, தங்ககிரி,
5: ராயகிரி, ஏலகிரின்னு எல்லாத்தையும் எழுதி விட்டவரு.
4: சரிம்மா.
5: ஏன் முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம்.
4: என்னம்மா?
5: அதாவது இல்ல இல்ல, நீ அடியா அடி வாங்குறத பத்தி தான். அக்கா எப்ப முதலாளி உங்களை ரொம்ப அடிப்பாங்க? எந்த மாதிரியான மைண்ட் செட்ல, ரொம்ப கோவமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப எரிச்சலா, எந்த மாதிரி நேரத்துல?
4: இல்ல இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன், கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் நேரடியா பதில் சொல்றேன். வேற ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த சம்பவத்தின் மூலமா அக்கா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரிகளுமே எப்போ வந்து வேற மாதிரி கோக்குமாக்கா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
5: அப்படியா, சொல்லுங்க.
4: மாப்பிள்ள ஒருத்தர் வந்திருந்தேன், என்கிட்ட கேட்டான், ஏன் மாப்பிள்ள நேத்துல இருந்தே பாரு உன் தங்கச்சி என்கிட்ட உரண்டை எழுத்துக்கே இருக்கா மாப்பிள்ள, சரியா பேச மாட்டேங்கிறா, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்குறா, இப்படியே செய்யறா மாப்பிள, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல மாப்பிள, ஏதாவது நீ சொல்லு, எனக்கு முன்னாடியே கல்யாணம் முடிச்சு நீ அப்படின்னு என்கிட்ட கேட்டான்.
5: சரி,
4: நான் சொன்னேன், தங்கச்சி எதும் வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வந்துச்சா, அவங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமா மாப்பிள்ள, எப்படி இப்படி கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ள, சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கு, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ப்பு, ஒரு வாரத்துக்கு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேம்மா.
5: ரொம்ப சிரமம் தான் முதலாளி, ரொம்ப சிரமம்.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சிறப்பின் மனத்தை இதயத்தில் பூசி நிறைவுக்கு வருகிறது இன்றைய திக்குமுக்கு வண்ணத்துறை நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியநுட்பம் எஸ் அனீஸ், ஆர் சுந்தரராஜன், தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா, கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர், கணேஷ். 100.5 இணைய மனசு மயங்கும் மந்தகாச பொழுதில் இதயங்களில் இசை செந்தூரம் பூச வருகிறது. ஆர்கேஜி இணையின் சித்திர செவ்வானம் சிவக்குமன். கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5
2: ஆர்கேஜி நெய்
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் சித்திர செவ்வானம்.

மங்கும் வெளிச்சத்தில், மனம் வீசும் மலர் கூட்டத்தில், சிறகை விரிக்கும் பறவைகள் கூட்டத்தில், வெப்பமும் இன்றி குளிரும் இன்றி ஒருவிதமான தென்றலின் வாசம், வாசம் வீசும் தென்றலோடு இசைமீட்டி சுவைக்கும் தேநீரோடு இடைக்கால இன்னிசை மெட்டுகளை கேட்டு ரசிப்போம். கோடை பன்மலை நுறுப்புளி ஐந்தில் சித்திரச்சே வானம், உங்களுடன் லக்ஷ்மி. வணக்கம் நேர்களே.

0: ஆபரேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன்.

மாலை பொழுதை இசை தென்றலால் இணைப்பும் கோடை பன்மலை 100.5 சித்திரச்சவானம். இடமாறும் இதயம், இளமை பரிமாறும் காதல் முளைத்திட, கை முளைத்து கால் முளைத்து தென்றல் நடைபோடும். முளைத்த காதல் பரிமாறப்பட்டால் காதல் என்றால் காதல் என்று மட்டுமே சொல்ல முடியும். காதல் என்றால் காதல் என்று மட்டுமே சொல்ல முடியும். அப்படியான வார்த்தை அது.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

இடைக்கால மெட்டுகளோடு கேட்டு ரசிப்போம் நம் கொடை பன்மலை 100.5 சித்திரச்சவானம். நெஞ்சில் பொங்கும் பாடல் தூறலோடு இசை மீட்டுகிறது. நெஞ்சில் பொங்கும் பாடல் தூறலோடு இசை மீட்டுகிறது. இதை சின்ன சின்ன தூறல் என்று எப்படி சொல்வது? ஒவ்வொரு துளியிலும் ஒரு வார்த்தை, அதை இசையோடு கோர்த்து காதல் சொல்ல இதயம் மறுப்பது எப்படி?

இதே மகிழ கேட்டு ருசிப்போம் கொடிப்பன்மலையின் நூறுப்பிழைந்தில் சித்திரச்சே வானம். அவன் நெஞ்சில் ஓர் நிம்மதி, அவன் நெஞ்சில் ஓர் நிம்மதி. காரணம் கேட்டால் இதயம் பேசிய வார்த்தைகளை கதையாய் கூர்த்து அவள் கேட்க சொல்கின்றான். அவளோ சலிக்காமல் கேட்கின்றாள். சலித்து போற கதையா இந்த காதல் கதை, சலித்து போற கதையா இந்த காதல் கதை. சொன்னவனுக்கு நிம்மதி, கேட்டவளுக்கு சொர்க்கம். இதில் சலிப்பு எப்படி வரும்?

வணக்கம், நான் உங்க பாக்யராஜ் பேசுறேன். சிரிப்பு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. சிரிப்பு மட்டுமல்ல, இசை கூட சிறந்த மருந்து தான். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த அந்த இசை கோடை எஃப்எம் வந்து நமக்கு செவிக்கு விருந்தா வழங்கிட்டு இருக்கு. வரும் கோடை எஃப்எம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். ஆர்கேஜி நெய்
1: ஆர்கேஜி நெய்
0: வழங்கிய சித்திரை செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கேட்டு ரசிப்போம் கொடிப்பன்மலையின் 100.5 சித்திரச்ச வானம். நகர்ந்து போகட்டுமே எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமானாலும், நகர்ந்து போகட்டுமே எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமானாலும், பல ஜென்மங்கள் கடந்து போனாலும் வானும் நிலவும் பிரிந்து போனது இல்லையே. இந்த கணவன் மனைவி பந்தமும் அப்படிதானே.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 4 வழிப்பறி தொடர்ச்சி. ஒரு பக்கம் மாரப்ப பூபதி, இன்னொரு பக்கம் சக்கரவர்த்தியின் குமாரி, இப்பொழுதோ நேராகவே சக்கரவர்த்தி. இப்படி தன்னை அபாயங்கள் சூழ்ந்திருப்பதாக எண்ணிய போது உடனே விக்ரமன் உறையூருக்கு போக வேண்டும் என எண்ணினான். இனி மாமல்லபுரத்தில் ஒரு குதிரையை வாங்கிக் கொண்டு உறையூருக்கு போகலாம் என்ற உத்தேசம் விக்ரமனுக்கு இருந்தது. அந்த உத்தேசத்தை இப்போது கைவிட்டான். குதிரை வாங்குவதற்கு பிரயத்தனம் செய்தால் அதனால் என்ன விளையுமோ என்னமோ. மாரப்பன் மறுபடியும் தன்னை பார்த்துவிட்டால் அவனிடமிருந்து

0: தப்புவது கஷ்டமாகலாம். நல்ல வேளையாக அந்த சமயத்திலே சக்கரவர்த்தி வீதியிலே வந்தார். அருள்மொழியை பற்றி மாரப்பன் ஏதோ சொன்னதும் தான் பதறிவிட்டது விக்ரமனுக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை தன்மேல் சந்தேகம் கொண்டு உண்மையை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அப்படி வஞ்சகமாக பேசினாரோ. இன்னும் ஒரு வினாடி பொழுது சக்கரவர்த்தி வராதிருந்தால் சித்தப்பா தன்னை கண்டுபிடித்திருப்பார். கண்டுபிடித்து என்ன செய்திருப்பாரோ என்பது மறுபடியும் விக்ரமனுக்கு நினைவு வந்த போது அவனை என்னவோ செய்தது. மாமல்லபுரத்துக்கு அவர் எதற்காக வந்திருக்கிறார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எதுவாயிருந்தாலும் அவர் இப்போது இங்கே இருப்பது ஒரு விதத்தில் நல்லதாய் போயிற்று. அவர் அங்கு இருக்கும் போதே தான் உறையூருக்கு போய் அன்னையை பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும். இன்றைக்கே இவ்விடமிருந்து கிளம்பிவிட வேண்டும். வழியிலே எங்கேயாவது குதிரை கிடைத்தால் வாங்கிக் கொள்ளலாம். இவ்விதம் தீர்மானம் செய்து கொண்டு விக்ரமன், இனி அவனுடைய உண்மை பெயராலேயே நாம் அழைக்கலாம், தான் தங்கியிருந்த சத்திரத்தை நோக்கி விரைந்து சென்றான். போகும் போது முன்னும் பின்னும் அடிக்கடி பார்த்து கொண்டான். குதிரை சத்தம் கேட்டால் உடனே கூட்டத்தில் மறைந்து கொண்டான். இவ்விதம் சென்று சத்திரத்தை அடைந்ததும் அங்கு வழி பிரயாணத்திற்காக தான் சேகரித்து வைத்திருந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு குள்ளனையும் மூட்டைகளை சுமந்து வருவதற்காக அழைத்து கொண்டு கிளம்பினான். தான் சத்திரத்துக்குள்ளே சென்றிருந்த போது குள்ளன் வெளியில் காத்திருந்த ஒரு மனிதனுடன் சமிக்ஞை மூலம் ஏதோ பேசியதை அவன் கவனிக்க கூட இல்லை. விக்ரமன் குள்ளனுடன் மாமல்லபுரத்தை விட்டு கிளம்பிய போது அஸ்தமிக்க ஜாம பொழுது இருக்கும். நகர வாசலை கடந்து அவன் வெளியே ராஜபாட்டையில் நடக்க ஆரம்பித்த சமயம் மாலை கதிரவனின் கிரணங்கள் பசும்பொன் நிறத்தை அடைந்திருந்தன. அந்த காலத்தில் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி நகருக்கும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கும் ராஜபாட்டைகள் சென்றன. மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி செல்லும் பாதையானது எப்போதும் ஜனங்களின் போக்குவரவினால் ஜே ஜே என்று இருக்கும். குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் பல்லக்குகளிலும் ஜனங்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அந்த ராஜபாதை நெடுகிலும் ஒன்றுக்கொன்று வெகு சமீபத்தில் ஊர்கள் உண்டு. கோவில்களும் மடாலயங்களும் சத்திரங்களும் தண்ணீர் பந்தல்களும் பலவித கடைகளும் பாடசாலைகளும் நெடுகிலும் காணப்படும். இதனாலெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து புதிதாக வருகிறவர்களுக்கு மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி வரையில் ஒரு பெரிய நகர்தானோ என்று தோன்றும். இத்தகைய ராஜபாட்டையிலிருந்து இடையிடையே பிரிந்து சென்ற குறுக்கு பாதைகளும் ஆங்காங்கு இருந்தன. இந்த குறுக்கு பாதையில் ஒன்று மாமல்லபுரத்துக்கு கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் பிரிந்து அடர்ந்த காடுகளின் வழியாக சென்றது. மாமல்லபுரத்திலிருந்து நேரே உறையூருக்கு போக விரும்புவோர் இந்த குறுக்கு பாதை வழியாக போனால் காஞ்சிக்கு கொஞ்ச தூரம் தெற்கே உறையூர் ராஜபாட்டையை அடையலாம். குறுக்கு வழியில் செல்வதால் 3 காத தூரம் அவர்களுக்கு நடை மீதமாகும். ஆனாலும் அந்த காட்டுப்பாதை வழியாக ஜனங்கள் அதிகமாக போவதில்லை. முக்கியமாக இரவில் யாருமே போக மாட்டார்கள். ஏன் சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

இடைக்கால மெட்டுகளோடு கேட்டு ரசிப்போம் கோடை பன்மலையின் 1.5 சித்திரச்சவானம். உருகி போகும் இதயத்தை காப்பாற்றுவது எப்படி? உருகி போகும் இதயத்தை காப்பாற்றுவது எப்படி? ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு புன்னகை, அது போதும் உருகி போகும் இதயத்தை காப்பாற்ற. இந்த ஒரு வார்த்தை, பார்வை, புன்னகை புயலையே தென்றலாய் மாற்றும்போது இதயத்தை காப்பாற்றாமல் இருக்குமா?

இரவிலே கனவிலே பாடவானே, இதயமே உருகுதே அடியேனடி சோதனை, தினம் வாலிப வேதனை.

மாலை நேர மதுரத்தில் இடைக்கால மெட்டுகளோடு பயணித்தது நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கற்பாறையில் செதுக்கிய சிற்பங்கள், கழையிழகு மங்காத அற்புதங்கள், கடல் அலை வந்து பாதங்களை வருடி செல்லும் அழகிய தரிசனத்தில் இன்று நாம் செல்லலாம் தேவிப்பட்டினம். 18ஆம் நூற்றாண்டின் ஆலயம், தமிழக அரசின் வரலாற்று பதிவேடுகளில் இடம்பெற்ற பாரம்பரிய திருக்கோயில், ஆன்மீக அமைதியும் பழமையான கட்டிடக்கலையும் அமைந்த அற்புதமான ராமநாதபுர மாவட்ட திருத்தலம். ராமாயணத்தின் கோயில்களில் ஒன்றுதான் நவபாஷாணம் நவகிரகங்கள் கோயில். ஆலயத்திற்கு ராஜகோபுரமோ கொடிமரமோ இல்லை. நிலப்பரப்பிலிருந்து நிறைய தூண்களை கொண்டு நீண்ட நடைபாதை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடலின் அழகை பொறுத்து நவகிரக சிலைகளும் சிறிதளவோ அல்லது முழுமையாகவோ நீரில் மூழ்கி இருக்கும். சில நாட்களில் பக்தர்கள் தங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வதற்கு முன்பு நீராட அனுமதிக்கிறார்கள். தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யும் தலம். அழகிய கடற்கரை கிராமம். தலபுராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? ராமர் சீதையை தேடி பயணம் செய்த போது அசரீரி வாக்காக அம்பிகை காட்சி தந்து, ராமா, நீ மனிதனாக அவதாரம் எடுத்துள்ளதால் உன்னை நவகிரக தோஷம் பிடித்துள்ளது. அதனை போக்க சமுத்திரத்தில் நீராடி கடற்கரை மணலில் நவகிரக லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகு இலங்கைக்கு புறப்படு என உத்தரவிட்டாள். கிரக தோஷம் தீர 9 வகையான மண்ணை பிடித்து வைத்து ராமர் வழிபடும் போது சீற்றமுடன் கடல் இருந்ததால் அலைகளால் அடித்து செல்லாமல் இருக்க ஆதிஜகநாத பெருமாளை வழிபட்டார். பெருமாளும் எழுந்தருளி கடல் அலைகளின்றி ஆரவாரமற்ற அமைதியுடன் இருக்க செய்தார். கடல் நீரில் நிலை கொண்ட நவபாஷாணம் நாளடிவில் இறுகி கற்களாகி போனது. நவகிரகங்களும் நவபாஷாண கற்களால் ஆனவை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என நவகிரகங்களும் வஸ்திரங்கள் அணிந்து வரிசையாக கடலுக்குள் இருப்பதை பார்க்க

0: பேரிலே இரசித்துக் கொண்டே சற்று பயத்தோடு செல்லலாம். நடந்து செல்லவும் நவகிரகங்களை தரிசனம் செய்யவும் பாதுகாப்பான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இங்கு அலை இல்லாமல் அமைதியான கடல் பார்க்கலாம். அலைகள் வீசுவதில்லையே தவிர அகர்ஷண சக்தி அதிகம். இத்தலத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் சௌந்தர நாயகி உடனுரை திலகீஸ்வரராக எழுந்தருளி ராமபிரானுக்கு அருள் செய்தார்கள். ராமபிரானுக்கு சனி தோஷத்தை நிவர்த்தி செய்த தலம் இது. ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை 10 நாள் திருவிழாவின் போது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தமாட வருகிறார்கள். அதே போல தை அமாவாசை அன்றும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுகிறார்கள். சீதாதேவி கவர்ந்து செல்லப்பட்ட போது தன் அடையாளத்திற்காக தான் அணிந்திருந்த ஆபரணங்களை பொட்டலமாக கட்டி போட அது விழுந்த இடம் தேவி பொட்டலம் என்றாகி தேவி பொட்டணமாக மருவி பிறகு தேவி பட்டணமாக மாறிவிட்டது. நவகிரகங்கள் கிட்டத்தட்ட 2000 வருடத்திற்கு மேலாக கடலில் இருந்ததாலும் அன்று முதல் இன்று வரை நவகிரகங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் வெகு சிறப்பு. நவகிரகங்களுக்கு நவதானியம் வைத்து 9 முறை சுற்றி வந்து வழிபட்டு அன்னதானம் வழங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. தங்கள் கைகளாலேயே தொட்டு அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம் என்பதால் தேவிப்பட்டணம் சிறப்பு பெறுகிறது. நவகிரக தோஷங்கள் தீர தேவிப்பட்டணம் செல்லலாம், அருள் பெறலாம். இன்று தேவிப்பட்டணம் நவகிரக கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, மற்றவர்களுக்கு ஏற்படுதோ இல்லையேங்க, எனக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த நாளை உற்சாகமாக தொடங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு வேலையை கூட பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சா அவங்களுக்குள்ள அந்த ஒரு உற்சாகம் கரைபிரண்டு ஓடும். இப்படி கூட வைங்களேன், இந்த படகு ஓட்டுறவங்க ஏலே ஏலே ஐலசா அப்படின்னு ஒரு பாடுறதும், இந்த மரத்தை தூக்குறவங்க இது பண்ணுறவங்க ஏய் தூக்கு அப்படி விடாத இருந்தா அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிறது தாங்க. அந்த உற்சாகம் மனசுக்குள்ள இருக்கிற போது நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும். நல்ல கவிதையை பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கே. திருவள்ளுவரோட சொல்றாரு, உண்மை மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறார். யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறார். வாய்மையை காட்டிலும் பெருசா உலகத்துல வாய்மை என்ன? உண்மை தானங்க, வாயில இருந்து வர்றதானே. உண்மையை காட்டிலும் நல்ல பொருள் உலகத்துல இருக்கா? உண்மையா இருந்துட்டாலே நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேருங்க. உண்மையே நன்மைக்கு வழி அப்படி கூட வச்சுக்கோங்க. எப்படி இதை சொல்ல முடியும்? ஒரு உதாரணம் ஏதாவது சொல்ல வேண்டாமா? சமீபத்தில் அந்த உற்சாகம் மனசுக்குள்ள இருக்கிற போது நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும். நல்ல கவிதையை பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கே. திருவள்ளுவரோட சொல்றாரு, உண்மை மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறார். யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறார். வாய்மையை காட்டிலும் பெருசா உலகத்துல வாய்மை என்ன? உண்மை தானங்க, வாயில

0: இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இதனால என்ன கிடைக்க போகுது, போறப்ப விடாம நம்மளை போட்டு வேலையை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பொருள் இல்லாம
1: வீட்டை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீனா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இதயத்தின் ஓரங்களில் அமைதியாக பூக்கும் சில நினைவுகளுக்கு எப்போதும் பின்னணியாக இருப்பது இசைதான். அந்த இசை மலர்களை ஒன்று சேர்த்து உங்கள் மனங்களில் தூவ வருகிறது. கதம்ப மலர்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம். Thank you.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

இன்று இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தமிழ்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா அவர்கள் மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா அவர்கள்.

0: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
0: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான

0: பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்து கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
1: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்,

கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கலாம் பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: மிளகு என்பது மருத்துவ குணமிக்க கொடி வகை தாவரமாகும். இந்தியாவின் ஏற்றுமதியிலும் மதிப்புமிக்க வாசனை பயிராக இருப்பதால் உணவுக்கு சுவை சேர்ப்பதோடு பாரம்பரிய மருத்துவத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தகைய மிளகு தாவரத்தை பயிரிடுதல் தொடங்கி அறுவடை வரையிலான மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.
3: இயற்கை முறையில் மிளகு சாகுபடியில் உபயோகிக்கப்படும் உயிர் உரங்கள் மற்றும் உயிர் ஊக்கிகள் பற்றி பார்க்கலாம். மிளகு மற்றும் படர் மடங்கள் நடவு செய்யும் பொழுது 1 ஹெக்டருக்கு 12.5 டன் என்ற அளவில் நன்கு மக்கிய தொழு உரம், 5 டன் என்ற அளவில் இயற்கை உயிராற்றல் உரம் மற்றும் 5 டன் என்ற அளவில் மண்புழு உரம் மற்றும் 1.25 டன் என்ற அளவில் நன்கு மக்கிய தேங்காய் நார் இல்லை தென்னை நார் கொண்டு கலந்து இவற்றினை 1 ஹெக்டருக்கு அளிக்க வேண்டும். இவற்றுடன் உயிர் உரங்களான அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, அஸ்டோபாக்டர் மற்றும் வேம் உட்பூசணம் அதாவது வேர் உட்பூசணம் ஆகியவற்றை தலா 25 கிலோ வீதம் இட்டு 1 ஹெக்டருக்கு கலந்து கொடுக்கலாம். இவை மட்டுமல்லாமல் உயிர் எதிர்கொல்லிகளான ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் சூடோமோனாஸ் போன்றவற்றையும் 2.5 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் பயன்படுத்தலாம். இவற்றுடன் ராக் பாஸ்பேட் என்று சொல்லக்கூடிய பாறை பாஸ்பேட் 25 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். அதன் பிறகு தண்டு துண்டுகளை பயிரிடுவதற்கு முன் குழிகளில் மேற்கூறிய உரங்களை நன்கு கலந்து அவற்றை 1 குழிக்கு 40 கிலோ வீதம் இட்டு அதன் பின்பு வேர்பிடித்த தண்டு துண்டுகளை நடவு செய்ய வேண்டும். சரிவான பகுதிகளில் போதுமான அளவு மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிலத்தை தயார் செய்து அதன் பின்பு நடவை மேற்கொள்ள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட இயற்கை ரகங்களை முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும். எரித்திரினா போன்ற செடிகளை பயன்படுத்துவதால் வேர்முடிச்சு நோய்ப்புழுக்களின் தாக்குதலை குறைக்கலாம். 1 குழியில் 2 அல்லது 3 வேர்பிடித்த தண்டுகளை ஜூன் ஜூலை மாதங்களில் பருவமழை காலத்தில் நடவு செய்துவிட வேண்டும். வேர்விட்ட துண்டுகளை படர பயன்படும் மரங்களில் இருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் 50 சென்டிமீட்டர் நீள அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகளை தோண்டி நடவு செய்ய வேண்டும். நடும் பொழுது குழிக்கு 10 கிராம் வீதம் அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் வேர் உட்பூசணம் ஆகியனவற்றை இட வேண்டும். மேலும் கொடிக்கு 25 கிராம் மெக்னீசியம் சல்பேட், 30 கிராம் ராக் பாஸ்பேட் ஆகியனவற்றை இட வேண்டும். 1 ஹெக்டருக்கு சுமார் 1600 தண்டு துண்டுகளை சுமார் 2.5 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்யலாம். பயிர் பராமரிப்பு முறைகளில் கொடிகள் வளரும் போது நிலத்தில் படுவதை தவிர்க்க கொடிகளை படர் மரங்களில் கட்டிவிட வேண்டும். இளம் கொடிகளை வெயில் காலங்களில் வறட்சியிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சுற்றி நிழல் அமைக்க வேண்டும். வேர்விட்ட கொடிகள் வளரும் போது நல்ல சூரிய ஒளி படுமாறும் மற்றும் கொடிகள் நேராக வளர்வதற்கு ஏதுவாக பராமரிப்பு பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். பூச்சி மற்றும் பூஞ்சாணு தாக்குதலை தவிர்க்க பூக்கும் மற்றும் காய்க்கும் தருணங்களில்

0: அதிகப்படியான நிழல் படுவதை தவிர்க்க வேண்டும். இந்த சமயங்களில் படர் மரங்களின் அதிக பகுதியான கிளைகளை வெட்டி மூடாக்கு செய்து அல்லது இயற்கை உயிராற்றல் உரமாக பயன்படுத்தலாம். மூடாக்கு செய்தல், அதாவது பசுந்தழை மற்றும் காய்ந்த இலை சருகுகளை கொண்டு மூடாக்கு செய்யலாம். கொடியின் அடிப்பகுதியை அதிக சேதம் செய்யாமல் மூடாக்கு இட வேண்டும். களைகளை எடுத்துவிட்டு மூடாக்கு செய்தல் நல்லது. மூடு பயிர்களான கலப்பகோனியம், மைமோசா போன்ற பயிர்களை பயன்படுத்தி மழை காலங்களில் மண் அரிப்பையும் களைகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்த முடியும். தோட்டங்களின் ஓர பகுதியில் நடைப்பகுதிகளின் ஓரங்களில் பயிர் வகை பயிர்களை வரப்பு பயிராகவும் சுற்றுப்பயிராகவும் பயிரிடுவதால் மண் அரிப்பை நாம் தடுக்க முடியும். இயற்கை முறையில் மிளகு பயிருக்கான உரம் எவ்வாறு இட வேண்டும் என்று பார்த்தால், கொடிகள் நன்கு வளர்ந்த பிறகு ஒரு வருடத்திற்கு ஒரு கொடிக்கு நன்கு மக்கிய தொழு உரம் சுமார் 5 கிலோவும், இயற்கை உயிராற்றல் உரம் 5 கிலோவும், மண்புழு உரம் 5 கிலோவும் ஏப்ரல் மே ஜூன் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மண்ணில் இட வேண்டும். மண் ஆய்வின் போது அடிப்படையில் பாறை பாஸ்பேட், ராக் பாஸ்பேட், எலும்புத்தூள், சுண்ணாம்பு மற்றும் டோலமைட் போன்றவற்றை இடலாம். மரத்தூள், சாம்பல் சத்து குறைவாக உள்ள மண்களில் இடலாம். பசும் பயிர் கழிவுகள், மாட்டுச்சாணம், கோழி கழிவுகள் மற்றும் பாறை பாஸ்பேட்டுடன் கலந்து ரசாயன உரத்திற்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம். வேம்பு விதைத்தூள் ஒரு வருடத்திற்கு ஒரு கொடிக்கு 2 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தினால் நூற்புழு தாக்குதலில் இருந்து தவிர்க்கலாம். 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கொடிக்கு 500 கிராம் என்ற அளவில் சுண்ணாம்பு அல்லது டோலமைட் இட வேண்டும். நீர் நிர்வாகம் என்று பார்க்கும்போது நீர் பாய்ச்சுதல் வசதி இருந்தால் டிசம்பர் மே மாதங்களில், அதாவது கோடை காலங்களில், 10 நாட்களுக்கு ஒரு முறை குழிகளை சுற்றி நீர் பாய்ச்சி சாகுபடி செய்தால் நல்ல பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. சொட்டு நீர் பாசனம் அமைத்தாலும் நல்ல மகசூல் பெற முடியும். களை கட்டுப்பாடு மற்றும் பின்செய் நேர்த்தி முறைகளை சொட்டு நீர் பாசன முறையில் சுலபமாக செய்து கொள்ளலாம். ஜூன், ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் 2 முறை கண்டிப்பாக களை எடுத்துவிட வேண்டும். இந்த மிளகு சாகுபடி முறையில் கவாத்து செய்தல் மிக முக்கியமான ஒன்றாகும். மிளகு கொடிகளின் நுனியை கிள்ளி விடுவதன் மூலம் பக்க கிளைகளை அதிகமாக வளர செய்யலாம். முதல் 2 வருடங்களில் மிளகு கொடியில் காய்க்கும் எல்லா பூங்கொத்துக்களையும் உருவி நீக்கிவிட வேண்டும். அத்துடன் மிகுதியான பக்க கிளைகளை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இலைகளை கூட கிள்ளிவிட வேண்டும். மிளகு கொடி படர் மரங்களில் உயரத்தை தொடும் அளவிற்கு வந்தவுடன் மேலும் பற்றி படர படர் மரம் இல்லாததால் கொடிகள் கீழ்நோக்கி தொங்கும் தன்மை கொண்டிருக்கும். அவற்றை அப்புறப்படுத்தி தண்டுகளை நாற்றுகளாக உற்பத்தி செய்ய பயன்படுத்திக் கொள்ளலாம். 1 ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரம், 5 டன் இயற்கை உயிராற்றல் உரம், 5 டன் மண்புழு உரம் மற்றும் 1.25 டன் நன்கு மக்கிய தென்னை நார் உரம் ஆகியவற்றை இட வேண்டும். இவற்றுடன் உயிர் உரங்களான அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, அசிட்டோபாக்டர் மற்றும் வேர் உட்பூசணம் ஆகியவற்றை தலா 25 கிலோ வீதம் 1 ஹெக்டருக்கு இடலாம். மேலும் உயிர் எதிர்கொல்லிகளான ட்ரைகோடெர்மா, சூடோமோனஸ் ஆகியவற்றை 2.5 கிலோ வீதம் 1 ஹெக்டருக்கு இட வேண்டும்.
1: கோடை பந்தலை 100.5 இல் இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். மிளகு தாவர பயிரிடுதல் தொடங்கி அறுவடை வரையிலான மிளகு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.

மலர்கள் மறைவது இயற்கையின் மொழி, மனங்கள் மலர்வது இசையின் மொழி. அப்படி பூத்த மனங்களுடன் இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு இனிய தருணத்தில் உங்களுடன் தனசேகரன். நக்கு தங்கு தங்கு நக்கு தங்கு தான் தங்கு தங்கு நக்கு தங்கு.

இனி நாம் கேட்கலாம் அடுத்தது என்ன. தமிழ் துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா அவர்கள்.

கோடை பன்மலை 100.5 அடுத்தது என்ன? 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சி

அடுத்தது என்ன? பல கேள்விகள், பல குழப்பங்கள். எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் எந்த துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கேள்விகளுக்கான பதிலோடு இன்று நம்மோடு பயணிக்க கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார்கள் தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா அவர்கள். தமிழ்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த கேள்விகள் கேட்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வரலாம். 0-4-5-4-2 என்ற முன் இணைப்போடு 24-24-24-24-24-26-24-24-29 என்ற எண்களில். உங்களுடன் நிகழ்ச்சியில் பயணிக்க காத்திருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 7:02:51. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு நம்ம அடுத்த தின நிகழ்ச்சி தொடங்கும். அந்த வகையில் இன்று நம்மளுடைய அடுத்த தின நிகழ்ச்சி இனிமையாக மாலை பொழுதில் அறிவு சார்ந்த நிகழ்ச்சியாக தொடங்கியிருக்கு. இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய தாய்மொழி தமிழ். தமிழ் படித்தா என்னங்க வேலை கிடைக்கும், தமிழ் படிக்கலாமா, யார் படிக்கலாம், தமிழ் படித்தா தொழில் தொடங்கலாமா, இப்படி தமிழ் படிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும், யார் படிக்கலாம், ஆர்வம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, இப்படி தமிழ்துறை தொடர்பான உங்களுடைய கேள்விகளை தாராளமாக முன்வைக்கலாம். தமிழ்மொழி மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. தமிழ்மொழியோடு இன்று வணிக நிர்வாகவியல், அந்த துறை சார்ந்த படிப்பு. வணிக நிர்வாகவியல்னால் அந்த படிப்பு எதை பற்றி இருக்கும், யார் படிக்கலாம், என்ன மாதிரியான படிப்பு, இந்த படிப்பை படித்தா என்ன வேலை கிடைக்கும், மேலே படிக்கலாமா, ஆசிரியராகலாமா, பேராசிரியராகலாமா, இப்படி உங்கள் மனதில் எக்கச்சக்கமான கேள்வி தோன்றும். ஏன் சுருக்கமாக சொல்லணும்னா, வணிக நிர்வாகவியல்னால் என்னங்க, அது முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கூட உங்கள் மனதில் கேள்வி எழலாம். தாராளமாக இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நம்ம நிலையத்துக்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா அம்மா அவர்களும், வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை ஃபாத்திமா பிரியா அம்மாவும் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களை கோடை பண்பலை சார்பாக அன்போடு வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: அம்மா ஃபாத்திமா அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா இருவரும்? உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் அப்படின்னு சொன்னால் முதல்ல தமிழுக்கே நான் வந்துடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசில் கேள்வி இருக்குது அப்படின்னா, கேள்வி கேட்க வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்கிறது என்னுடைய கடமை, சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. 24 24 24 24 24 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண்ணான 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். தமிழ்துறையும் வணிக நிர்வாகவியல் துறை தொடர்பான கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அம்மா, தமிழ் துறையிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக, எங்கே படித்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, ஏன் தமிழ் எடுத்தீங்க சொல்லுங்களேன், கேட்டுறோம். ஒவ்வொன்றா கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள்.
1: வணக்கம் ஐயா. முதலில் கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் திருமதி கா வெண்ணிலா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மேப்பிள் எஸ்டேட் என்ற ஒரு சிறிய ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பள்ளி படிப்பு அங்கே தான் நடந்தது. பள்ளி படிப்பு நிறைவு செய்த பின் என்னுடைய கல்லூரி இளங்கலை தமிழ். தமிழ் மேலேயே இவ்வளோ பற்றா இருக்கோனா, கண்டிப்பாக ஒரு தமிழ் ஆசிரியர் தான் நமக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருப்பாங்க. எங்களுடைய தமிழம்மா, மதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மா, அவங்க தான் எங்களுக்கு தமிழ் படிக்கணுன்ற ஆர்வத்தை ஏற்படுத்தினவங்க.

0: பிற ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் பதிவு செய்ய காத்திருக்கிறேன். திருவையாறு அரசர் கல்லூரி மாணவி, அந்த கல்லூரி தான் எனக்கு தமிழை கற்றுக் கொடுத்து அகரம் என்ற அடிச்சுவட்டை உருவாக்கிய கல்லூரி எங்களுடைய திருவையாறு அரசர் கல்லூரி. இளங்கலை அங்கே முடிச்சங்கய்யா, முதுகலையும் அதே கல்லூரி தான். எம்ஃபில் வந்து கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் என்னுடைய ஊரில் முடிச்சிருக்கேன். முனைவர் பட்டம் பண்ணிகிட்ருக்கேங்கய்யா, தமிழ் இலக்கணங்களில் புணரியல் கோட்பாடு.
1: புணரியல்
0: கோட்பாடு என்னுடைய ஆய்வு. எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தகைய வாய்ப்பினை கொடுத்த எங்களுடைய கல்லூரி முதல்வர், போற்றுதலுக்குரிய முனைவர் ஆசா பேபிராணி அம்மா அவர்களுக்கும், எங்களை பணியமர்த்திய ஆற்றல் மிக்க ஆளுமைகள் அனைவருக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லதொரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி 12ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களுக்கும், யோசித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக கருதுகிறோம். கிட்டத்தட்ட கல்லூரியினுடைய பேராசிரியராக 14 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்து வருகின்றேன். நன்றி ஐயா.
1: 14 வருட கால அனுபவம் இருக்குது. அதை மாதிரி பேசுகிற பேச்சு வழக்கிலிருந்தே தமிழ் மீதான பற்றும் தமிழ் மீதான ஆளுமையும் தெரிய வருது. இப்போ அதே மாதிரி இன்னொரு சிறப்பு விருந்தினர் நம்மோட அருகிலேயே அமர்ந்திருக்காங்க. வணிக நிர்வாகவியல் துறை சார்பாக வந்திருக்காங்க பேராசிரியர் திருமதி தை ஃபாத்திமா பிரியா அம்மா அவர்கள். அம்மா, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். படித்தது எங்கே, என்ன உங்களுடைய ஆரம்ப புள்ளி, ஏன் வணிக நிர்வாகவியல், இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிறலாமா எங்களோட?
2: வணக்கம் ஐயா. என்னுடைய பெயர் தை ஃபாத்திமா பிரியா. நான் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே கொடைக்கானலில் தான் படித்தேன். மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், நிறைய பேருக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டே இல்லை, அதை டெவலப் பண்ணணும், அதை சொல்லித்தரணும், நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் சொல்லித்தரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பிபிஏன்ற கோர்ஸவே நான் செலக்ட் பண்ணி படித்தேன். எம்பிஏ பண்ணேன், எம்ஃபில் எல்லாமே இதே ஃபீல்டில் தான் பண்ணினேன். இப்போ இந்த கொடைக்கானல் அரசு கலையறிவியல் கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் துறையில் 22 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன் ஐயா.
1: மண்ணின் மகள் நீங்கள் அப்போ. ஏறக்குறைய 22 ஆண்டுகள், பெரிய நீண்ட அனுபவம். சரி, ஆனால் நீங்கள் ஏன் வணிக நிர்வாகவியல் எடுத்தீங்க? அதற்கான யாராவது இவங்களை பார்த்தேன் என்னை அப்படி ஒரு ஊக்கப்படுத்தினாங்க, இல்லை இவங்க தான் எனக்கு முன்னோடி, இவங்க இதோட உங்களோட தாக்கம் எனக்கு அதிகமாக இருந்தது, அதனால் வணிக நிர்வாகவியல், அப்படி ஏதாவது காரணம் இருக்கா?
2: இல்லைங்கய்யா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்திலேயே இந்த கோர்ஸ் படித்தா பிஸ்னஸ் பண்ணலாம், நியூ ஐடியாஸ் வரும்போது புதுசு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஆர்வத்தில் தான் சார் இதை பண்ணினேன்.
1: சரி, அப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன தோணுதுன்னா, யாருக்காவது தொழில் தொடங்குற யோசனைகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு அப்போ இந்த படிப்பு வணிகவியல் வணிக நிர்வாகவியல் சரியாக இருக்கும். அழகான ஒரு தொடக்கத்தோடு வந்திருக்காங்க. நேரம் 7:09 ஆயாச்சு. நீ தொடர்ச்சியாக நிறையா கேள்விகள் கேட்க இருக்கும், அதற்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம். இது கோடை பண்பலை 100.5. அடுத்தது என்ன, இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி, தமிழ்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த விளக்கமான நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. சிறப்பு விருந்தினர்களாக கொடைக்கானல் அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலாமா அவர்களும், வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை ஃபாத்திமா பிரியா அம்மா அவர்களும் நம்ம நிலையத்திற்கு வந்து அவங்களுடைய அனுபவ பகிர்வோடு நம்மளுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. உங்களுக்கு கேள்வி இருக்கா, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 330 33. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வளம் வருவோம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 7:12:22. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. அடுத்தது என்ன, இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தமிழ்த்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்க நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். நான் கேள்வி கேட்க முதல்ல ஆசைப்படுறேன், ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் இணைப்பில் இணைந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். என்ன சந்தேகம் வச்சுருக்காருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கொடுவாயிலிருந்து பேசுறேங்க.
0: ஐயா, உங்க பேரு?
1: சிவதாஸ் சார்.
0: சிவதாஸ்.
1: ஆமாங்க.
0: சரி, என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் டெய்லர் ஜாப் பண்ணிட்டு இருக்கேங்க. பையன் வந்து இப்போ 10th போறாருங்க.
0: 10th வகுப்பு.
1: ஆமாங்க ஆமாங்க.
0: சரி, என்ன கேள்வி முன்வைக்க இருக்கிறீங்க?
1: அவர் வந்து சிஏ பண்ணணும்னு ஆசைப்படுறாருங்க.
2: கட்டாயமா
0: 10th வகுப்பு முடிச்சிட்டாங்க. 11, 12 காமர்ஸ் குரூப் எடுக்கணும். காமர்ஸ் குரூப் எடுக்கணும். சரி, அது முடிச்சதும் பிகாம் பண்ணாமல் இப்போ பிபிஏ பண்ணிட்டு சிஏ வாங்கலாமா?
2: பண்ணிட்டும் சிஏ பண்ணலாம்.
0: அது ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கிறதுக்கும் பிபிஏ படிச்சுட்டு சிஏ படிக்கிறதுக்கும் என்ன அறிவு சார்ந்த விஷயம்?
2: பிபிஏல எக்ஸ்ட்ரா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுன்றது எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சார். லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுன்னு இருக்கும். பிகாமில் அது ஓரியன்டாக இல்லாமல் நிறைய அக்கௌண்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்.
0: எது படித்தா சிஏக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்? பிகாம் பண்ணலாமா, பிபிஏ பண்ணிட்டு பண்ணலாமா?
2: பிபிஏ பண்ணிட்டு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி நாலேஜோடு நம்ம பண்ணலாம். சிஏ பண்ணும்போது சிஏ சிஎம்ஏ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம்.
0: அவங்களுடைய கேள்விக்கு அது பதிலாக அமைஞ்சிருக்கும். இணைப்பில் இணைந்து கேள்வி கேட்டவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சியில் தமிழ்த்துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த விளக்கம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. ஆமாம், இப்போ தமிழ்துறை சார்ந்த ஒரு விஷயம் கேட்கணும்னா, தமிழ் யார் படிக்கலாம்? பொதுவாக பார்த்தோம்னா, ஏ மார்க் கம்மியாக 12th போடா, தமிழெடு போப்பா, தமிழெடு அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறாங்க. அது சில நேரம் கேட்குறப்ப என்ன ஒரு ஆதங்கம் வரும்னா, என்னையா இது மார்க் கம்மியான தமிழ் எடுக்க சொல்லுவீங்களோ அப்படின்னு கேட்குற மாதிரியான உணர்வு இருக்கும். நிஜமாக அப்படியான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கா?
3: கண்டிப்பாக அந்த மாதிரி கருதுறதுங்கிறது எப்படின்றது அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தாங்க ஐயா. தமிழ் மொழி என்பது அழகான ஒரு மொழி, அதை கற்றுக்கணுன்ட்டு உலகமே ஆசைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ் மொழியை நேசித்து படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு கிடையாதுங்க. எல்லாராலையும் படிக்கக்கூடிய ஒரு மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி தான். அவங்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு, எளிமையாக மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருவி எதுன்னா அவங்கவுங்களுடைய தாய்மொழி, அதில் முக்கியமாக நம்மளுடைய தமிழ் மொழி. எல்லாரும் படிக்கலாங்க ஐயா தமிழ் மொழியை. தமிழை மேஜர் இளங்கலை எடுத்து எல்லாரும் படிக்கலாம். மதிப்பெண் குறைவாக இருக்கிறவங்க தான் படிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க. எல்லாரும் தமிழ் படிக்கலாம்.
0: அப்போ எல்லாருமே படிக்கலாம், ஆனால் ஆர்வம் இருக்கணும், மொழி மீதான பற்று இருக்கணும்.

0: மீதும் அந்த மொழி மீது ஒரு நம்ம வந்து நல்ல கொண்டு போகணும்னு நினைக்கணும். பிழையில்லாமல் பேசுவதும் எழுதுவதும் தான் ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய அந்த தாய்மொழியை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குன்றத சொல்கிறேங்க ஐயா.
1: சரி, நிச்சயமாக அது கேட்குறவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். தமிழ்துறை தொடர்பாக, வணிக நிர்வாகவியல் துறை தொடர்பாக அவங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கேட்கணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 4 2 தொடர்பு கொள்ளலாம். ஆமாம், இப்போ வணிக நிர்வாகவியல் அந்த துறையை பற்றி பேசணும்னு விரும்புகிறேன். வணிக நிர்வாகவியல் துறை, இந்த துறையில் படிப்பு எப்படி இருக்கும், யாருக்கு ஆர்வம் இருக்குது, யார் வணிக நிர்வாகவியல் துறை எடுத்தால் வாழ்க்கையில் அவங்க உயரத்தை அடையலாம், அவங்க நினச்ச இலக்கை அடையலாம், யாருக்கு இது சரியாக வரும்?
2: சார், இது எல்லாருக்குமே சரியாக தாங்க சார் வரும். அதாவது கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னாவே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும் போதே எல்லா எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இந்த பிபிஏ கோர்ஸில் தாங்க சார் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எங்கேயுமே இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். எல்லா இடத்துலையுமே பிபிஏக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட்டிங் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போய்கிட்டு இருக்குது. அமேசானில் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறது வாங்குறது எல்லாமே எல்லாமே இதில் பார்த்தோம் அப்படின்னா பிபிஏ கோர்சஸில் தான் இருக்குது. ஃபினான்ஸ்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபினான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஆண்டர்பிரினர், நியூவாக ஒரு ஆண்டர்பிரினராக மாறலாம். இதுவும் இதுதான். ப்ராக்டிக்கல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ்க்கு தேவையான ஜிஎஸ்டியோ டேலி ப்ரைமு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸில் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் பிபிஏ கோர்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜாப் கிடைக்கும் சார். இல்லைவா நியூவாக ஒரு நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணலாம். இல்லை பேரண்ட்ஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறதுக்கான மேனேஜரியல் ஸ்கில்ஸையும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பிபிஏ கோர்சஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார்.
1: அப்போ இந்த மாதிரியான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதில் இருக்கு.
2: பிபிஎல் இருக்குங்க சார்.
1: நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு பிபி எடுக்கணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக அவங்க சொன்ன அறிவுரையை பயன்படுத்தலாம். இப்போ திருப்பி தமிழ் துறையிலாமா, இப்போ நீங்கள் சொன்னப்போ சொன்னீங்க பிலிட் நான் படித்தேன் அப்படின்னு. இப்போ பொதுவாக பலருக்கும் தெரியக்கூடிய விஷயம் வந்து பிஏ தமிழ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஏ தமிழுக்கும் பிலிட்டுக்கும் என்ன வித்தியாசம், படிக்கிறதற்கான பாட மாறுமா, இல்லை திறன் வளர்க்குறதற்கான வாய்ப்புகள் மாறுமா, என்னக்கு என்ன வித்தியாசம்?
0: ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க ஐயா. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிறப்பு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாதிரி கல்லூரிகளில், நாங்கள் படித்த காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரி கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போவுமே எங்களுடைய சேர்க்கையினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுதே சிறப்பு தமிழ் படித்த மாணவர்களுக்கு தான் முதல்ல நம்ம சேர்க்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது பிலிட்டில் பார்த்தீங்கன்னா இலக்கணங்கள், தமிழ் இலக்கணம் தொடர்பான தகவல்கள் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே பிஏ தமிழ்லேயும் இருக்குங்க, ஆனால் அங்கே நம்ம படிக்கக்கூடிய பாடத்திட்டம் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இங்கே இலக்கியங்களும் நிறையா இருக்கும் பிஏ தமிழில், அதே இலக்கணமும் இருக்கும். இங்கே படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தாங்க ஐயா.
1: கொஞ்சம் இலக்கணம் சார்ந்த அறிவு கொஞ்சம் பிலிட்டில் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ இங்கே நம்ம ஒரு பிஏ தமிழ், நம்ம கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இப்போ ஒரு பிஏ தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கான பாடம் எப்படி அமைஞ்சிருக்கும்? இப்போ முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டுன்னா அவங்க பிரதானமாக இலக்கியம் இலக்கணம் இப்படி எதை சார்ந்து அவங்களுடைய படிப்பு அமையும்?
0: இரண்டையுமே சார்ந்து அமையுங்க ஐயா. பொதுவாக என்ன வெளியில் நினைக்கிறாங்கன்னா இலக்கணம் என்பது ஒரு கடினமான பகுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இலக்கியமாக இருந்தாலும் இலக்கணமாக இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியும் முயற்சியும் தான் அந்த நிறைவு செய்யுது, முழுமையடைய செய்யுதுங்க ஐயா. அரசு பணி தேர்வுகள் தொடர்பாக பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை இரண்டையுமே சேர்த்து படிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கிறதா நினைப்பாங்க அவங்க. அப்போது இளங்கலை படிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு தமிழ் பாடம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க ஐயா. ஏன்னா மற்ற பாடத்துறைகள் மாணவர்களும் 2 ஆண்டுகள் மொழி பாடம் படிக்கிறாங்க, Part 1 லாங்குவேஜ் 2 வருஷம் படிக்கிறாங்க. அப்போ அதில் இருக்கும் பொழுதே இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டமும் அரசு பணியை வந்து எப்படி நம்ம அடைய முடியுன்றத அடிப்படையில் தான் பாடத்திட்டமும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த தமிழை படிக்கும் பொழுது இன்னும் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு தமிழ் மாணவர்களுக்கு கிடைக்குங்க ஐயா.
1: போட்டித் தேர்வுகளுக்கான
0: அதிக வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா தமிழ் இளங்கலையில் தமிழ் எடுத்து பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க.

0: ஏன்னா நம்முடைய மொழி நமக்கான புரிதல் அதிகமாக இருக்கும், வாய்ப்புகளும் அது தொடர்பாக அதிகமாக இருக்கும். நிஜம்தான், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எழுதுகிறப்ப தமிழ் குரூப் ஒன்றுக்குன்னா தமிழ் தனியாக ஒரு தேர்வாகவே இருக்குது.
1: முக்கியமாக ஐயா, அந்த தமிழ் அவங்க படிக்க நல்ல வாசிக்க வாசிக்க அவங்களுடைய அந்த உச்சரிப்பிலிருந்து அந்த மொழி ஆற்றல் வந்து வளரக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஐயா.
0: நிச்சயமாக மொழியாற்றலும் அவசியம், உச்சரிப்பிலிருந்து எல்லாமே அவசியம். இணைப்பில் நேயர் இருந்தாங்கன்னா அவங்கள சந்திச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் 7:21:30. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி, தமிழ் துறை மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்த விளக்கம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா அவர்களும், வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை ஃபாத்திமா பிரியா அம்மா அவர்களும் நம்ம நிலையத்தில் வந்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க ஐயா.
0: ஐயா வணக்கம்.
2: மாவட்டம் தாராவரம் எம் கிருபாமூர்த்தி பேசுகிறேங்க ஐயா.
0: கிருபாமூர்த்தி ஐயா, எனக்கு ஒரு சிறிய உதவி செய்யணும், செய்வீங்களா?
2: சொல்லுங்க ஐயா.
0: கொஞ்சம் வானொலி ஓசையை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு எதிரொலிக்குது.
2: மிக கடினமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது அம்மா கிட்ட கேட்டா அது உண்மையா பொய்யாங்கிறதுக்காக தான் கேள்வி
0: கேட்கறீங்க. கேட்ட கேள்வி ஐயா, அந்த கேள்வி மட்டும், எதுல இருக்கக்கூடிய கேள்வி கடினமா இருக்குன்னு?
1: துறைகளோட சேர்ந்து படிக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும் ஐயா. ஆமா, அது புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் மாலை இல்லைங்க ஐயா, புறப்பொருள் வெண்பா மாலை.
0: நன்றி. ஆமா, இப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஒரு சிலர் நம்ம சொல்லும் போது இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, மக்களுடைய மனதில் வந்து இலக்கணம், ஐயோ இலக்கணமா, ஆஹா இலக்கியமா, அப்பப்பா அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்குன்னு இது தொடர்பாகவும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, தமிழ்துறை வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த நிகழ்ச்சியை வளம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த தின நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:29, 10 நொடிகள். கோடை பண்பலை 100.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை அடுத்தது என்ன? 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு வெற்றிகரமாக முடித்து இன்னும் படிக்கிறவங்க, நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு 8ஆம் 9ஆம் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பொருந்தும். அந்த வகையில் இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி? தமிழ்துறை வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான விளக்கம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் கொடைக்கானல் அரசு கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா அம்மா அவர்களும், வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா அம்மா அவர்களும் நம்ம நிலையத்திற்கு வந்து நம்முடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்ருக்காங்க. உங்கள் மனதில் தமிழ்துறை சார்பாக, வணிக நிர்வாகவியல் துறை சார்பாக ஏதானும் சந்தேகம் இருக்குது, ஏதாவது கேள்வி கேட்கணும் இது தொடர்பாக அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. இந்த 4 எண்கள் இருக்குது கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு. 0 4 5 4 2 தொடர்பு கொண்டு வரலாம். அம்மா, இப்போ வணிக நிர்வாகவியல் துறை தொடர்பாக கேட்கணுன்னா, பிபிஏ படிக்கிறாங்க வந்து, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், முடித்ததும் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையிலையும் சரி தனியார் துறையிலையும் சரி, என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாமா?
1: பிபிஏ முடித்த உடனே எம்பிஏ பண்ணலாங்க சார், அது பெஸ்ட்டு சாய்ஸ். எம்பிஏ பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா நல்ல சேலரி பேக்கேஜஸில் நம்ம போகலாம். அதர்வைஸ் நம்ம பிபிஏ முடித்த உடனே போகணும் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்டு படிக்கலாம். அந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு பிபிஏ படிக்கும் போதேவும்

0: ஃபஸ்ட் இயர்லேயோ செகண்ட் இயர்லேயோ நம்ம எக்ஸ்ட்ராவாக சர்டிஃபிகேட்டின் கோர்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அப்போ முடித்தோடனே நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டா அனாலிஸ்ட் ஆகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டேட்டாஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. நிறைய கார்ப்பரேட் செக்டர்ஸில் இருக்குது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிசிஎஸ்சி, இன்ஃபோசிஸு, விப்ரோ, இப்போ இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸு, இதில் எல்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிபிஏ படிச்சிருந்தாலுமே போதுமானது தான், தாராளமாக இந்த ஜாப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இதுலேயும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ், இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. அமேசான்னாவே லாஜிஸ்டிக்ஸ் தான். அப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸ் வந்து மூவ் ஆகுது. அதுக்கு இந்த பிபிஏ கோர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சார்.
1: அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுல தொடங்கி எல்லா
0: ஃபீல்டுலேயுமே பண்ணலாம் சார். பிபிஏ பண்ணலாம், பிபிஏ முடிச்சிட்டாலே போதுமானதுன்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு. எம்பிஏ பண்ணால் ஹை சேலரியில் போகலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது,
1: மாத வருமானம் அதிகமாக நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அரசு துறைனா என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? இப்போ பிபிஏ முடிக்கிறாங்க, முடிச்சது ஏதாவது ஒரு
0: பேங்கிங் செக்டரில் போனாங்க சார், பேங்கிங்கில் போகலாம், ஹெச்ஆரில் பேங்கிங்லேயே போகணும் அப்படின்னா பேங்கிங் மேனேஜர் ஆகலாம், ஹெச்ஆரில் போகலாம், இன்னும் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டிங்கில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க சார்.
1: ஒரு கிளரிக்கல் அந்த மாதிரி வேலைக்கும்
0: அந்த மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது.
1: அப்போ ஐபிபிஎஸ் போன்ற பேங்க் எக்ஸாமும் எழுதிக்கலாம். அப்போ எழுதுகிற
0: இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சார்.
1: ஓ, இப்போ இதில் ஒரு கேள்வி,
0: இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸும் இருக்குது. அதுவே நம்ம ஓனாக பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது சார். ஏன்னா அந்த ஃபீல்டையும் நம்ம படிக்கிறோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எல்எல்பி படிக்கலாம். பிபிஏ முடிச்சுன்னா நம்ம எல்எல்பி படிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது, அதுவும் படிக்கலாம். ஏன்னா பிபிஏ டிகிரியிலேயே வந்து லா கோர்சஸ் அதிகமாக வருது, பிஸ்னஸ்லாம் இருக்குது, கார்ப்பரேட்லாம் இருக்குது, கம்பெனிலாம், இது அக்கௌண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம படிக்கிறதுனால நம்ம எல்எல்பி படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேஸ் என்ன இருக்குன்றதை நம்ம பிபிஏலேயே தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ அப்போ பிபிஏல எல்லா ஃபீல்டுமே இருக்குதுன்னு சொல்லலாம் சார்.
1: சரிங்கம்மா, இப்போ இதில் சொல்கிறப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன கூடுதலாக தோணுதுன்னா, ஒரு அரசு தேர்வுக்கு தயாராகிற மாணவர் இருக்காங்க, இப்போ பேங்க் எக்ஸாமுக்கே சொன்னீங்க, இப்போ பிபிஏ படிக்கிறப்ப பேங்க் எக்ஸாமுக்கான தேர்வுக்கு தொடர்புடைய பாடங்களை பிபிஏல படிச்சிருவாங்களா?
0: இருக்குங்க சார், பேங்கிங் சப்ஜெக்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது.
1: ஓ, இப்போ ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் அதில் கற்றுக்குறாங்க.
0: அக்கௌண்டிங் பேப்பர்ஸ் இருக்குது சார், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் இருக்கும், காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ரேஷியோஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஒரு கம்பெனியில் என்னென்ன அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை வச்சு ரேஷியோஸில் எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க, ரிசல்ட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட லைபிலிட்டிஸ் அசட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா டேலி ப்ரைம், இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்சன் டேலி ப்ரைம், டேலி இஆர்பி, டேலி ப்ரைமை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற அளவுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். ப்ராக்டிக்கலாகவே எங்கள் காலேஜில் சொல்லித்தரக்கான சிலபஸ் கரிக்குலமே இருக்குதுங்க சார்.
1: இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிச்சயமாக நம்ம பண்ணலாங்க. பண்ணக்கூடிய ஆர்வம் இருக்க மாணவர்களுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்க, யார் எங்கேருந்து இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் இணைந்தாச்சு, பேசலாமே. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
2: திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேங்க சார்.
1: திண்டுக்கல்லேருந்து யாருங்கய்யா பேசுகிறீங்க, பேர் சொல்லலாமா?
2: பேர் தனசேகர்.
1: தனசேகர், என்ன கேள்வி முன்வைக்க இருக்கீங்க?
2: என் தம்பி 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சான் சார்.
1: சரி,
2: இப்போ சிஏ பண்ணலாமா சார்?
1: 12th பயோமேக்ஸ் எடுத்து பண்ணாங்க, இப்போ சிஏ பண்ணலாமான்னு கேட்குறீங்களா?
2: எஸ் சார்.
1: ஆமாம், இப்போ 12th பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க, அவங்க வந்து சிஏ பண்ணலாமா?
0: பிபிஏ பண்ணிட்டு சிஏ பண்ணலாங்க சார்.
1: இப்போ பயோமேக்ஸ் எடுத்தவங்க பிபிஏ பண்ணலாமா? காமர்ஸ் பண்ணணும்னு அவசியம்?
0: காமர்ஸ் பண்ண முடியாது, எலிஜிபிலிட்டி கிடையாது, பிபிஏ பண்ணலாம். பயோமேக்ஸோ பியூர் சயின்ஸோ எல்லாதுமே வந்து பிபிஏ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ப்ரிஃபரன்ஷியல்னு சொல்லி ஒரு 6 seats வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் தாராளமாக பண்ணலாம் சார்.
1: அப்போ பிபிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம்
0: சிஏ பண்ணலாம்.
2: டைரெக்டாக
0: பண்ண முடியாது, பேஸ் வந்து டிகிரி வேணும். அப்போ பிபிஏ முடிச்சுட்டு நீங்கள் சிஏ பண்ணலாம், சிஎம்ஏ பண்ணலாம், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம்.
1: அதுக்கும் டிகிரி தேவை, அதுக்கும் டிகிரி, சிஎம்ஏக்கும் டிகிரி வேணும்.
0: வேணும் சார், ஏன்னா அவங்க பயோமேக்ஸ் படிச்சிருக்காங்க, அப்போ பேஸ் இருக்காது இல்லையா சார்.
1: எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்கம்மா, எத்தனை வருஷம் ஆகும்
0: சிஏ பண்ணுறதுக்கு? ஒரு 5 years.
1: அவங்களுடைய
0: ஆமாங்க சார், பிபிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும்.

0: சரி, பிபிஏ முடிச்சுட்டு படித்தீங்கன்னா அதற்கான சரியான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுடைய சூழல் அமையுதுன்றதை கேட்டாப்புல முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்துறை தொடர்பாக கேள்விக்கு அடுத்ததாக கேட்கணுமா, தமிழில் இளங்கலை படிச்சுட்டு என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், மாணவர்கள் எப்படி அவங்கள தயார்படுத்திக்கிறணும், இந்த மாதிரி கேள்வி முன்வைக்கிறோம். ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நேரம் 7:36:23 கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன, இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். இது கோடை பண்பலை 100.5.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் 7:40 கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்று தமிழ்துறை வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்க நம்முடைய நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்காங்க. கொடைக்கானல் அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி கா வெண்ணிலா அம்மா அவர்கள், வணிக நிர்வாகவியல் துறை பேராசிரியர் திருமதி தை பாத்திமா பிரியா அம்மா அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து நம்முடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு விளக்கமளிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் சார், விருதுநகர்ந்து பேசுகிறோம். கோமதி சார் பேர்.
0: கோமதி அம்மா.
1: பாப்பா ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க.
0: சரிங்கம்மா.
1: அது வேலையில் சார் நல்லா படிச்சு.
0: இல்ல 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க சொன்னீங்க, அடுத்து என்ன கேக்குறீங்க?
1: பிகாம் படிக்கலாமா?
0: சரி, நீங்க பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. பிகாம் படிக்கலாமா பிபிஏ படிக்கலாமான்னு கேக்குறீங்க, அப்படியா? 12th என்ன குரூப் எடுத்தாங்கன்னு எதுவும் சொல்ல முடியுமாமா? அவங்க இணைப்பில் இடையூறு இருந்திருக்கும் போல் இருக்குமா? இப்போ பொதுவான ஒரு கேள்வி எல்லார் மனசில் என்ன வருதுன்னா, நான் பிகாம் படிக்கவா பிபிஏ படிக்கவா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன்னு கேட்குறப்ப, ஒரு வணிக நிர்வாகவியல் துறை தொடர்பாக நீங்கள் சொல்லும்போது பிகாம் படிங்க சரியாக இருக்கும் இல்லை பிபிஏ படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னா எப்படி இதுக்கான முடிவு எடுக்கிறது? குழப்பமே தான், என்ன பண்ணலாம்?
2: பிபிஏ எடுக்கலாம் சார்.
0: நீங்கள் உங்கள் துறைன்றதுனால நீங்கள் சொல்லலையே.
2: இல்லை சார், இல்லை, பிபிஏ தாராளமாக பிபிஏ எடுக்கலாம் சார்.
0: அதுக்கான காரணம் ஏதாவது சொல்லணும்ல? இப்போ பிகாம் எடுக்கிறத காட்டிலும் பிபிஏ எடுத்தால் என்ன நல்லது நடக்கும், என்ன அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? அது
2: பிபிஏன்னு வரும்போது அதில் உங்களோட அந்த பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதிலே உங்களுக்கு ரெண்டு வேர்டு இருக்குது, பிஸ்னஸ்னு ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று. அப்போ பிஸ்னஸும் பண்ணலாம் நிர்வாகமும் பண்ணலாம் அப்படின்றது அதுலேயே மறைஞ்சிருக்குது. அது தெரிஞ்சாவே போதும், நம்ம பிபிஏ எடுத்துடலாம்.
0: மேலே அப்போ எம்பிஏ படிக்கிறப்ப பிபிஏ வந்து பயனுள்ள வகையில் இருக்குமா?
2: கண்டிப்பாங்க சார்.
0: பிகாம் மாணவரும் எம்பிஏ படிக்கலாம் நிச்சயமா?
2: கண்டிப்பாக படிக்கலாம் சார்.
0: பிபிஏ மாணவரும் எம்பிஏ படிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் எம்பிஏ படிக்கும்போது கொஞ்சம் எளிமையாக எம்பிஏ படிக்கிறதற்கான வழிவகை இருக்கும்னு சொல்வீங்க? அதுவும் நீங்கள் பிபிஏன்னு தானே சொல்ல போகிறீங்க, ஏன் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு சொல்லணும்.
2: சிலபஸ் வந்து சேமாக இருக்குங்க சார், இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் எம்பிஏ சிலபஸ் இருக்கும். பிபிஏ சிலபஸில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் எம்பிஏ. ஆனால் பிகாம்னு வரும்போது அக்கௌண்டிங் அதிகமாக இருக்கும் அதில் பேப்பர்ஸு, இங்கே அக்கௌண்டிங் பேப்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பேப்பர்ஸ் தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இடிபி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதோட பேப்பர்ஸும் இங்கே இருக்கும், இங்கே ப்ராக்டிக்கலாகவே இருக்கும். டேலி ப்ராக்டிக்கலாக இருக்கும், ஜிஎஸ்டி ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்போ ஒரு மேனேஜிங் லெவலில் போகணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ இல்லை லீடர்ஷிப் ஸ்கில்லோ எல்லா ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுறக்கான சான்சஸ்ஸு சிலபஸ் எல்லாமே பிபிஏல இருக்குதுன்னு சொல்கிறேங்க சார்.
0: நியாயமான விஷயமாகவும் அவங்க எடுத்து முன் வச்சிட்டாங்க. பிபிஏ படிச்சிட்டிங்கன்னா எம்பிஏ படிக்கிறப்ப சிலபஸ் அட்வான்ஸ்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை பிடிச்சிக்கோங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. வணிகமும் இருக்குது அதில் நிர்வாகவியலும் உள்ளே அடங்கியிருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க. நன்றிங்கம்மா. தமிழ் துறையில் ஒரு விஷயம் கேட்கணப்போ முன்னாடி இந்த விளம்பரம் பாடல் வரக்கு முன்னாடி கேட்டிருந்தோம், இளங்கலை முடிக்கிறோம், தமிழில் வந்து பிஎட் தமிழோ பிஏ தமிழோ ஏதோ நான் படிக்கிறோம், படித்து முடித்ததும் வேலைக்கு போக விரும்புகிறோம், என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி வேலைக்கு போகலாம்?
3: இளங்கலை முடித்த உடனே அவங்க பிஎட் பண்ணினாங்கன்னா ஆசிரியர் தொழில் செய்யலாம், ஆசிரியர் தொழிலுக்கு போகலாங்க. முதுகலை படிக்கும் பொழுதே, படித்து முடித்ததுக்கப்புறமும் இல்லை முதுகலையினுடைய 3வது பருவம் எழுதின உடனேயே அவங்க தகுதி அடைஞ்சிட்றாங்க. அரசால் அறிவிக்கக்கூடிய செட், நெட், எங்களுடைய காலகட்டங்கள், நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்லெட் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ அது செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேர்வுகளை அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த எக்ஸாம் முடித்தாங்கட்டியும் உடனே அவங்க பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பல்கலைக்கழகங்கள்லையும் கல்லூரியிலையும் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுவும் அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத இளங்கலை படிக்கும்போதே குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படி சொல்லும்போது தான் அவங்க எப்படி அந்த தேர்வை வந்து எதிர்கொள்கிறதுன்றதுக்கான ஒரு வழிமுறைகளை அவங்க இங்கே கற்றுக்கிறாங்க. ஆசிரியர் தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில், என்னோடய உயிர் வந்து ஆசிரியர் தொழில் தான். அதனால் தமிழ் படித்த உடனே அவங்க முதல்ல போகக்கூடிய ஒரு தொழில் எதுனா ஆசிரியர் தொழிலை தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தோன்னா நூல் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நூல் ஆசிரியராக அவங்க வரலாம். கதை எழுதக்கூடிய ஒரு ஸ்கில் அவங்கக்கிட்ட இருக்குன்னா கதை ஆசிரியராக வரலாம். இருமொழி புலமை, எனக்கு பன்மொழிகளை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குன்னா

0: மொழிபெயர்ப்பாளராக மொழிபெயர்ப்பு துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயலகத்தில் உள்ளவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா? இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் வேலை பார்க்க ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஊடகத்துறையில் பணியாற்றுவதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட பயின்ற மாணவிகள் ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் மொழி தான் அது ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு எங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் குழந்தைங்களுக்கு எழுத்துருன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நிறைய இடத்துல பன்னாட்டு கருத்தரங்குகளுக்கு ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் தமிழ் யூனிகோட் ஃபாண்டில் தான் அந்த கட்டுரையை வந்து தட்டச்சு செய்து அனுப்பணும். அந்த பயிற்சி எங்கள் கல்லூரியில் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் கல்லூரி மாணவிகள் ரொம்ப அழகாக அடிப்பாங்க. அவங்க எங்கள் கிட்டேருந்து போகும் பொழுதே ஆய்வுக்குள்ளே நுழையும் போதே அவங்க அந்த ஒரு திறமையோடு தான் வெளியில் அனுப்புகிறாங்க. ஏன் நாங்கள் அதை கொடுக்குறோன்னா, எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப்புடைய அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க அறிக்கை எங்ககிட்ட சப்மிட் பண்ணும்போது அந்த அறிக்கையை அந்த ஃபாண்டில் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அதை அவங்களுக்கு ஒரு பழக்கமாக நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அந்த யூனிகோடு ஃபாண்டை கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு வழிமுறை அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எழுத்தாளராகலாம், இதழியலாளர்களாகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. இன்னொரு விஷயம், பிழை திருத்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க ஐயா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிழை திருத்தம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஒரு நுணுக்கமாக பார்த்து அதை பிழை திருத்தம் செய்யணும். அது தமிழ் மொழி படித்தவங்களுக்கு வந்து அது டக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த பிழை திருத்தம் செய்யக்கூடியது, ஏன்னா நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் எங்களுடைய தீசிஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். அந்த படிக்கக்கூடிய காலகட்டங்களையும் எழுதக்கூடிய சூழ்நிலைகளில் அதை நம்ம கற்றுக்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுங்க ஐயா. எல்லா இடத்துலையும் சாதாரணமாக ஒரு இடத்துல பிழை இருக்கும்போது கூட ஐயோ இது தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ஊறி போயிடும் நமக்கு.
1: ஏதாவது தமிழ் படித்தா என்னங்க வேலை இருக்கும்னு கேட்டால் என்னங்க வேலை இல்லை, இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றதையும் அவங்க ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்காங்க.
0: நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கைகள்லாம் இருக்குங்க ஐயா. தமிழ் இருக்கைகள் பல்கலைக்கழகங்களில் வச்சு, தொல்காப்பியர் இருக்கை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்தெல்லாம் பல நிகழ்வுகள், அதை எல்லாமே எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த தமிழ் மேலே ஒரு பற்றும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை என்னுடைய செல்ல பிள்ளைகளும் தமிழ் படிக்கணுன்ற ஆர்வத்தோடு தான் இருக்கணுன்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான கருதுறோங்க ஐயா. ஏன்னா தமிழை அவ்வளோ ஒரு இதாக சாதாரணமாக என்றைக்குமே நம்ம நினச்சிடக்கூடாது.
1: நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் இருக்க மாதிரியே இருக்குது. மார்க் குறைஞ்சவன் தமிழில் ஆர்வம் இருக்கிறவனும் சரி, நம்ம தமிழ் மீதான பற்று இருக்கிறவங்களுக்கும் தமிழ் எடுங்க, படிங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
0: இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க ஐயா. எங்களுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்ற ஒரு நம்மளுடைய அந்த திண்டுக்கல் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை வந்து குழந்தைங்களுடைய அந்த பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக குறிப்பாக எங்களுடைய கல்லூரியில் ஆண்டுதோறும் ஒரு 2 ஆண்டுகள் இப்போ நிகழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுத் தொகை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வும் எங்கள் கல்லூரியில் நடந்துட்டுருக்குங்க ஐயா. அவங்களுடைய அந்த திறமை, அந்த குழந்தைங்க வெளியில் முடிச்சுட்டு போகும்போது எந்த ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பல்வேறு திறன் வளர் பயிற்சிகள், பல்வேறு விழிப்புணர்வு கருத்தரங்குகள் பல சாதனையாளர்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் கல்லூரியில் நடத்திட்டுருக்கோங்க ஐயா. தமிழ்துறையில்
1: அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்கம்மா, என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சார், நான் திருப்பூர் மாவட்டம் ஏவிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பணியாற்றக்கூடிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனிவர்த்தி மகேஸ்வரிக்கு பேசுறேங்க சார்.
1: மகேஸ்வரி அம்மா, தமிழ்துறையில பணியாற்றுறீங்க, உங்களுக்கு என்ன கேள்விமா முன் வைக்க இருக்கீங்க
2: சார்?
1: முதலாவதான்னு சொல்லும் போது அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் சிறிய இடையூறு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்தது என்ன நிகழ்ச்சியில். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இன்றைய அடுத்தது என்ன, தமிழ்துறை வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு வேலைவாய்ப்புகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள். நாளைய இந்தியா.

0: பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்டி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

இது காடு மோடுன்னு கருப்பு படத்திலிருந்து சாய் அபியங்கர் அவருடைய இசையில் பாடல் கேட்டாச்சு. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, தமிழ்துறை வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு வேலைவாய்ப்புகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. கடைசி 4 நிமிடங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேங்கம்மா. என்னென்னா, இப்போ இன்றைய சூழலில் 12ஆம் வகுப்பு முடித்து அடுத்து என்ன அப்படின்னு அந்த படிக்க போகக்கூடிய, என்ன படிக்கலான்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் நிறைய குழப்பம் வருது. இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, பக்கத்தில் இருக்கவரு இதை படி அங்கே வந்துடுவேன், அடுத்து இன்னொருத்தர் வந்து அதை படி அங்கே போயிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு மாணவன் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுக்கணும்னா எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம், எது சரியாக இருக்கும்னு ஒரு பேராசிரியராக நீங்கள்

0: உங்களுடைய அனுபவத்தில் பதிவு செய்யலாமா, என்ன எப்படி எடுக்கலான்னு?
1: ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்மக்கிட்ட படிக்கும்போது ஆசிரியர்களுக்கு அந்த குழந்தைங்களோட நிலை என்னன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுங்க. அப்போது அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே அந்த ஆசிரியர்கள் இந்த குழந்தை இந்த லைனில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யோசனை அவங்களுக்கு தெரியும். அது பற்றிய சில தகவல்களை குழந்தைங்களுக்கு சொல்லணும். ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் எது படிக்கலான்னு யோசிக்கிறத விட ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கும்போதே நம்ம அடுத்து இதுதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவர்களும் தேர்ந்தெடுத்து கொண்டால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்களுக்கு பிடித்த துறையை தான் அவங்க தேர்ந்தெடுத்து எடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா தன்னுடைய தோழமைகளுக்காக எடுத்துட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், இந்த குழந்தைக்கு அது பிடிச்சிருக்காது. அது வந்து ஒரு நிறைவான ஒரு இதாக அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அதே மாதிரி பெற்றோர்கள் இதைத்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் வரக்கூடாது. குழந்தைங்களுக்கு என்ன முடியுமோ அவங்க விரும்பி படிக்கக்கூடிய துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதில் இன்னும் நல்லா மேலே மேலே வரணுன்ற ஆசை அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போது பெற்றோர்கள் நினைக்காத அளவுக்கு அவங்க உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன துறை பிடிச்சிருக்கோ அந்த துறையை தான் நேசிச்சு எடுக்கணுன்றது என்னுடைய கருத்துங்க ஐயா.
0: அப்படி பண்ணா அயர்ச்சி இல்லாத முயற்சி தொடர்ந்து இருக்கும்.
1: கண்டிப்பா அவ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆர்வம் எடுப்பான். இன்னும் நிறைய புது புது தகவல்கள் அவன் நல்லா தெரிஞ்சுக்குவான். மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும்.
0: சரிங்கம்மா.
1: ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்க நல்ல வழிகாட்டுவாங்க ஐயா.
0: நிச்சயமாக நல்ல ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. ஆமாம், இப்போ இதே விஷயத்தை உங்கள்கிட்ட ஒரு பிபிஏ ஆசிரியராக 22 ஆண்டுகாலம் பேராசிரியராக இருக்கிறீங்க. ஒரு மாணவனோ மாணவியோ எதிர்காலத்தை வடிவமைச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிநிலையை கடைபிடிக்கணும், அதான் எப்படி பாடம் தேர்ந்தெடுக்கணும், அடுத்து என்ன பண்ணணும்னா அவனுக்கு என்ன மாதிரியான யோசனை சரியாக இருக்கும்னு உங்களோட அனுபவத்தில் சொல்லலாமா?
2: சார், என்னோடய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா என்னோடய சப்ஜெக்டில் ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவோம் சார். ஸ்வாட்ன்றது எஸ்மியன்ஸ்,
0: ஸ்ட்ரென்த்து,
2: வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். அப்போ ஒவ்வொரு பையனும் பொண்ணும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு போதே தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நம்ம எந்த ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், நம்மளோட ஸ்கோப் என்னவாக இருக்கணும், என்னவாக இருந்தால் நம்ம ஹையர் லெவலில் போக முடியும் அப்படின்றத முன்னாடியே ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, ப்ளஸ் ஒன் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணும் போதே இந்த பேசிஸில் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதே பேசிஸில் போய்கிட்டே இருக்கணும். என்னென்ன ஸ்கில்லெல்லாம் நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்போ இருந்தே ரெடியாகிக்கிட்டே இருக்கணும் சார். அப்படி ரெடியானால் மட்டும்தான் நம்ம அடுத்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அடுத்த ஹையர் ஸ்டடீஸ், அடுத்து நம்மளோட ஜாப் என்ன, இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கணும். பிளானிங்னு ஒன்று இருந்தால் தான் சார் ஃப்யூச்சர் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் பெஸ்ட்டாக இருக்க சான்சஸ்ஸே இல்லை சார். அப்போ பிளானிங்கிற ஒரு இதே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிபிஏ கோர்ஸில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க சார்.
0: நிச்சயமாக நிறைவு செய்யும் போது பிபிஏ கோர்ஸ்க்கான வாய்ப்பையும் சொல்லி நிறைவு செய்கிறீங்க. பலம், பலவீனம், வாய்ப்பு, அது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தேர்வு செய்யணுன்னு நீங்கள் இப்போ நேரம் 7:59:20 நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தது. உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் செலவு பண்ணி எங்களுடைய பயணித்தமைக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம்.
1: எங்களுடைய கல்லூரியின் சார்பாக இத்தகைய ஒரு அரிதான வாய்ப்பினை வழங்கிய கோடை பண்பலைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் ஐயா.
0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து இளமை பேசுகிறதே கோடை பண்பலை 100.5 இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.

சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர் புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அர்டோஸில் அடுத்த மாதம் 9 தேதி தொடங்கி 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாட்டின் எதிர்கால தூண்களான உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை. உங்களின் இந்த பயணம் பல வெற்றிகளுக்கான முகவரியை வழங்கட்டும் என கூறி இப்பொழுது இணைகிறது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியின்

எதிர்கால தூண்களான உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை. உங்களின் இந்த பயணம் பல வெற்றிகளுக்கான முகவரியை வழங்கட்டும் என கூறி இப்பொழுது இணைகிறது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியின் இன்றைய இரண்டு விளையாட்டுகள் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தடாமலும். சொலவடை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பழமொழிய மாத்தி போட்டு அந்த வரிகளை வார்த்தைகளை மாத்தி போட்டு சொல்லுவோம், அதை நீங்க சரியா கண்டுபிடிக்கணும், அதுதான் சொலவடை. பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா ஒரு தலைப்பை கொடுப்போம், அந்த தலைப்பை ஒட்டி நீங்க பேசணும், தலைப்பை மட்டும் சொல்லக்கூடாது. இதுதான் விளையாட்டு. விளையாடுவாங்க இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத புதிய அறிமுக மாணவ செல்வங்கள் 24 24 24ல், விளக்கமா பேசக்கூடியவங்க 24 24 29, முன்னெடுப்புக்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:12 இணைத்திருக்கிறோம் கிழமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், இதுதான் இன்றைய இரண்டு விளையாட்டுகள். சரி, இப்போ இணைப்பில் யாருக்கு விளையாட காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். ஆஹா, இணைப்பில் இருந்தாங்களே.

0: நாமக்கல்ல இருந்து சிந்துஜா பேசினாங்க, ஆனாலும் கூட அவங்களோட பேச முடியல. சரி, இப்போ ஒருத்தவங்க இணைப்புல வந்திருக்காங்க, கேட்டலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டத்துல விகாஸ்.
0: விகாஸ், என்ன படிக்கிறீங்க விகாஸ்? பக்கத்துல யாரோ பேசிட்டு இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் ஓரமா போக சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம தள்ளி வந்துடலாம். தள்ளி வரீங்களா?
1: முருங்கை
0: ரொம்ப அருமையான ஒரு கீரை அம்மா சமைச்சு குடுக்கறாங்க. அதே போல எல்லா கீரையும் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கீரை எடுத்துக்கணும். தினமும் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளாவது அம்மாவை கீரை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. செஞ்சு கொடுக்கறத நீங்கள் சாப்பிடுங்க, சரியா? சரிங்க விகாஸ். நம்ம வந்து இப்போ சொல்ல விட விளையாட்டு விளையாட போகிறோம். விளையாட பற்றி தெரியுங்களா? அதாவது நம்ம ஸ்கூல்லாம் படிப்போம்ல, ப்ராவர்ப் பழமொழி படிச்சிருக்கோம்ல, அது மாதிரியான பழமொழியை தான் உங்களுக்கு நாங்கள் மாற்றி சொல்லுவோம். அதை நீங்கள் சரியா, அதாவது பிரித்து போட்டு சொல்லுவோம், வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொல்லுவோம். நீங்கள் அந்த லைனை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி சொல்லணும். இதுதான் இந்த விளையாட்டு, சரியா? அறியலாம் ஆபத்தில் சிநேகிதனை அன்பான. அறியலாம், சொல்லுங்க விகாஸ். அறியலாம் ஆபத்தில் ஸ்நேகிதனை அன்பான. ஸ்நேகிதனைங்கிறத நண்பனைன்னு கூட சொல்லிக்கலாம், ரெண்டு ஒன்று தான். அறியலாம் ஆபத்தில் நண்பனை அன்பான.
1: அறியலாம் நேரத்தில் அன்பனை நட்பான.
0: இல்லையே, முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான் அப்படியே அக்கா உங்களுக்காக நீங்கள் வந்து முதல்ல பேசுறீங்கிறதுனால அப்படியே தோசை மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். அறியலாம் ஆபத்தில் ஸ்நேகிதனை அன்பான. எதுல அறியலாம்? முதல் ஸ்நேகிதன் எப்படி இருக்கணும்?
1: அன்பு.
0: அப்ப அன்பு தானே முதல்ல வரணும். இப்ப சொல்லுங்க.

0: இப்போ தானே சொன்னேன், ஸ்னே அன்பு தான் முதல்ல வரணும்னு. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ முயற்சி பண்ணுங்க. அறியலாம் ஆபத்தில் ஸ்நேகிதனை அன்பான. நீங்கள் அப்படியே மாத்திட்டீங்க. சரி, நான் சொன்னது என்னன்னா, அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். சரிதானே விகாஸ்? அன்பான நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டாக மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த ரெண்டு வரியை மட்டும் மாற்றி அப்படி சொல்லி வந்துட்டீங்க இல்லையா? அன்பான சிநேகிதனை ஆபத்தில் கம்ப்ளீட் பண்ணுங்க, முடிங்க. அறியலாம், அறியலாம், அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். சொல்லுங்க.
1: அன்பான நேரத்தில்
0: ஆபத்தில் அறியலாம்.
1: ஆபத்தில் அறியலாம்,
0: அதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அந்த 10 பேரில் யார் நம்ம கூட நிற்கிறாங்க, இல்லை அந்த ஆபத்தை பார்த்துட்டு யார் ஓடுறாங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சி விடலாம். அதுதான் சொல்கிறாங்க, அன்பான சினை, உண்மையான அன்பு அப்போ உங்ககிட்ட நட்போடு இருக்கவங்க யாருங்கிறத அந்த நேரத்தில் மறைஞ்சிக்கலாங்கிறது தான் அன்பான சிநேகத்தினை ஆபத்தில் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான நட்புக்கு உண்டான இலக்கணம் இது தான் அப்படிங்கிறாங்க. அப்படி உங்களுக்கு உண்மையான நட்புகளில் எத்தனை பேர் இருப்பாங்க விகாஸ் குட்டிக்கு? இரண்டு பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு உண்மையான நட்போடு இருக்கணும் இல்லையா? சரிங்க விகாஸ், அடுத்த முறை வரும்போது நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். இது முதன் முறைங்கிறதுனால அக்கா உங்களுக்கு சரி வாய்ப்பு கொடுத்தாச்சு. சரியாப்பா, நம்ம ஸ்கூல்லையும் விளையாண்டு பாருங்கள், இது மாதிரி பொன்மொழிகள்லாம் எடுத்து. சரியா, நன்றிப்பா இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க. நன்றி.

0: இசைமலையில் அன்பு மாணவச் சொல்லங்கள் நனைந்து கொண்டிருப்பது கோடி பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. 8:23 இப்ப பட்டம் படாமலும் தொட்டம் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக யார் வந்திருக்காங்க? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபோண்டிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின்குமார்.
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க கவின்குமார், நீங்க பழங்கள்லாம் அதிகமா சாப்பிடுவீங்களா?
1: சாப்பிடுவோம்க்கா.
0: எந்த பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க?
1: கொய்யாப்பழம்.
0: ரொம்ப அருமையான ஒரு பழத்தை தேர்வு செய்து சாப்பிட்றீங்க. தினமும் ஒவ்வொரு பழம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. சரியா?
1: சரிங்க.
0: கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போதுல கொய்யாப்பழம் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம தலைப்புக்குள்ள போகலாமா?
1: போகலாங்கக்கா.
0: சரி, இன்னைக்கு என்ன நாள்?
1: இன்னைக்கு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம்.
0: வெரி குட், வெரி குட். அருமை. சரி, அதனால அதை ஒட்டின ஒரு தலைப்பு தான் உங்களுக்கு வரப்போகுது.
1: சரிங்கக்கா.
0: குப்பை.
1: சரிங்கக்கா.
0: பேசுங்க பார்க்கலாம்.
1: இது வந்து பொது இடங்களை ரொம்ப கொட்டுவாங்க. பூமிக்கு ரொம்ப கெட்டது. அது ஒரு நெகிழி பையனு வரும்.
0: சரி.
1: அது வந்து ரொம்ப கெட்ட பைய.
0: சரி. சரி, இதெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா சரி ஆகும்?
1: தீ வைக்க கூடாது. மக்கும் குப்பை.
0: சரி சரி,
1: மக்கறது மக்காது ரெண்டா பிரிக்கணும்.
0: பிரிக்கணும். சரி.
1: குப்பை வந்து வீட்டுக்குள்ளேயே கொட்டாக கூடாது.
0: தலைப்பு சொல்லாம சொல்லுங்க. வீட்டுக்குள்ள கொட்ட
1: யாரும் கொட்ட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள யாரும் வைக்க மாட்டாங்க.
0: சரி,
1: அவ்வளவுதான்க்கா.
0: அவ்வளவுதான். சரி, இதுல வந்து இந்த இதை வந்து உரமாவும் பயன்படுத்தலாம் இல்லையா? உரமா, இந்த இயற்கை கழிவுகள்லாம் வந்து
1: அதான் இயற்கை கழிவுகளை வச்சு பயன்படுத்தலாம்.
0: உரமா பயன்படுத்திக்கலாம். இதை பிரிச்சு நம்ம போடும் போதே வந்து பிரிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை மறுசுழற்சிக்கு கலப்பலாம். குப்பையை பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு ட்ரிபிளார சொல்றாங்க. அதனால முதல் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம் நம்ம குப்பை போடுறது அல்லது குப்பைக்கு உண்டான அந்த விஷயங்களை. இன்னொன்று ரீயூஸ், மாற்று சுழற்சிக்கு மறுசுழற்சிக்கு நம்ம அனுப்பலாம். சரியா? மறுபடியும் பயன்படுத்தலாம். ரீயூஸ்னா மறுபடியும் நம்ம பயன்படுத்தலாம். ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் மறுசுழற்சிக்கு நம்ம அனுப்புறது மாதிரி இப்படி பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சாக்லேட்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணணும்?
1: பேப்பரை
0: நம்ம ஸ்கூல்லாம் வந்து அங்கங்கே குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், நம்ம வேகத்தில் அதை கீழே போட்டு போயிடுவோம். அந்த ஸ்கூல்லேருந்தே நம்ம பழகணும் அப்படின்னு

0: சொல்லி சொன்னால் நம்ம நாடு, ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய கை தான் இருக்குது நம்மளுடைய நம்ம நாட்டை வந்து சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறது, இல்லையா கவின்?
1: ஆமாங்கக்கா.
0: ம், சரிங்க, ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க, நன்றி. தொடர்ந்து நம்ம பண்பலையோடு இணைஞ்சே இருங்க. அந்தந்த நாளுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எனக்கு. நீங்கள் சொன்ன கேட்ட உடனே சொன்னதுக்கு, சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி கவின். பாடல் கேட்கலாமா? நன்றிப்பா,
1: நன்றி, வணக்கம்.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.

0: இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேரம் 8:31 நிமிடம் இணைந்திருக்கிற இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்ட கவின்குமார் விளையாண்டு போயாச்சு. இப்ப அடுத்ததா வந்து சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக யார் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் ராஜா அன்புமணி பேசுறேன்.
1: அன்புமணி, விட்டு விட்டு இப்படி கேப்புட்டு பேசுவீங்களா? சரி அன்புமணி, கேப்புட்டு பேசுனீங்க. நேரத்துக்கு நீங்களா சாப்பிடுவீங்களா?
2: ஆமாக்கா.
1: காலையில எப்ப சாப்பிடுவீங்க? மதியம் எப்ப சாப்பிடுவீங்க? இரவுல எப்படி சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு?
2: காலையில 8 மணிக்கு சாப்பிடுறா. மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடுறா.
1: அப்படியா? நீங்களும் பண்பனையில பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க.
2: ஆமாக்கா.
1: சரிங்க அன்புமணி, அவங்களும் பேசட்டும். அன்புமணி மாதிரி நிறைய விளையாட்டுகளை விளையாடட்டும், நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, ஏன்னா வானொலி நிறைய தகவல்களை உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம விளையாடலாமா?
2: சரிக்கா.
1: உங்களுக்கு அதை என்னன்னா
2: சொலவடி.
1: என்ன கண்டதுண்டோ பூத்திருக்க சவாரை ஆவாரை. இல்ல, மறுபடியும் சொல்றேன். கண்டதுண்டோ பூத்திருக்க சவாரை ஆவாரை.
2: பூத்திருக்க கண்டதுண்டா?
1: முதல்ல கொஞ்சம் சரியா வந்தீங்க. கண்டதுண்டோ பூத்திருக்க சாவாரை ஆவாரை.
2: ஆவாரை
1: இல்ல இல்ல இல்ல, ஆவாரை என்ன செய்யும்? கண்டதுண்டோ பூத்திருக்க சாவாரை ஆவாரை. ஆவாரைங்கிறது கரெக்டா தொடக்கம் சரியாயிடுச்சு. அந்த 3 வார்த்தை தான் மாத்தி இருக்கு, அதை சரியா சொல்லிட்டீங்கன்னா சிறப்பு.
2: ஆவாரை கண்டதுண்டும் பூத்திருக்கும் ஆவாரை.
1: ஆவாரை சரி. அதுக்கடுத்து ஆவாரைங்கிறது என்னது? ஆவாரைங்கிறது தெரியலையா? செடியா?
2: கொடி.
1: கொடியா? அது செடியில தான், ஆனா அதுல என்ன இருக்கு?
2: மரம்.
1: அத்தாடி, என்னது இப்படியா? தமிழ்நாட்டு பிள்ளை தானப்பா நீங்க? சிவகங்கை மாவட்டம் வேற சொல்லிருக்கீங்க. பாட்டுலாம் வந்திருக்குல்ல இடைக்கால பாட்டுல, அந்த சித்திர சவணத்தை அந்த பாட்டு எத்தனை முறை கேட்டிருப்பீங்க? சரி, சரி விடுங்க விடுங்க விடுங்க. நீங்க மரம்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த அதிர்ச்சியில இருந்தே என்ன நான் மீளல. சரி, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, அதுதான் சரியான பழமொழி. சரியா?
2: முதல்ல
1: அப்ப சொன்னீங்களா? சரி, அப்ப சரியா சொன்னீங்களா? எங்க இப்ப சொல்லுங்க சரியா? கண்டுகொண்டேனா? உங்க இனிப்பு விட்டு விட்டு கேக்குறதுனாலதான் எனக்கு கேக்கல. சரியா?

0: அவாறை பூத்திருக்க சாவாறை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லு. இதுதான் சொலவடை. இதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா அன்புமணிக்கு? தெரியாது. நீங்கள் மரம் வேறு சொல்லிட்டீங்க. அதாவது ஆவாரங்கிறது ஒரு செடிப்பா, அதில் மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும், ஆவாரம்பு. சரியா? ஒரு படம் இருக்கு, பாட்டு இருக்கு. சரி, அந்த அந்த பூவை வந்து அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. அந்த பூவை பறிச்சிட்டு வந்து நிழல்லே உலர்த்தி அதை பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியான. ஆமாம் ஆமாம், அதில் வந்து கஷாயம் வச்சுலாம் குடிப்பாங்க. சர்க்கரைக்கு, நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் சொல்லுவாங்க. சரியா? அப்படி சாவவே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மருந்துங்கிறது மாதிரி அது. அதனால் ஆவாரை பூத்திருக்க சாவார், ஆவார பூ இப்படி நிறையா கிடக்கும்போது சாவாரெல்லாம் எங்கேயா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம், சரியா? இலை, தலை, பூ எல்லாமே மருத்துவ குணம். ஆனாலும் மரம்னு சொல்லிட்டீங்களே, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்புமணி. சரிங்க, பாட்டு கேட்டலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்னொரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களும் இனிமேல் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றிங்க அன்புமணி. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி வணக்கம்.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:43 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சரி, அன்புமணி வந்து சொலவடை விளையாட்டை விளையாண்டு போயிட்டாங்க. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக யார் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: எங்க போனீங்க ரூபாஸ்ரீ? எங்கெங்க தேர்றதே? சரி, என்ன பண்றீங்க?
1: வீட்டுலக்கா இருக்கோம்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம்.
0: நீங்க வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா பேசும்போது ஏன் உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே அப்படிதான் பேசுறீங்க, எதனால
1: தெரியலக்கா.
0: இப்ப தெரியலக்கா மட்டும் நல்லா இருக்குக்கா, அதுக்கப்புறம் பாருக்கா. அப்ப பேசுனீங்க, மறுபடியும் விட்டு கேட்க போது அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அக்காவுக்கு. சரி, விளையாட போலாமா? விளையாட போறதுக்கு முன்னாடி பொதுவா உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? மிச்சர். சரி, ரொம்ப சாப்பிடுவீங்களா? சரி, செய்முறை என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு உண்டான பொருளை வச்சு அம்மாவையும் கூட நீங்க செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டீங்கன்னா இன்னும்
1: நல்லா இருக்கும்.
0: சரிங்க ரூபாஸ்ரீ, விளையாடலாமா? உங்களுக்கான தலைப்பு என்னன்னா மரங்கள். அது எவ்வளோ முக்கியத்துவம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் அதை இன்றைக்கி சுற்றுச்சூழல் தினம் இல்லையா, அதோட பயன்பாடு அதிகமாகவே இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேசலாம். ஆனால் மரங்கள் மரங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது.
1: சரிக்கா,
0: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: மழை வரும்.
0: மழைக்கு ஆதாரமாக இருக்காது.
1: காற்று வரும்.
0: சரி, நல்ல சுவாசத்தை ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குது. அப்புறம் பாதுகாவலனா அதுவும் இருக்கு. சரி, அப்புறம் பயன்படுது. அருமை. அப்புறம் என்னமா?
1: கட்டில்.
0: ஓ, கட்டில். அதெல்லாம் செய்யறதுக்கு மரங்கள் பயன்படுது. அப்புறம் மருத்துவ குணம். ஏதாவது ஒரு உதாரணம்.
1: வேப்ப மரம்
0: வந்துருச்சு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், வேம்பு.

0: வேம்புல வந்து நிறைய அதோட இலைகள்ல இருந்து காய்கனிகள்ல இருந்து அது விதையில இருந்து எல்லாமே. சரி, பழம். மருத்துவ குணம்.
1: பழங்கள்லாம்
0: பழங்கள் தரும். அப்புறம் சரி,
1: விதைகள்
0: விதைகள். நிறைய அத்தி மரம், நல்ல மரம் வந்து இதுக்கெல்லாம் நிறைய விதைகள் வரும். சரி, என்னம்மா?
1: வீட்டுக்குள்ள
0: நடனம். ஆளுக்கு ஒரு மரம். இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கிறோமோ அத்தனை கோடி மரம் இருந்துச்சுன்னா நம்ம நாடு எப்படி இருக்கும்? மாதம் 3 மாதிரி என்ன, 6 மாதிரி கூட பொழியும் இல்லையா? சரி, நீங்கள் வீட்டில் எத்தனை மரம் வச்சுருக்கீங்க? ரூபா, விளையாட்டை முடிச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக நிறைய சொல்லிட்டீங்க. எத்தனை மரம் வச்சுருக்கீங்க?
1: எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்கா.
0: உங்களுக்கு பிடிச்ச மரம்னா எந்த மரம்?
1: வேப்ப மரம்.
0: வேப்ப மரம். குளுமையாக இருக்கும்ல அந்த நிழல் வெயில் காலத்தில். சரி தங்கம், நிறைய மரம். இன்னமும் கூட இடம் கிடைச்ச இடத்துலலாம் மரத்தை வச்சு வளர்க்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லுங்கள்.
1: சரிக்கா.
0: வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு தான் நம்ம தோன்றோம். நம்ம வீடு எட்டு முடிக்க முடியல, அந்த மரம் வளர்ந்துடும் இல்லையா? சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. ரூபாஷ், ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பாடல் கேட்கலாமா? நன்றிம்மா.
1: கேட்கலான்றா.

0: நேரம் 8:54 நிறைவான நேருக்கு வந்துட்டோம். இப்ப யார் என்ன காத்துட்டு இருக்காங்க? வாங்க வணக்கம். தன்ஷிகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம்.
0: திருப்பூர் மாவட்டம் மூலனூர் மேற்கு பகுதி. சரிங்க தன்ஷிகா. தன்ஷிகாவுக்கு பிடிச்ச பாரம்பரியமான உணவுனா என்ன? பாரம்பரியமான உணவு தோசையா? இட்லி தோசை. தானியங்கள்ல அது சொல்லுவோம் இல்லையா, சிறுதானியம், அதுல எது ரொம்ப பிடிக்கும்? என்னப்பா துவரம் பருப்பா, இந்த கம்பு சோளம் இந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, திணை. என்னப்பா
1: கம்பு ரொம்ப பிடிக்கும்?
0: கம்பு ரொம்ப பிடிக்கும். சரி, வாரத்தில் ஒரு நாள் அம்மாவை கம்பங்கஞ்சி காய்ச்சி தர சொல்லி சொல்லுங்க, இல்லாட்டி கம்பு மழை போட்டு அதே சாப்பிடுங்க, ரொம்ப சத்து. என்ன சரிங்க தன்ஷிகா, விளையாட்டுக்குள்ள போலாமா? மங்காது குன்றுமணி கிடந்தாலும் குப்பையிலே. சொலவடை விளையாட்டு, சொலவடை விளையாட்டு. மங்காது குன்றுமணி கிடந்தாலும் குப்பையிலே. தன்ஷிகா, மங்காது குன்றுமணி கிடந்தாலும் குப்பையிலே. அப்படி மாத்தி சொல்லிருங்க,
1: அவ்வளவுதான்.
0: குப்பையிலே கிடந்தாலும் அதுதான். ஆனா மாத்தி தானே சொன்னேன், அப்ப நீங்க சரியா சொல்லணும்ல. குப்பையிலே கிடந்தாலும் சரி, அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் சரியா சொன்னீங்கன்னா என்ன சிறப்பு.

0: குப்பையிலே
1: கிடந்தாலும்
0: குன்றுமணி மங்கும்.
1: என்ன? குப்பையிலே கிடந்தாலும் குன்றுமணி மங்காது. குன்றுமணி நீங்க பாத்திருக்கீங்களா?
0: பார்த்துருக்கேன்.
1: எப்படி இருக்கும் அது? சிகப்பு
0: கருப்பு.
1: சிகப்பு கருப்பு இருக்கும் இல்லையா? அது குப்பையில இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? அதோட கலர் எப்படி? அப்படியே தான் இருக்கும். அது எங்க இருந்தாலும் அதோட புகழ் அதோட இதுல இருந்து தரத்துல இருந்து மங்காது. அதே மாதிரி நல்ல ஒரு புகழ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து இறக்குற வரைக்குமே அது மங்காது, மறையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல புகழை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. அப்படி தானே தன்ஷிகா? தன்ஷிகா ஒரு குட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேரை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது மாதிரி நம்மளுடைய செய்கள்லாம் இருக்கணும் இல்லையாம்மா? சரிங்க தன்ஷிகா, கம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, தொடர்ந்து சாப்பிட்டுங்க, எடுத்துக்கோங்க. இனிப்பில் அந்த அதுக்கு நன்றிம்மா. நாமளும் கூட நிகழ்ச்சியான நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஏன் வந்து இந்த கீரை பழம் தின்பண்டம் பாரம்பரியமான உறவு நேரத்துக்கு சாப்பிட்றது அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, வீட்டில் நம்ம சொல்லி பார்த்தாலும் கூட கேட்குறது இல்லை, ஆனாலும் பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். அதை நினச்சி நம்மளும் தான் ரொம்ப வருத்தப்படுறோம். அதனால் வீட்டில் சொல்கிறத தயவுசெய்து கேளுங்கள். இந்த மாதிரியான சாப்பாட்டு வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ தொடங்கிடுச்சு, ஸ்கூல் தொடங்கிடுச்சு. படிப்பில் எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கிறோமோ அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். இருக்கும் நிமிடங்களை சிரிப்புடன் வாழ்ந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: காலை ஐந்திலேனே இரவின் மடியில் இசை தலையணை கொண்டு உங்கள் இதயங்களை இதப்படுத்த வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல்.
1: FM Rainbow 100.5.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். இன்று ஒரு கவிஞருக்கு, திரைப்பட பாடலாசிரியருக்கு 111 பிறந்த தினம். காலத்தை வென்ற பாடல்களை

புதிய கவிஞர்களுள் இவரும் ஒருவர். உழைக்கும் மக்களின் ஜனநாயகப்படுத்தப்பட்ட எளிய தமிழில் பாடல்களை எழுதியவர். இன்றைக்கு லாலாக்கு டோல் டப்பிமா என்று பொருள் புரியாத வார்த்தைகளை பாடலின் குதூகலத்திற்காக சேர்க்கிறார்கள் என்றால், 1940களிலேயே அதற்கான முன்னோடியாக இருந்தவர் இந்த பாடலாசிரியர். மக்கள் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக தமிழ் திரை இசையில் வலம் வந்தவர்கள் 1960களில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், 1950களில் மருதகாசி, 1940களின் இறுதியில் கவியரசர் கண்ணதாசன் என்றால், அதற்கு முன்பாகவே மக்கள் கவிஞராக இருந்தவர் இவர். திரைப்பட பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் வசனகர்த்தாவாகவும் இருந்தவர். யார் அந்த பாடலாசிரியர்?

தஞ்சை ராமையாதாஸ். காவிரி தாய் சோரூட்டி, சோழ மன்னர்கள் சீராட்டி, பாவலர்களால் பாராட்டப்பட்ட தஞ்சாவூர் அங்காடி பகுதியைச் சேர்ந்த மகர்நோன்பு சாவடி என்ற இயற்பெயர் கொண்ட மானாம்பு சாவடியில் நாராயணசாமி நாயனார் பாப்பம்மாள் தம்பதியருக்கு தலை மகனாக 1914 ஜூன் மாதம் இதே நாளில் பிறந்தவர்தான் தஞ்சை ராமையாதாஸ். இவருக்கு ஒரு தம்பியும் 2 தங்கைகளும். தஞ்சை புனித பீட்டர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்த ராமையாதாஸ் அவர்கள் தஞ்சை கரந்தை கல்லூரியில் வித்வான் பட்டமும் அதற்காக தங்க பதக்கமும் வென்றார். சரபோஜி மன்னர் கல்லூரியில் நடந்த நிலா 400 தொகுப்பு போட்டியில் கலந்து பாடல்கள் எழுதி பரிசுகளை

பெற்றார். அதன்பின் தஞ்சை கீழவாசலில் உள்ள சுபையா நாயுடு நடுநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். தமிழ் ஆசிரியர் எப்படி பாடலாசிரியரானார் என்பதை சொல்லும் முன், காலம் கடந்து வாழும் இன்றும் பட்டி தொட்டிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் அவரின் பாடல் ஒன்று.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6241001
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: எப்போதும் கதராடையே அணிந்து தன் தேசப்பற்றை உறுதிப்படுத்தினார். இந்திய விடுதலைக்கான தெரு நாடகங்களில் நடித்தார். ஒரு பக்கம் ஆசிரிய பணி, இன்னொரு பக்கம் நாடகப்பணி என்று ஓடிக்கொண்டிருந்தவரை நாடகப்பணி இறுக பற்றி கொண்டது. ஆசிரிய பணியை விட்டுவிட்டு முழுமையாக நாடகத்துறையில் ஈடுபட்டார். பின் சில காலங்களில் ஜெகந்நாத நாயுடுவின் சுதர்சன கானசபா நாடக நிறுவனத்தில் நாடக வாத்தியாராக இணைந்தார். நாடகங்களுக்கான கதை மற்றும் வசனத்தை அவரே எழுதினார். அதன்பின் ஜெயலட்சுமி கானசபா என்ற ஒரு நாடக குழுவை அவரே சொந்தமாக ஏற்படுத்தினார். அதன் பின்தான் திரைப்படத்தில் இணைவதற்கான வாசல் கதவு அவருக்காக திறந்தது. சொல்வதற்கு முன் தமிழ் திரையுலகில் என்றென்றும் மறக்காத பாடல்களின் பட்டியலில் தவறாமல் இடம்பெறும் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் இன்னொரு பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திரைப்பட பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த தினம் இன்று. கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல். தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் இளம் வயதிலேயே தேசப்பற்று மிக்கவராக இருந்தார்.

கவிஞர் பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல். கொடைத்தன்றல் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் உருவாக்கிய ஜெயலட்சுமி நாடக சபாவில் மச்சரேகை, துருவன், கம்பர், வள்ளி திருமணம், அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, பகடை 12 போன்ற நாடகங்களை ஊரூராகச் சென்று நடத்தி வந்தார். அந்த சமயத்தில் தஞ்சை ராமையாதாஸின் நாடகங்களால் ஈர்க்கப்பட்ட ராமசாமி பாவலர் என்பவர் சேலத்தில் நாடகம் போட ராமையாதாஸ் அவர்களை அழைக்க ராமையாதாஸ் அவர்களும் சேலம் சென்றார். அந்த சமயத்தில்தான் கே.ஆர். ராமசாமி என்பவர் அறிஞர் அண்ணா அவர்களின் ஓர் இரவு, வேலைக்காரி போன்ற நாடகங்களை சேலத்தில் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் அண்ணா அவர்களின் நாடகம், இன்னொரு பக்கம் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் நாடகம். அப்போது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் ஒரு நாள் தஞ்சை ராமையாதாஸின் நாடகத்தை பார்க்க வந்திருக்கிறார். டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் ராமையாதாஸ் அவர்களை சந்தித்தாரா என்பதை சொல்லலாம். அதற்கு முன் ராமையாதாஸ் அவர்களின் இன்னொரு பாடல்.

0: பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த தினம் இன்று. கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தன்றல். சேலம் மாநகரில் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தன்னுடைய மச்சரகை நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த போது, நாடகத்தை பார்க்க வந்த டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் நாடக வசனங்களை கேட்டு அதில் ஈர்க்கப்பட்டு தஞ்சை ராமையாதாஸ் அவர்களை மாடர்ன் தியேட்டர்ஸின் அதிபர் சுந்தரம் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதோடு ராமையாதாஸ் அவர்களின் எழுதும் திறனையும் எடுத்துச் சொல்லியிருந்திருக்கின்றார். மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் சுந்தரம் அவர்கள் உடனே ராமையாதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க 1947 மாரியம்மன் என்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் பாடல்களை எழுதினார் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். அவரின் அந்த முதல் பாடலின் சில வரிகளை கேட்டுவிடுவோமா?
1: அமா, அந்த கதைதனை மைந்தன் யா புகன்றிட.

இதுதான் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் திரைப்படத்திற்காக எழுதிய முதல் பாடல். அதே ஆண்டில் மாடர்ன் தியேட்டர்ஸின் 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படமும் எடுக்கப்பட்டது. மாரியம்மன் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே இந்த படம் வெளியாகிவிட்டதால் ராமையாதாஸின் முதல் படம் 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி

இப்படியாக பாடல்களை எழுதியவர் பின்னாளில் மென்மையான ஜோடி பாடல்களையும் எழுதினார். அப்படி ஒரு பாடல்தான் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல்.

பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தந்தால். ஒரு பக்கம் நாடகம், இன்னொரு பக்கம் திரைப்படம் என்றிருந்த ராமையாதாஸ் அவர்களின் மச்சரகை நாடகம் சேலத்தில் 200 நாள்களை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நாடகத்தை திரைப்படமாக எடுத்தால் என்ன என்று டி ஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு தோன்ற, பின் அதை அவர் ராமையாதாஸ் அவர்களிடம் சொல்ல, ராமையாதாஸ் அவர்கள் 1950 சென்னைக்கு சென்றிருக்கிறார். ராமையாதாஸ் அவர்களின் திறமையை கண்ட நாகிரெட்டியாரின் விஜயவாகினி திரைப்பட நிறுவனம் அவரை தங்கள் நிறுவனத்தின் நிலையான கவிஞராக அமர்த்தி கொண்டது. 1951 முதல் 1960 வரையிலான காலகட்டத்தில் விஜயவாகினியின் படங்களான பாதாள பைரவி, மாயாபஜார், மிஸ்ஸியம்மா, கடன் வாங்கி கல்யாணம், மனிதன் மாறவில்லை போன்ற படங்களுக்கு கதை, வசனம், பாடல்களை எழுதியிருக்கிறார் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். இந்த காலகட்டத்தில்தான் திரையுலகில் பேசப்படுகின்ற ஒரு பாடலாசிரியராக தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் உருவானார். இன்னும் சொல்லலாம், அதற்கு முன்பாக ராமையாதாஸ் அவர்களின் இன்னொரு பாடல்.

0: திரைப்பட பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தன்னுடைய தேசப்பற்றால் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்ற தலைவர்களின் அன்பிற்கும் பாராட்டிற்கும் பாத்திரமானவராக இருந்தார். என்றாலும் அரசியல் களத்திலிருந்து விலகியே இருந்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான விருதை அரசு கொடுத்த பொழுது அதை வாங்க மறுத்துவிட்டார். நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளையும் ஏழிசை ஏந்தல் எம் கே தியாகராஜ பாகவதரையும் தன் மானசீக குருவாக கொண்டார். தொடக்க காலத்திலிருந்தே பாமர மக்கள் விரும்பும் நடையில் அதிக பாடல்களை எழுதியதால் இலக்கிய நயத்தோடு நிறைய பாடல்களை எழுத முடியவில்லையே என்ற வருத்தம் அவருக்குள் இருந்திருக்கிறது. அதனால் ஒருமுறை உடுமலை நாராயணகவி அவர்களிடம், நான் பாட்டு எழுதினேன் என்பதை விட நான் பாட்டுக்கு எழுதினேன் என்பதுதான் உண்மை. என்னிடம் தயாரிப்பாளர்கள் எதிர்பார்த்த பாடல்களும் அப்படித்தான் இருந்தது. நீங்களாவது தமிழுக்காக எழுதுங்கள் என்று சொன்னாராம். இன்னும் சொல்லலாம், தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் இன்னொரு பாடல்.
1: நினைச்சதெல்லாம் தப்புன்னு சாடையிலே போட்டுக்கவே
2: போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன்.

0: கொடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5
1: நான் யாருன்னு என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது
2: நாளை சந்திக்க இருக்கிறது
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல் 350
2: கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களை
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்
0: திருவாரூர்
2: நாகப்பட்டினம் கடலூர்
0: நீலகிரி
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்
4: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி
0: தூரத்து சொந்தம் நீங்கள்
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்
1: ஆஹாஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டியதான்
0: மனதோடு ராகம்
2: நாளை காலை 8 மணிக்கு
1: ஓடோடி வா ஓடோடி வா ஓடோடி வா
2: தூரத்து சொந்தம்
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும் சில ஓல்ட் மெமரிஸ் சில புது மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்
2: தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111th பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தென்றல் ஆயிரத்து 1950களில் தயாரிப்பாளர் டி ஆர் ராமண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இணைந்து ஒரு படமெடுக்க திட்டமிட்ட போது தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் பகடை 12 என்ற நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகடை 12 நாடகம்தான் குலே பகாவளி என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது குலே பகாவளி திரைப்படத்திற்காக ராமையாதாஸ் அவர்கள் எழுதிய பாடல்கள் அவருக்கு ஒரு பெரிய பெயரை திரையுலகில் வாங்கி தந்திருக்கிறது இந்த சமயத்தில்தான் ராமையாதாஸ் அவர்களின் பாடல் எழுதும் வேகத்தை கண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு எக்ஸ்பிரஸ் கவிஞர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் தொடர்ந்து திரைப்படங்களில் பாடல்களை எழுதி கொண்டிருக்க அந்த சமயத்தில் தமிழ் அன்னைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் திருக்குறள் இசையமுதம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் அப்போது நடிகராகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டு தஞ்சை ராமையாதாஸ் அவர்களுக்கு மேலும் மரியாதை சேர்த்திருக்கிறார் இன்னும் சொல்லலாம் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் இன்னொரு பாடல்

அப்படி சொல்லாத. அடி என்னையும் உன்னிடம் வித்தாச்சு, அதுக்கு இருக்குதடி சாட்சி. அடி என்னையும் உன்னிடம் வித்தாச்சு, அதுக்கு இருக்குதடி சாட்சி. இதுதான்.

திரைப்பட பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். ஏறக்குறைய 80-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 530-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியதோடு 25 படங்களுக்கு கதை வசனமும் 10 படங்களுக்கு திரைக்கதையும் எழுதி தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு பெயரை தக்க வைத்து கொண்டவர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். 1950களில் தொடங்கி 1963கள் வரையிலான காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் முக்கிய இடம் வகித்தவர். பாமரனும் பாடல்களை ரசிக்க வேண்டுமென்ற கொள்கையில் விடாப்பிடியாக இருந்தவர். தஞ்சை ராமையாதாஸ் அவர்களுக்கு 2 மனைவியர். ஒருவர் தாயாராம்மாள், இவருக்கு விஜயலட்சுமி என்று ஒரு மகள் இருக்கிறார். இன்னொருவர் ரங்கநாயகி, இவருக்கு ரவீந்திரன் என்று ஒரு மகன் இருக்கிறார். தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் கலை பணியை போற்றும் வகையில் 2010 அப்போதைய தமிழக முதல்வர் டாக்டர் மு. கருணாநிதி அவர்கள் ராமையாதாஸ் அவர்களின் கலை படைப்புகளை நாட்டுடைமையாக்கி அவருடைய வாரிசுகளுக்கு பரிசு தொகையும் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் இன்னொரு பாடல்.

திரைப்பட பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5. தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் சாதித்தவர். மக்கள் கவிஞராக திரையுலகில் பேசப்பட்டவர். உடுமலை நாராயணகவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகியோரின் வரிசையில் பேசப்பட்ட இன்னொரு கவிஞர். தனித்தன்மை கொண்ட தன் எழுத்துக்களாலும் சிறந்த கருத்துக்களாலும் எளிமையான சொற்களில் பொருளை விளக்கும் திறமையினாலும் புகழ் பெற்றவர். தனது முதுமையில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு 1965 ஜனவரி மாதம் 15 வேலூர் மருத்துவமனையில் நம்மை விட்டு பிரிந்தார். அவருடைய சாகாத எழுத்துக்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.

என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதா நிகழ்ச்சி? பன்முகத்தன்மையில் ஒலித்த அவரது பாடல்கள் அவரை அடையாளம் காட்டியதா உங்களிடம்? தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் 111வது பிறந்த தினத்தை நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்களும் கொண்டாடினீர்களா? நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன், ரவிச்சந்திரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு விழித்திருக்கும் அழகிய விழிகளுக்கு இசை சாமரம் கொண்டு இமை மூட வைக்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு மெலகிரி என அழைக்கப்படும் மலை தொடர்கள் அதிகம் கொண்ட மாவட்டம், இந்தியாவிலேயே அதிக கொய் மலர்கள் ஏற்றுமதி செய்யும் மாவட்டம், நிகரிலி சோழ மண்டலம் என அடைமொழியை பெற்று வரலாற்று பொக்கிஷமாக திகழும் மாவட்டம். ஆம் நேர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களைத்தான் சந்திக்க இருக்கிறது இன்றைய நினைவே சுகம். வரலாம் கிருஷ்ணகிரியின் அறிமுகங்கள். 24

24 வழக்கமாக பேசக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் 24 24 29 முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஷ்.

0: இப்போ பண்பலையில பாடல் கேட்கறதுக்காக ஆசையோடு இணைஞ்சிருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் யார் சந்திச்சிடலாமா? வாங்க, வணக்கம்.
1: 24 மாவட்ட நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இரவு வணக்கம் கூறுபவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தற்றஹள்ளி அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல இருந்து ஆறுமுகம்மா.
0: ஆறுமுகம்,
1: ஆமாங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அம்மா, எனக்கு வந்து டி ராஜேந்திர நடித்த ஒரு தாயின் சபதம் இந்த படத்துல இருந்து எனது காணும் முன்காதிர் விளைவில் என பாட்டு நம்ம 24 மாவட்ட நேரம் கொடுங்கம்மா.
0: எல்லாருக்காகவுமே வருதுங்க. நன்றிங்க.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: அம்மா எனக்கு வந்து டி ராஜேந்திரன் நடித்த ஒரு தாயின் சபதம் இந்த படத்துல வந்து எனது காணும் முன்காதிர் விளைவில் என பாட்டு நம்ம 24 மாவட்ட நேரம் கொடுங்கம்மா
1: எல்லாருக்காகவுமே வருதுங்க. நன்றிங்க.
0: நன்றிமா நன்றிமா.

0: நேரம் 10:14 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்
1: சகோதரிக்கு, இனிய வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: தேன்மொழி சொல்லுங்க. தேன்மொழி, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: மஞ்சு விரட்டு படத்துல இருந்து மாமா வாங்கி தந்த வண்ண சேலைதான் பாடலுமா.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். நன்றிம்மா.
1: நன்றிம்மா.

0: கொடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5
1: நான் யாருன்னு என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது
2: நாளை சந்திக்க இருக்கிறது
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துங்க
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல் 350
2: கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களை
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்
0: திருவாரூர்
2: நாகப்பட்டினம் கடலூர்
0: நீலகிரி
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்
4: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி
0: தூரத்து சொந்தம் நீங்கள்
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்
1: ஆஹாஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டியதான்
0: மனதோடு ராகம்
2: நாளை காலை 8 மணிக்கு
1: ஓடோடி வா ஓடோடி வா ஓடோடி வா
2: தூரத்து சொந்தம்
5: சொல்லும் நேரம் 10:20 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இன்றைய நேரலை அழைத்துக் கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வரலாம் வணக்கம்
6: வணக்கமா
5: வணக்கம் ஐயா யார் பேசுறீங்க
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் அரசம்பட்டி பக்கம் இருக்கு காவாக்கட்டு கிராமத்துல இருந்து ரிட்டையர் சப்பன்ஸ் பெற்ற ஏ முருகன் பேசுறமா
5: சொல்லுங்க ஐயா என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில
6: எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த பாடல் வந்து என்ன நண்பர் திரு டிஎஸ்பி திரு சந்திரபால் ஒருத்தர் அதிகாரி கேப்பாரு அவருக்காக அனுப்புவான் அந்த பாடல
5: என்ன பாடலுங்க
6: அவருக்கு படம் வந்து மனிதன் அந்த படத்துல வந்து மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் அப்படின்னு இந்த பாட்டு 24 நேயருக்கும் காற்ற தகவல் விடுமா நம்ம சந்திரபால் டிஎஸ்பி கேட்கட்டும்
5: சரிங்க எல்லாருக்காகவுமே பாடல் வருது உங்க நண்பருக்காகவும் கேட்கலாங்க ஐயா நன்றி

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:25 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகத்தோடு. அன்பு நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 9 தரும் வானவில்லின் தலைப்பு விட்டு கொடுத்தல், பலமா பலவீனமா? விட்டு கொடுத்தல் பலமா பலவீனமா? விவாதம் என்ற வானவிலாக இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம். வணக்கம்யா, யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி காவேரி பட்டினத்தில்
0: ஜெகநாதன். சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் சிகரமா, வண்ணம் கொண்ட விண்ணைத்தோட வாராய்.
0: சரி, பாடல் கேட்கலாமாங்கய்யா?
1: வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றிங்க.

0: வெண்ணிலவை பாடும் குழாவில் அழைத்து நேரம் 10:31 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் மேடம். ஜம்பகுண்டப்பட்டி கிராமத்துல இருந்து மேடம். சிவஞானம் ஆரியப்பன் மேடம்.
0: சொல்லுங்க சிவஞானம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: யஜமான் படத்துல இருந்து மேடம், ஒரு நாளும் முன்னை மறவாத அந்த பாட்டு கிடக்கும் மேடம்.
0: கேட்கலாங்க.
1: போச்சம்பள்ளி வட்டம் மற்றும் கிராம மக்கள் அனைவருக்கும்
0: எல்லாருக்காகவும் பாடல் வருதுங்க. நன்றிங்க சிவஞானம்.
1: தேங்க்யூ மேடம். நன்றி. நன்றிங்க மேடம்.

0: என்றும் மறக்காத கானங்களை மீண்டும் நினைக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. சொல்லும் நேரம் 10:38. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வந்து இசையின் மக்கள் உட்கடிஞ்சமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் விருது பெற்றேன்.
0: பாடல் கேட்கலாம்.

0: இசை மொழி இதயங்களில் பொழிந்து கொண்டிருக்கும் நேரம் 10:44. இணைப்பில் காத்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தீபா.
0: தீபா சொல்லுங்க. தீபா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணாமலை படத்துல இருந்து ரத்த சட்டி.
0: பக்கத்துல சொல்லி கொடுத்தாதான் சொல்லுவாங்க. தீபா, மறந்துட்டீங்களா?
1: ஒரு பதட்டம் வந்து கேட்டு.
0: ஓஹோஹோ, சரிங்க தீபா, பதட்டமே இல்ல, பாடல் கேட்கலாமா?
1: சரி,
0: நன்றிமா.

நேர்களை நம் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 9 மணிக்கு வரும் வானவெளியின் வண்ணம் விட்டு கொடுத்தல் பலமா பலவீனமா, விட்டு கொடுத்தல் பலமா பலவீனமா, விவாதமன்ற வானவிலாக.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்களின் மனம் கிறங்கிய கானங்களை தந்து நிறைவுக்க வருகிறது இன்றைய நினைவே சுகம். நேயர்களை நேரலையில் சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

இரவின் மடியில் இதயம் இளைப்பாறும் நேரம். இமைகள் மூடி கவலைகள் மறந்து இன்றைய தினத்தை கடந்து நாளைய தினத்தை மகிழ்ச்சியாய் வரவேற்று துயில் கொள்ளும் முன் இசை கேட்டு மகிழ்வோம். நம் கோடை பன்மலை 100.5 இரவு சிறகோடு இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இடைவிடா இன்னிசை மெட்டுகளோடு இதயம் மகிழ ரசித்தோம். கொடைப்பன்மலை 100.5 இரவுச்சிறகு நிகழ்ச்சியில் பன்மலையோடு பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் இடம்பெறும். 7:20 பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் இன்று தூரத்து சொந்தங்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் நியாயவிலை கடை அருகில் இருந்து. பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து மதுரை மாவட்டம் பாண்டிசெல்வி அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்துரிகை கலக்கல் கேள்வியாக. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால மெட்டுகளோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ப்ரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. மாலை 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 நேர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள். 8:00 எழுமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

0: பிச்சை கேட்கும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகிவிடும். வைத்துக்கொண்டு இல்லையென்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் அதைவிட உள்ளம் உருகுகிறதே. அதைப் போலவே பொருளும் இல்லாமல் அழிந்துவிடும். குறள் எண் 1069, அதிகாரம் 20.
1: உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதூவும் இன்றி கெடும்.
0: பிச்சை கேட்கும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகிவிடும். வைத்துக்கொண்டு இல்லையென்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் அதைவிட உள்ளம் உருகுகிறதே. அதைப் போலவே பொருளும் இல்லாமல் அழிந்துவிடும். குறள் எண் 1069, அதிகாரம் 20.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

கேட்கலாம். அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும், நமது வளமையான அலைவரிசையம் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948 ஜெய்ஷ 16 பராபவ வைகாசி திங்கள் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் மாதம் 6 தேதி 2026 வருடம் சனிக்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நேர்களே, நித்தமும் நம்மை காத்து வழிநடத்தி நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் இறைமையை இசைப்பாக்கலால் போற்றி துதித்திட இணைகிறது 100.5 அருள் மாலை.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மாலை.